நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்மா அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 23 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் 30 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மாண்டு ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை வலம் வந்தது மான் ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 3வது குறட்பா.

அன்புடைமை. 8வது அதிகாரம் 3வது குறட்பா. அரிய உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பு யாதெனின், அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையே என அறிஞர் கூறுவர்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று மலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இளம் உழவரின் வெற்றி கதை இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் ஆடுகளம். பிஃபா உலகக்கோப்பை 2026 போட்டி குறித்த தொகுப்பு. தொடர்ந்து செய்தி செய்திகள். திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நீரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் இன்று சரிவிகித உணவு. வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்கள் பங்குபெறும் நீரலை நிகழ்ச்சி. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் சங்கமம் புதிய முகம் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு. 12:50 பாப்கார்னர். 1:00 காவிய கானங்களாய் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் கத்தரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் எஸ் பிரபு அவர்கள். 2:30 மண்ணின் மனம் பி சின்னப்பா குழுவினரின் வில்லுப்பாட்டு. மூன்று மணிக்கு இசைத்தூரல். 4:00 வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. 4:30 திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவி மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 இலக்கிய பேழையில் தேரி காதை நூல் அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள். தொடர்ந்து வினை அறிதல் உரை வழங்குகிறார் பி அரவிந்த் ராஜ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் வாழ வைக்கும் வாழை தொட்டியம் வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் ஏ கல்யாணசுந்தரம் அவர்களுடன் நீர்முகம். 8:05 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10:00 ஞாபகம் வருதே.

இனி முதல் அலை வரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் எம் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியுள்ள பாட்டு, என் சி மாதவ் அவர்கள் வயலின், வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம், மலைக்கோட்டை ஆர் எம் தீனதியாலு அவர்கள் மோர்சிங், 11 மணிக்கு தேன் சிந்தும் நீரும், 12:10 சங்கீத சாரலில் கோயம்புத்தூர் எஸ் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு, 7:00 சேலம் மாவட்ட செய்தி மடல், 9:15 செய்திச் சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் வி சடகோபன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், வேலூர் ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம்பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலாப் பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரைவிக் கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு எடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும், நீனயந்து உரை நிற்கும், பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும், இன்னோர்க்கும் என்னாது, எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே, பழந்தூங்கு முதிரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே. வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்புச் சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூறப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்துக்கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்திக் கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம்

0: இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமியரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டுக் கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

அன்பு என்பது நாம் மற்றவர்களோடு இணங்கி இருக்கும் கலை. தியானம் என்பது நாம் நம்முடன் இணங்கி இருக்கும் நிலை. ஆன்மீக குணங்களில் சிறந்தது பொறுமை. இப்படி இயற்கையின் ரகசியத்தை அறியும் போது இறைவனையும் இனிமையான அமைதியையும் காணலாம். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகளும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் எஸ் சௌமியா குரலில்.

நம் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று இல்லை. முக்கியமில்லாத தேவையில்லாத காரியங்களை குறைவாக செய்வதன் மூலமும் நம்மையும் நம் வாழ்க்கையும் நம்மால் மேம்படுத்திக் கொள்ள முடியும். கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் நாஞ்சில் என் எஸ் தீன் குரலில்.

மௌனம் என்பது பேசுவதற்கு நம்மிடம் ஏதும் இல்லை என்பதை குறிப்பதில்லை. சில சமயங்களில் நாம் எதை சொன்னாலும் எந்தவித மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதே அது குறிக்கிறது. அத்தகைய தருணங்களில் மௌனமே மிகச்சிறந்த விவேகமான பதிலாக அமையும். கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் மின்மினி குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 30 நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
1: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று இளம் உழவரின் வெற்றி கதை. மகிழ்ச்சியான முகமே அழகாய் தெரியும். ஆம், எப்போதுமே மற்றவர்கள் போல் நாம் அல்லாமல் நம்முடைய இலக்கானது தனித்துவமானதாகவும் அது மனநிறைவை தருவதாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ண நோக்கில் படித்து பட்டம் பெற்று படித்த படிப்பிற்கான வேலை கிடைத்தும் கை நிறைய காசு பணம் கிடைக்க வாய்ப்பிருந்தும் எனது தாத்தா அப்பா செய்த வேளாண்மையை நான் கையில் எடுப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று முழுநேர இயற்கை விவசாயியாக வலம் வந்து கொண்டிருக்கும் நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண் பண்ணை கே தினேஷ் அவர்களின் அனுபவ பகிர்வு இதோ.
4: வணக்கம் தினேஷ்.
5: வணக்கம்.
4: என்ன படிச்சிருக்கீங்க?
5: நான் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு 18 ஆண்டுகள் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இயற்கை விவசாயத்து மேல இருந்த ஒரு ஆர்வம் காரணமா கடந்த 3 வருஷமா முழு நேரமா பண்ணிட்டு இருக்கேன்.
4: உங்க எவ்வளவு பெரிய பரப்பளவு உள்ளதுங்க ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை?
5: 12 ஏக்கர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோளம் பருத்தி இதுதான் பிரதான பயிரா இருக்கும். அப்புறம் மக்காசோளம்.
4: ஆரம்ப காலகட்டத்துல பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளம் அப்புறம் வந்து பருத்தி.
5: ஆமா, இப்ப மார்க்கெட் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்தோடனே காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா பண்ணோம். அதை வந்து நாமக்கல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுட்டு அந்த குரூப்ல வந்து யாரெல்லாம் இந்த இயற்கை விவசாயத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கான காய்கறிகளை டோர் டெலிவரி மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு நுகர்வோருக்கு என்ன வேணும், என்ன டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் பண்ணிருக்கோங்க. இப்ப சோளம் கொடுக்குறோம், கொள்ளு, கொத்தமல்லி, மிளகாய் வத்தல், காய்கறிகள் வந்து தனியா போட்டிருக்கோம், முருங்கையை வச்சிருக்கோம், முருங்கை அதுல இருந்து பொடி பண்ணிடுறோம், ஈவன் அரும்பல் பொடி கூட கொடுத்துட்டு தான் இருக்கும். சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல இப்ப இல்லாம இருக்கு, அதை வந்து இயற்கையில எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறது தான்.
4: தொடர்ச்சியா நீங்க வந்து சந்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அங்க என்ன தேவை இருக்கு?
5: ஆமாங்க, இயற்கை வேளாண்மைக்குள்ள வர எல்லாருமே வந்து நேரடியா வந்து பாரம்பரிய நெல் நகரத்தை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காய்கறியை வந்து பிரதான பயிரா பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் வந்துட்டாவே. ஆனா இந்த தானியங்களோ பருப்பு வகைகளையோ வந்து அதிகமா யாரும் போக்கஸ் பண்றது இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. அது இல்லாம நாமக்கல் மாவட்டங்கிறது கொஞ்சம் மலைமறை பிரதேசம் தான். சோ அதனால மலையளவு இருக்கும்போது இந்த புரட்டாசி ஐப்பசியில நம்மளால என்னெல்லாம் வந்து மானாவரியா பண்ணி எடுத்து வச்சுக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு த்ரூ அவுட் த இயர் வந்து எந்த ஒரு மண்டியிலையும் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, நேரடியாவே ஒவ்வொரு ஒர்க்கே கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
4: சரிங்க, இந்த காய்கறி சோளம் இதெல்லாம் வந்து நாட்டு ரகமா பண்றீங்களா?
5: கூடுமான வரைக்கும் நம்மளோட நாட்டு ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்துறோம். காய்கறிகளுமே நாட்டு விதைகளை வந்து இந்த மரபு திருவிழா அப்புறம் விதை திருவிழாக்கள்ல தேடி தேடி போய் அங்கிருந்து விதைகள் எடுத்துட்டு வந்து அதை நம்ம மீட்டு உருவாக்க பண்ணிக்கிறோம். ஈவன் கீரை வகைகள்ல ஒரு 5 வகையான கீரை வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். கீரை விதைகள்லயும் நம்மளே தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம்.
4: சிறப்புங்க. இந்த கொள்ளு சாகுபடி அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுங்க?
5: இந்த கடலை எடுத்ததுக்கு அப்புறம் மானாவரில் பனி காலத்துல நம்ம ஊர் பக்கம் வந்து வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சம் கொள்ளு போட்டுருவாங்க. அதை ரெண்டு விதமா பயன்படுத்துவாங்க. ஒன்னு வந்து நம்ம மனித பயன்பாட்டுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ வந்து பயன்படுத்துறது வழக்கமாவே இருந்துச்சு. இப்ப 3 வருஷமா நம்ம பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் கொள்ளு இருக்குமா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும் போது வீட்டு செலவுக்கு மட்டும் வச்சுட்டு இருந்த நம்ம அதோட பரப்பளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க.
4: எதிர்கால திட்டம்
5: விவசாய விளைபொருட்களை இன்னும் நிறைய மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். நம்ம வெளிநாட்டு

0: பொருட்களான ஓட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து எங்கேயோ விளைஞ்ச பொருளை கொண்டு வந்து நம்ம ஒரு மண்ணுக்கு நம்ம மக்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளோட இந்த சிறுதானியங்கள் குறிப்பா சோளம், சிவப்பு சோளம், கொள்ளு இந்த மாதிரி நம்ம ஒரு பயிர் வகை பயிர்களை மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கும். நகர்ப்புறங்களுக்கு இதோட தேவையும் இதையும் நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு திட்டம்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. வேற ஏதேனும் தேவைகள் இருந்தா, ஏதாவது வந்து உங்களோட கருத்து பரிமாற்றம் பண்ணணும்னு நினைச்சா, நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுவோம் குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. 97 90 100 153 இது வந்து ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணையோட கே தினேஷ் அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 97 90 100 153. நன்றி,
0: வணக்கம். வணக்கம்.
2: நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு 12 ஏக்கரில் பலவிதமான பயிர்கள் சாகுபடி, மதிப்பு கூட்டு விற்பனை, நுகர்வோரின் தேவைகளை தொடர் ஆய்வு, நாட்டு ரகங்களை பயன்படுத்துதல், எதிலும் இயற்கை சார்ந்த தொலைநோக்கு பார்வை, தேடல், முழு ஈடுபாடு, இவையே நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண் பண்ணை கே தினேஷ் அவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கான வெற்றி என்று சொன்னால் அது மிகையல்ல. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. RGS காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி
6: நேய உறவுகளுக்கு வணக்கம். கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் வானகம் இணைந்து நடத்தும் கரூர் இயற்கை வேளாண் திருவிழா இது 3ஆம் ஆண்டு நடக்கும். நாள் 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல் இரவு 7 வரை நடக்கும். இடம் கரூர் கொங்கு திருமண மன்றம் கோவை ரோடு. நண்பர்களே, இதில் முருங்கை, பாரம்பரிய நெல், சிறுதானியம் இவற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுதானியத்தின் மூலம் உணவு வகைகள் எப்படி தயாரிப்பது என்ற பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. இயற்கை அழகு சாதன பொருட்கள் கண்காட்சி, விதைகள் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு அரங்கம், எண்ணெய் இல்லாத வேக வைக்காத உணவு வகைகள், புதிய விவசாய நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வு, இவை அனைத்தும் ஒரே இடத்தில் ஒரே நாளில் நடைபெற இருக்கிறது. தொடர்புக்கு 96 00 1 400 41. நண்பர்களே, விவசாயம் சம்பந்தமான இயற்கை விவசாய பொருட்கள் தயாரிப்பவர்கள் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய பொருட்களை கண்காட்சிப்படுத்தலாம். பலன் பெற அன்புடன் அழைக்கின்றோம். கரூர் மாவட்ட இயற்கை விவசாயிகள் சங்கம். தொடர்புக்கு 96 00 1 400 41. நன்றி.
2: மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 17 வெள்ளிக்கிழமை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் நண்பர்களே, நிலையான வேளாண்மையின் எதிர்காலத்தை அறிந்து கொள்ளும் விதமாக நாளை மறுநாள் 16 வியாழக்கிழமை காலை 10:30 முதல் 11:30 வரை மீளுருவாக்க விவசாயம் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் இலவச இணைய வழி கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. மீளுருவாக்க விவசாயம் மூலம் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, சாகுபடி செலவை குறைப்பது, நீர்வளத்தை பாதுகாப்பது, விவசாய வருமானத்தை உயர்த்துவது குறித்து தெரிந்து கொள்ள இந்த இலவச இணைய வழி கருத்தரங்கில் விவசாயிகள் நீங்கள் பங்கேற்கலாம். விருப்பமுள்ள விவசாயிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்க TRICHY AGRI BUSINESS ட்ரிச்சி அக்ரி பிசினஸ் @gmail.com என்ற இணையதளத்திலோ அல்லது 63807 51502. மீண்டும் ஒருமுறை TRICHY AGRI BUSINESS @gmail.com என்ற இணையதளத்திலோ அல்லது 63807 51502 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள்.

இதற்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் வாழ வைக்கும் வாழை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார் தொட்டியம் வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் ஏ கல்யாண சுந்தரம் அவர்கள். நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நேயர்களே, மீண்டும் உங்கள் நினைவிற்க இன்று இரவு மணி 7:25 விழவர உலகத்தில் வாழ வைக்கும் வாழை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன் பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்படவுள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவாக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய

0: அவர் ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச்சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை

0: இருக்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் ோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
1: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜு ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டிஃபிலும், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில்

0: இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: சுவாமி சிவானந்தர் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1963. ரிஷிகேஷில் தி டிவைன் லைஃப் சொசைட்டி தெய்வநெறிக் கழகம் என்ற அமைப்பை தொடங்கி ஆன்மீக பணிகளை செய்து வந்தார். தன்னுடைய கருத்துக்களை சொற்பொழிவுகள், புத்தகங்கள், சுற்றுப்பயணங்கள் மூலமாக பரப்பியவர் சுவாமி சிவானந்தர். சென்னை மாகாண முதலமைச்சராக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி பதவியேற்ற நாள் இன்று. ஆண்டு 1937. முதல் முறையாக பிரித்தானிய இந்தியாவின் ஆட்சியில் 1937 முதல் 1939 வரையும், பின்னர் இந்திய விடுதலைக்கு பின் 1952 முதல் 1954 வரையும் சென்னை மாகாண முதலமைச்சராக பதவியில் இருந்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. தமிழர்களால் மறக்க முடியாத பல பாடல்களை அளித்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனின் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2015. பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என பல பரிமாணங்களில் சிறப்பான சாதனை புரிந்தவர். திரைத்துறையில் 50 ஆண்டுகளுக்கும் மேல் பயணித்து 1000 திரைப்படங்களுக்கும் மேல் இசையமைத்து ரசிகர்கள் நெஞ்சில் நீக்கமர நிறைந்தவர் மெல்லிசை மன்னர் மணியங்கத் சுப்பிரமணியன் விஸ்வநாதன் என்ற MSV.

இசையமைப்பாளர் இளையராஜா MSV பற்றி குறிப்பிடும் போது, என் மானசீக குரு, என் உயிரில், உடலில், இரத்த நாளங்களில், இதய துடிப்பில், மூச்சு காற்றில் கலந்திருந்தவர் MSV. இவரின் இசை மக்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் மறக்க முடியாதவை. அந்த தாக்கத்தின் அடையாளம்தான் இளையராஜா என்று பாராட்டியுள்ளார். புகழ்பெற்ற கல்வியாளரும் அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்கியவரும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான வாசே குழந்தைசாமி பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1929. நீர்வளத்துறையில் இவரின் கண்டுபிடிப்பு குழந்தைசாமி மாதிரியம் என்று அழைக்கப்படுகிறது. யுனெஸ்கோ நீர்வளத்துறை உறுப்பினர், திட்டக்குழு உறுப்பினர் உட்பட உலகளவில் பல முக்கிய பதவிகளை வகித்துள்ளார். இவரின் வாழும் வள்ளுவம் என்ற நூல் 1988 சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது. தமிழ் மொழியின் வருங்காலம் பற்றி தொலைநோக்கு பார்வை கொண்டிருந்தவர் பேராசிரியர் வாசே குழந்தைசாமி. அறிவாற்றலின் மூலம் அகிலத்தை தன் பக்கம் திருப்பியவரும், இளைய சமுதாயத்தினை தகவல் தொழில்நுட்பத்தில் வளப்படுத்தியவரும், கொடை வள்ளலும் மனிதநேய பண்பாளருமான பத்மபூஷண் சிவநாடார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945. HCL நிறுவனத்தின் நிறுவனரும் முன்னணி தொழில் அதிபருமான சிவநாடார் 1976 இந்தியாவில் கணினி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவர். கல்வித்துறையில் பெரும் பங்களிப்பை வழங்கி பல கல்வி நிறுவனங்களை நிறுவி மாணவர்களின் சிறப்பான எதிர்காலத்தை உறுதி செய்தவர். வாழ்க்கையில் தேடல் இருந்தால் சாதனை படைக்க முடியும், சரித்திரத்தில் இடம் பிடிக்கவும் முடியும் என்பதற்கு உதாரணம் சிவநாடார். கன்னடத்து பைங்கிளி அபிநய சரஸ்வதி என்றெல்லாம் தமிழ் திரையுலகில் கொண்டாடப்பட்ட நடிகை சரோஜா தேவியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2025. இயல்பான நடிப்பு, அழகு, சுறுசுறுப்பு ஆகியவற்றால் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர். கல்யாண பரிசு, நாடோடி மன்னன், அன்பேவா, புதிய பறவை போன்ற பல திரைப்படங்கள் இவரின் புகழ் பேசும். 50 ஆண்டு கால திரைப்பயணத்தில் 200 திரைப்படத்திற்கும் மேல் நடித்து புகழ்

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இம்பல்ஸ் பையிங், இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கண்டிப்பா கடந்து வந்திருப்போம். என்ன அப்படின்னா, இதெல்லாம் தான் நமக்கு தேவை, இதெல்லாம் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி நாம கடைக்கு போயிருப்போம். ஆனா அங்க போனதும் நமக்கு பிடிச்ச, ஏன் நாமளே எதிர்பார்க்காத ஒரு பொருளோ இல்ல அதிரடி ஆஃபரோட ஒரு பொருளையோ பார்த்த உடனே, ஏன் இன்னும் நின்றுட்டு இருக்க, டக்குன்னு வாங்கிரு அப்படின்னு நம்ம மனசு சொல்லும், நாமளும் வாங்கிருவோம். வாங்கினதுக்கு அப்புறமா நம்மளுடைய மனசு ஒரு விதமான திருப்தி நிலைய அடைச்சிருக்கும். இதுக்கு பேரு தான் இம்பல்ஸ் பையிங். அப்படின்னா நம்ம வாங்கின ஒரு பொருள் அதோட மதிப்பு பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசு திருப்தியா இருக்குது அப்படிங்கறத உணர வைக்குது இந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி நாம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பாராம நடக்கிற விஷயங்கள் தான் நம்மள எப்பவுமே ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் வைக்கும் அப்படின்னு சொல்லி திருச்சி FM Rainbow 102.1 மலரும் இது காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அதுதான்
4: எல்லாருக்குமே தெரிஞ்ச கதையா இருக்கு. அங்கங்க ஃபீவர்ன்றாங்க, இதுதான் ஒண்ணு புரிய
3: மாட்டேன்னு.
5: கடவுளே, இப்ப ஃபீவர் சொல்லிட்டு இருக்குது என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஃபீவர் பத்தி சொல்றேன்.
4: ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? ஆமா, இதெல்லாம் பாக்குற பழக்கம் உண்டா உனக்கு?
5: அதெல்லாம் பக்காவா பாப்பேன்.
4: பரவாயில்ல, அதுலயாவது உன்னோட கான்சென்ட்ரேஷன் போகுது. இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் பத்தி கொஞ்சம் சொல்ல பாக்கலாம்.
5: அதான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், டோட்டலா 48 அணி இருந்துச்சு. அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்ப 4 அணியா வந்து நிக்கிறாங்க.
4: 4 அணிகளா? யார் யாரு?
5: அர்ஜென்டினா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின்.
4: இப்ப இவங்களுக்குள்ள போட்டி நடக்கும்ல?
5: கண்டிப்பா 2 செமிஃபைனல் நடக்கும். அதுல இருந்து 2 டீம் எடுத்துதான் ஃபைனல் நடக்கும்.
4: ஃபைனலுக்கு 4 அணி போறதா சொன்ன, அர்ஜென்டினா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்பெயின். இந்த செமிஃபைனல்ல எனக்கு தெரிஞ்சு பிரான்ஸும் ஸ்பெயினும் மோத போறாங்களா?
5: ஆமாமா, கரெக்ட். அதுவும் நம்ம இந்திய நேரப்படி ஜூலை 15 அதிகாலை 12:30 கரெக்டா ரெடியா பாக்க உட்காந்துடணும்.
4: அதிகாலைன்னா உனக்கு மிட் நைட் ஆயிடுச்சு அது.
5: சரி ஓகே, இதுக்காக நான் உட்காந்து பாப்பேன். அடுத்து செமிஃபைனல் 2 இருக்கே,
4: அது யார் யார் கூட?
5: இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் விளையாடுறாங்க. அவங்களும் இந்திய நேரப்படி ஜூலை 16 அதிகாலை 12:30 விளையாடுறாங்க. போட்டி ரொம்ப தீவிரமா இருக்குன்னு நினைக்கிறேன். 4 டீம்ல யாருதான் வரப்போறாங்கன்னு தெரியல.
4: இந்த போட்டி விறுவிறுப்பா போயிட்டே இருந்தாலும் இந்த பார்வையாளர்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு, யார் வருவாங்கன்றது. அர்ஜென்டினா டீம்ல மெஸ்ஸி விளையாடுறாரு, அவரு ஏற்கனவே கப் அடிச்சவரு. இந்த தடவை கப்ப தக்க வைப்பாரான ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யுது.
5: கேள்விக்குறியா? கப்பு கண்டிப்பா அவர் அடிப்பார்னு எனக்கு தோணுது.
4: அப்ப இங்கிலாந்து இருக்கே,
5: அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கப் அடிச்சாங்க. சோ இந்த வாட்டி

0: இப்ப கப்பு வாங்கணும்னு வெறியா இருப்பாங்கல்ல.
1: இப்போ பிரான்ஸும் மீண்டும் ஆதிக்க செலுத்துமான ஒரு கேள்வி எல்லாரும் கூட இருக்கே.
0: ஆமா, என்ன ரொம்ப ஃபயரா இருக்கும் போல இந்த மேட்ச்.
1: அதுக்கப்புறம் புதுசா நிறைய சாதிக்கணும்னு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அதுல ஸ்பெயின் உள்ள வந்திருக்காங்களே.
0: ஆமால, அப்ப அது வரலாறு படைச்சா என்ன பண்றது?
1: இதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் காத்திருக்கணும். ஃபைனல் போட்டி எப்ப தெரியும்ல?
0: தெரியும் தெரியும், ஜூலை 20 அதிகாலை 12:30. அப்ப யாரு கப்படிப்பாங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும்.
1: கண்டிப்பா அன்னைக்கு நீ இழுத்து போத்தி தூங்கிடுவேன்.
0: ஐயோ, தூங்கலாம் மாட்டேன். கப்பு யார் அடிப்பாங்கன்னு பாக்குறதுல வெறித்தனமா இருப்பேன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும் நேர்களே, அடுத்ததா 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர்

0: தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி

பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆபரண தங்கம் 1 கிராம் 13,199 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 239.90 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டிருக்கு. அப்புறமா திருச்சி மெயின்கான்கேட் துணை மின் நிலையம், கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையங்கள்ல இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதுனால காலையில 9:30 இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்புறம் கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு காலையில 10:30 வாக்கில் உயர்கல்வி வழிகாட்டல் சிறப்பு குறைதீர் கூட்டம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர் கூட்டரங்கில் நடக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இது பத்தின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா 95 66 56 67 27 அப்படிங்கிற கரூர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் அரியலூர் மாவட்டத்தில் நாளைக்கு காலையில 9 மணியிலிருந்து நடக்க இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க.

0: குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலைங்க. அதுலயும் அவங்களுக்கான உணவுன்னு வரும்போது பெற்றோர்கள் ஒன்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவு தரதை விட சத்தான உணவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தரணும்னு பெற்றோர்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சத்தான உணவு தான் நம்ம ஆரோக்கியத்தோட அடிப்படைங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். பொதுவா பெற்றோர்கள் சொல்றது என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது, இதுக்கான உங்க பதில் என்ன டாக்டர்?
1: ஆக்சுவலா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சாப்பாடு நிறைய சாப்பிடணும் நினைக்கிறோம், அதுவே தப்பு. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க சரிவிகித உணவு சாப்பிடுதான்னு பார்க்கணும். இப்போ ஒரு தட்டு இருக்குன்னா ஒரு கைப்பிடி சோறு போடுறீங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து அதில் வந்து புரத சத்து பருப்பு இருக்கணும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி வந்து காய்கறிகள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கைப்பிடி வந்து பழங்கள் இருக்கணும். ஒரு கைப்பிடி கீரை இருக்கணும். இதுதான் சரிவிகித உணவு சொல்லுவோம். முட்டை இருந்தால் முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோம், பருப்பு சாதம் ஒரு கப்பு சாப்பிடணும், தயிர் சாதம் ரெண்டு கப்பு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. ஸோ சரிவிகித உணவு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என் குழந்தை தயிர் சாதமே தான் சாப்பிட்றா சார், பரு சாதமே சாப்பிட்றா சார், வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நம்ம குழந்தையோட வந்து நாக்கை வந்து அதுக்கே பழக்கப்படுத்திட்டோம். ஒரே தயிர் சாதம், ஒரே பருப்பு சாதம், பருப்புலேயும் நெய் போட்டு சொத்தா காரமே குழந்தை பழகிருக்கே பழகிருக்காது. அது நாக்குக்கு காரணம் என்னன்னே தெரியாது. ஏன்னா காரம் கொடுக்கக்கூடாது குழந்தைக்கு அப்படின்னு நினச்சி கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஒரு வயசு ஒரு குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னா குழந்தையோட உணவு மண்டலம், அதாவது நாக்குலேருந்து ஆரம்பித்து உணவு குழாய், இறைப்பை, உடல் எல்லாமே வந்து நம்ம பெரியவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அதை செரிக்கும் தன்மைக்கு வந்துடும். அதனால ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வெறும் பருப்பு சாதம், நெய் சாதம், தயிர் சாதம் இப்படியே கொடுக்காம சரிவிகித உணவு கொடுங்க. அதாவது ஒரு கைப்பிடி அரிசி சோறு போட்டிங்கன்னா அதே அளவு பருப்பு சேருங்க, அதே அளவு காய்கறி, அதே அளவு கீரை, அதே அளவு பழங்கள். அப்படி வெரைட்டியாக கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு வந்து மொனோட்டோனி இருக்காது, போர் அடிக்காது. இல்லைன்னா ஒரே சாதத்தையே சாப்பிட்ணும், அதுக்கே போர் அடிச்சிடும். ரெண்டாவது நிறைய பெற்றோர்கள் பண்ணுற ஒரு தவறு என்ன அப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிறது. ரெண்டு வயசு, மூணு வயசு, அஞ்சு வயசு, சில குழந்தைய பார்த்தா ஏழாவது படிக்கிற பையன் கூட அம்மா ஊட்டினா தான் சாப்பிட்றாங்க அப்படின்றாங்க. இது முற்றிலும் தவறானது. இது சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா குழந்தை வந்து சாப்பாடை வந்து கண்ணால் பார்க்கணும், கையால் ஃபீல் பண்ணணும், நாக்கால் டேஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நல்லா வந்து மெல்லணும், மெல்லிட்டு அதுக்கப்புறம் முழுங்கணும். அப்போ தான் அந்த சாப்பாடு முறையாக செரிக்கும். அந்த சாப்பாடில் இருக்க சத்து குழந்தை உடம்புக்கு ஏறும். நீங்கள் கையில் நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதுக்கு நேராக வாய் கொண்டு போகும்போது குழந்தை வந்து அது என்ன சாப்பாடுனே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக விழுங்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு மெல்றதே மறந்துடுவாங்க. ஸோ வாயில் வந்து ஒரு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உமிழ்நீரோட நல்லா கலக்கணும். அப்போ தான் வந்து வயிற்றில் போகும்போது அது செரிமானத்துக்கு உதவும். இப்போ நேராக நீங்கள் சாப்பாடு வாயில் துணிக்க அப்படிங்கன்னா சாப்பாடு என்னன்னே தெரியாமல் குழந்தை விழுங்கி பழகிடும். விழுங்கி பழகிட்டால் அந்த குழந்தைக்கு வந்து எச்சில் ஊறாது, அந்த சாப்பாடு செரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும், குழந்தைங்களுக்கு பசி எடுக்கிறது லேட் ஆகும். அதனால் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு தட்டில் சாப்பாடு போடுங்க, அவங்களே சாப்பாடு பழக்கப்படுத்துங்க. ஆனால் இது வந்து நான் இப்போ டக்குன்னு சொல்லிட்டேன், நாளைக்கு நடக்காது. ஸோ ஒரு வாய் ஊட்டுங்க, ஒரு வாய் அவங்க கையில் கொடுங்க, அதே மாதிரி ஒரு வாய் வந்து அவங்களே எடுத்து சாப்பிட பழக்கப்படுத்துங்க. அப்படிங்கும்போது குழந்தை சாப்பாடு கையால் ஃபீல் பண்ணி கண்ணால் ரசித்து சாப்பிடும் போது என்ன ஆகணும், நல்லா எச்சு ஊறும். எச்சு ஊறும் போது அதில் இருக்க வந்து அந்த செரிக்கும் நொதிகள்னு சொல்லுவோம், டைஜஸ்டிவ் என்சைம் சொல்லுவோம், அந்த என்சைம்ஸ் வந்து சாப்பாடு வாயிலேயே வந்து கொஞ்சம் செரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சாப்பாடு நல்லா மென்று முழுங்கும் போது பார்த்திங்கன்னா வயிற்றில் போய் சீக்கிரமாக செரிமானம் ஆகும். இப்போ சீக்கிரம் செரிமானம் ஆச்சுன்னா குழந்தைக்கு நல்லாவே பசி எடுக்கும். ஸோ என் குழந்தை சாப்பிடவே சாப்பிட மாட்டானா, அவனா சாப்பிட பழக்கப்படுத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க.
0: தடுப்பூசிகளுக்கான நல ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.
2: ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க. ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி. ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நாசி ராதாரவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நேரம் 7:45 ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தஞ்சாவூர் மாவட்டத்துல மாவட்ட அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறாங்க. இதுக்கு விண்ணப்பிக்க விரும்புறவங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்துல இருக்கிற மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துல வர்ற 19ஆம் தேதிக்குள்ள நேர்லயோ இல்ல அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சரிவிகித உணவு வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சிய நாம கேட்க போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 0431-240-1, 246-1-202 அப்படிங்கிற தொலைபேசி எண்ல வரலாம். இல்லைன்னா 938-546-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வாங்க நேர்களே. அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 25 ரூபாய், கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 74, பெரிய வெங்காயம் 46, பச்சை மிளகாய் 44, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 26, சௌச்சோ 36, புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 66, முள்ளங்கி 46, கருணைக்கிழங்கு 96, சேப்பங்கிழங்கு 56, சீனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு கேரட் 2 ரூபாய்க்கு கிடைக்குது. முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 50, பச்சை பட்டாணி 200, காலிஃபிளவர் 50, எலுமிச்சை 3 ரூபாய், கொய்யா 130, பூசணிக்காய் பரங்கிக்காய் 24 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆப்பிள் 280, ஆரஞ்சு 170, மாதுளை 300, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்,
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின். பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

நேர்களே, அடுத்ததா இதே ரகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்கலாம். 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி நிலையத்தில் நேரம் 8 மணி இனி கேட்கலாம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தேசிய மாணவர் படையை வலுப்படுத்த மாநிலங்களின் கூடுதல் பங்கேற்பின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், என்சிசி சார்பில் நடத்தப்படும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்வு தேச ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்கான சிறந்த முன்னெடுப்பு என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்குகிறார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டிடங்களை திறந்து வைப்பதுடன் நலம் டிஎன் இணையதளத்தையும் தொடங்கி வைக்கிறார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மாநிலத்தின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் 17/7/2026 அன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் தமிழகத்தைச் சார்ந்த வங்கி, நிதி, வாகன உற்பத்தி, காப்பீடு, சில்லறை விற்பனைத்துறையைச் சார்ந்த முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கான தேவையான பணியிடங்களை நிரப்ப உள்ளனர். இந்த முகாமிற்கு 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடிஐ, டிப்ளமோ முடித்த ஆண் பெண் ஆகியோர் கேண்டிடேட் லாகின் வழியாக தங்களை பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளலாம். இதன் மூலம் தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு பெறுவர்களுக்கு அவரது வேலைவாய்ப்பு பதிவு ரத்து செய்யப்பட மாட்டாது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்படுகிறது. 15 நாட்களுக்கு 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடுமுடி வட்டங்களில் உள்ள 15,743 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். திருச்சி திருவானைக்காவல் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் சன்னதி வீதி, ஒத்தத்தெரு, ஸ்ரீனிவாச நகர், நடுக்கொண்டையம்பேட்டை, ராயர்தோப்பு, பிச்சாண்டார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை காலை 9:30 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் இன்று மஞ்சள் அலங்காரமும் நாளை குங்கும அலங்காரமும் நடைபெறவுள்ளது. வரும் 23ஆம் தேதி அம்மன் வீதி விழா நடைபெறும். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் அமெரிக்கா ஆர்லிங்டனில் நள்ளிரவு 12:30 பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எந்த ஒரு செயலையும் ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடையும் தொடங்கணும். நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்குமே இருந்துகிட்டே தாங்க இருக்கு. அதை சரியா பயன்படுத்துறவங்க மட்டுமே வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. இந்த நாள் சிறப்பாய் அமைய வாழ்த்துக்களுடைய ஃபார் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் இதயராகம். நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். 938 546 102.1 9385461021 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. சொன்ன உடனே நேயர்கள் எல்லாருமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் பாடல் சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சியில இருந்து சுப்ரியா, விஷாலினி, மீனாஸ்ரீ இவங்களுக்காக வந்துட்டே இருக்கு. காட் பிளஸ் யூ.
2: ரெடியா மாமே?

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள்.

0: Ortiz.
1: உற்சாகத்தின் ஆரம்பம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இதய ராகம். 8:10 ஆயிடுச்சு. நமக்கு நேர்கள் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 938-546-102-1 இந்த நம்பருக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடல் மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. அடுத்த நேர்கள் யார் அப்படின்னா ஒருத்தர் இல்லைங்க, ரெண்டு பேர். பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி, கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன். இவங்க எல்லாருமே தக் லைஃப் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்ந்து கேட்கலாம். இதோ

இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். இணைந்தே இருங்கள் FM Rainbow 102.1 ஓடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நீ கேட்க விருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: இதயத்தின் நிலக்கணம் இசை இசையை கேட்டுட்டு இருக்கோம். இதய ரகம் நிகழ்ச்சியில எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. பூசாரி பாளையத்துல இருந்து பூபதி புது நேயர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, காலையில இருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்பவே அருமை அப்படின்னு சொல்லிருக்காரு. அவருக்கு தர்பார் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. தலைவர் அலப்பற பாடல் வந்துட்டே இருக்கு எல்லாருக்காகவும்.
1: நினைச்சண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் காக்கும்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த் அழைப்பில் சரி விகித உணவு வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தரவர்கள் பங்கு பெறும் நேரலை. நேர்களே, தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் வாட்ஸ்அப் எண் கூட காத்திருக்கிறது. 938 546 102 1.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 Cross தலைநகர் திருச்சி.
8: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், 4 Station Road, திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:38 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1 இதய ராகம். நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த புது பாடல் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா கும்பகோணம் நேதாஜி நகர், பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க மட்டும் இல்லங்க, குமரநகர் ஸ்ரீபிரியா, ஆதர்ஷ் இவங்க எல்லாருக்காகவும் சிம்டாங் காரை சர்க்கார் படத்துல இருந்து.
10: பல்டி பக்கு ரெடர்ல உடன பல்தே, வர்ல்டு மொத்தம் அர்ல உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
0: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1 நேயர்களே. அடுத்ததா 9 மணி வசந்த் அழைப்பில் சரி விகித உணவு. வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்கள் பங்குபெறும் நேரலை. நேயர்களே, உங்களது கேள்விகளுக்கு தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 246-102-1 கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 9385461021. FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இதய ராகம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: திருச்சி பண்பலை 102.1

0: நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நாசி ராதாரவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இறுக்கம் நிறைந்த இதயம் நுழைந்து இசையனும் சாவி கொண்டு இதமாய் இசைத்துக் கொண்டிருப்பது FM ரெயின்போ 102.1 இதயராகம். நேர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு உற்சாகமா ஆயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாடல் கேட்ட நேர்கள் நன்றியும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா திருச்சி மேடுகாட்டுப்பட்டி புஷ்பவள்ளி ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. புது நேயர் அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் கருப்பன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு.

0: திருப்புன்னா சைபால்
1: சைபால்.
2: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை, குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை, சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது. கொல்லை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்ப கூட அசைச்சது இல்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சுது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்காகும். அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்லை பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது, இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டான். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால்தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு. நானும்
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: 8:55 ஆயிடுச்சு. இதே ராகம் கேட்டு இருக்கோம். நேர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இதே ராகத்துடைய நிறைவு பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க மாராடியிலிருந்து ரமேஷ். அவங்களோட சேர்ந்து நம்ம நேர்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் நீர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பாரத் டெக்ஸ் 3வது சர்வதேச ஜவுளி கண்காட்சி புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைக்கும் இக்கண்காட்சி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும். 1600க்கும் மேற்பட்ட

0: விலங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், துறை ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தில் சீர்மிகு சட்டப்பள்ளியில் முதுகலை சட்டப்படிப்பிற்கு மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வரும் 17ஆம் தேதி கடைசி நாளாகும் என தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் நாளை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகமும் டாக்டர் அகர்வால்ஸ் நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி ஆப்டோமெட்ரோ துறையில் இளநிலை மற்றும் முதுநிலை கல்வி திட்டங்களை இணைந்து வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. கண் பார்வை பராமரிப்பு துறையில் புதுமையான சிகிச்சை முறைகள் மற்றும் நடைமுறை பயன்பாட்டிற்கான ஆராய்ச்சிகளை முன்னெடுக்கும் கூட்டு ஆராய்ச்சிக்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்யும். இப்பாடப்பிரிவிற்கான வகுப்புகள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடல்கள் சென்னை வந்தடைந்தன. 6 பேரின் உடல்கள் கோவை கொண்டு செல்லப்படுகின்றன. தஞ்சை பெரிய கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழாவில் வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவை ஒட்டி நேற்று கணபதி ஹோமத்துடன் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.
2: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் ஆணைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கேட்டணிச்சிருக்கும் திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சரிவிகித உணவு வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்களை இப்ப நாம நீரலையில சந்திச்சு பேச போறோம். நீர்களே இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லன்னா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
5: நன்றி கண்மணி. வணக்கம் நேயர்களே. நினைவு தெரிந்த நாளா 3 வேளை உணவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நேரம் நொறுக்கு தீனி, ஏதாவது பானங்கள், இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சரிவிகித உணவு அப்படின்னா ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து மாமிசம், அதாவது புரதச்சத்து அதிகமுள்ள மாமிசம் சாப்பிடுவது, முட்டை சாப்பிடுவது, முட்டையில் மஞ்சக்கரு வேணான்றது, மஞ்சக்கரு சாப்பிட்லான்றது, இப்படி பலவிதமான குழப்பங்களோட இந்த சரிவிகித உணவை நாம் அணுகி வரோம். சரிவிகித உணவு அப்படின்றது நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மாயமான் வேட்டை அப்படின்னு சொல்லலாம். அதை தேடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் பிடிக்க மட்டும் முடியல இந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்னன்றதை. இப்போ வந்து சரிவிகித உணவு பற்றி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேச்சு நிறைய இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சரிவிகித உணவு சாப்பிட்லன்னு அர்த்தமா? அவங்க சாப்பிட்டதை நம்ம விட்டுட்டோமா?

0: என்னன்றது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இந்த குழப்பங்களுக்கு தீர்வு சொல்வதற்காக இன்னைக்கு வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தரையா நம்ம நிலைய அரங்கில் வந்திருக்கிறார். உங்கள் வீட்டிலும் இப்போ இருக்கிறாருன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நெருக்கமாக வானொலி பெட்டி மூலமாக அவங்க கூட இருக்கார். அவர்கிட்ட உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய முதல் கேள்வியை கேட்டுறேன், சரி விகித உணவு அப்படின்னா என்னங்கய்யா, அதை எப்படி நம்ம கடைபிடிப்பது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஐயா, தங்களுக்கும் நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு துவங்குகின்றேன். சரிவிகித உணவு, இது ஒரு பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லாவே சொன்னீங்க, நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் செய்யலையா, அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்களே, இப்போ நம்ம நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. யாரை கேட்டாலும் ஒரு உணவு வாங்குறப்பயே அந்த பாட்டிலாக இருந்தாலும் பின்னாடி திருப்பி அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவை பார்த்து வாங்குகிறோம், ஆனால் நியூட்ரிட்டிவே இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே எங்கேயோ ஒரு தவறு நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. எல்லாருக்கும் அந்த ஆசை வந்துருச்சு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு. சரியான இடம், ஆளுக்கு ஒரு யோசனை. இன்றைக்கி உப்பும் ஆலோசனையும் கேட்காமல் தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். உப்பையும் ஆலோசனையும் கேட்டால் தான் கொடுக்கணும். ஆனால் இது ரெண்டும் இப்போ நிறையாவே கிடச்சிட்ருக்கு. எதை வாங்கி வாயில் வச்சாலும் உப்பு கறிக்குது, யாரை பார்த்தாலும் ஒரு யோசனை கொடுக்குறோம். அப்போ நம்ம இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில் இருக்கோங்கிறதுனால ஒரு நல்ல தலைப்புடன் நிலையம் இதை துவக்கியிருக்கிறது நல்லது. சரி விகித உணவு அப்படின்னா அதை மூன்று நிலையில் நம்ம முதல்ல வச்சுக்குவோம். அதான் ஒரு முக்கோணம் மாதிரி வச்சுக்கிட்டு, ஒன்று ரெண்டு மூணுன்னா சரிவிகித உணவு என்பது முதல் நிலை. ரெண்டாவது நிலை, அந்த உணவில் நஞ்சு இருக்கக்கூடாது, நஞ்சு இல்லாத நிலை ரெண்டு. அது மூணாவது பார்த்திங்கன்னா ஊட்டச்செறிவு இருக்க வேண்டும். இது மூணு சேர்ந்ததுக்கு பேர் தான் சரிவிகித உணவு. நம்ம ஒன்று அதில் பிரித்தோம்னா, நம்ம இப்போ அரசே பார்த்திங்கன்னா செறிவூட்டப்பட்ட தானியங்களை அரிசியை காய்கறிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயற்கையில் ஏதோ செறிவூட்டப்படாதது போல் இப்போ நம்ம செய்ய வேண்டிய நெருக்கடி. ஏன்னா அந்த மாதிரியான இன்றைக்கி பெண் பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பார்க்குறப்ப இரத்த சோகை வருது. அப்போ அதுக்கு அயன் ஃபோர்ட்டிஃபைடு ரைஸு வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் வரும். அப்போ எல்லாருடைய பார்வையுமே சரிவிகித உணவு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ போன நம்மளுடைய முன்னோர்கள் ஐயா சொன்னது மாதிரி பார்க்குறப்ப ரெண்டு வேளை தான் சாப்பிட்டாங்க, எல்லா ஊட்டச்சத்தோடு இருந்தான். நம்ம மூணு வேளை இல்லை, நாலஞ்சு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. அப்போ ஊட்டச்சத்துன்னா என்னங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். ஒரு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, முதல்ல கரிமம் சத்து வேணும், கார்பன் சொல்கிறது. அதுக்கு அடுத்தது வாட்டர் வேணும், நீர் சத்து வேணும். அதுக்கு அடுத்தது உயிர் சத்து, ஆக்சிஜன் வேணும், பிராணவாயு. அதுக்கு அடுத்தது விட்டமின்ஸ் வேணும். இன்றைக்கி நம்ம எதையாச்சும் ஒரு பிரச்சனை வந்து விட்டமின் டியை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவாங்க, ஏயை பற்றி பேச மாட்டாங்க, ஈயை பற்றி பேச மாட்டாங்க.
0: அது இன்னொரு பத்து,
1: அது இன்னொரு வேற ஒரு பிரச்சனை வந்தவுடனே இந்த ஏபிசிடி இசட் வரைக்கும் எவ்வளவோ ஊட்டச்சத்து இருக்குது. மனிதன் கண்டுபிடிக்க முடியாத ஊட்டச்சத்துக்களும் இன்னும் நிறையா இருக்குது. எட்டு பி இன்வென்டட் நிறையா இருக்குது. அப்போ ஊட்டச்சத்து இருக்குது. அதுக்கப்புறம் தாது உப்புக்கள், மினரல் சால்ட்டு, எலும்பு வலிச்சா தான் கால்சியத்தை பற்றியே நினைக்கிறோம். இப்படி நிறைய இப்போ நான் சொன்ன ஐந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் கொழுப்பு வேணும், எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்னு. அதில் நம்ம போர்னு வச்சுக்கிறோம், கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபேட்டி ஆசிட். அதுக்கு அடுத்தது புரதச்சத்து, புரோட்டீன். புரோட்டீனுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், டிஞ்சர் மாதிரி, அதாவது ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்காக தேவைப்படுறது. நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டோம்னா அதை ரீசெட் பண்ண, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு புரோட்டீன் இஸ் பேட்லி ரிக்வயர்ட். அதுக்கு அடுத்தது கார்போஹைட்ரேட், அது எனர்ஜி வேணும். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நம்ம நேயர்கள் வந்து ஏதோ கேட்குறாங்க, ஒரு அசைவு, உடல் அசைவு செயல் இருக்கு இல்லையா. அப்போ அந்த எரிசக்தி எரிந்து விடும், கலோரி. அப்போ அதுக்கு கலோரிக்கு மாவுச்சத்து வேணும். இது எல்லாத்தையும் விட நிறைவாக நார்ச்சத்து வேணும். இது எல்லாம் தாங்கயா, இதுக்கு பேர் தாங்கயா ஊட்டம்ங்கிறது. இது எங்கே இருக்குது? புரோட்டீனுக்கு ஒன்று சாப்பிட்றது, அதுக்கு ஒன்று சாப்பிட்றது, இதுக்கு ஒன்று சாப்பிட்றது, வாழ்க்கை பூரா தின்னுக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு பொருள் எடுத்தீங்கனாலும், அது அரிசியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், அதில் எல்லா சத்தும் இருக்குது. அதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் கெடுக்குறீங்கன்னா, அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அல்ட்ரா ப்ராசஸிங் பண்ணுறப்ப. ஐயா, சமீபத்தில் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மேலை நாடுகளில், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்மளே சாப்பிட்றோம், நிறையா சாப்பிடுவோம், நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம், பேர பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். அந்த ப்ராசஸ் ஃபுட்டுங்கிறது கிட்டத்தட்ட 20-40% மதுவுக்கு இணையான எஃபெக்டை தருங்கிறத உலக அளவில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதைத்தான் வாங்கி தர்றோம். சரிவிகித உணவுன்னு புரிஞ்சுக்கிறப்ப நம்ம திங்கிறத பற்றியே யோசிக்கிறத விட திங்காமல் இருக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். ஒன்று, அப்போ இப்போ சரிவிகித உணவை ஒரு புரிந்து கொள்வதற்காக இதை சொல்கிறப்ப கூடுதலாக இன்னொன்று என்ன செய்யணும்னா, நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று இருக்குது நம்ம தேசியத்தில். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற குழந்தைகள் அஞ்சு வயசு, பிறந்த அஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களில்
2: வெகுவாரியான பிள்ளைகள் ஸ்டண்டர்ட்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி குன்றிய நிலையில் இருக்காங்க. வாஸ்டிங்னு சொல்லக்கூடிய அந்த உயர்

0: குழந்தைத்திற்கேற்ற இடை இல்லாமல் இருக்காங்க. இதெல்லாம் எதனால் வந்துச்சுன்னா, அந்த குழந்தை உருவானுச்சு இல்லையா தாய் கருவில், அப்போ அந்த தாய் உண்ட உணவும் பிறந்த உடனே இந்த பிள்ளைக்கு கொடுக்குற உணவும் நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுறப்ப என்ன சொல்லுவாங்க, லிவர் சின்னதாக இருக்குது, கிட்னி சின்னதாக இருக்குது, கர்ப்பப்பை சின்னதாக இருக்குது, ஹார்ட்டில் கொஞ்சம் வீங்கி இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா, அது டிசைன் ஆகிறப்ப நம்ம வந்து சரியான ஊட்டங்களை தரல. உணவு என்பது நம்ம விலைக்கு வாங்கி அடிமையாக வச்சுருக்க ஆடு மாடெல்லாம் மிக அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு சரிவிகித உணவை பற்றி அறிவு இல்லை, ஆனால் அது செய்யுது. நமக்கு நிறைய அறிவு இருக்குது. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றார் கடைன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா. அப்போ அறிவு என்பது நம்ம ரொம்ப மதிக்கிறோம், அது அப்படி கிடையாது. உணவால் உடலை சம்பாதிக்கணும், அனுபவத்தால் அறிவை சம்பாதிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆரோக்கிய வாழ்வு. அங்கே சரிவிகிதம் என்பதை எந்த நிலையில் வைக்கலாங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். முதல் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்கய்யா, சாப்பிடாமல் இருங்கய்யா, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த உடல் உயிர் வாழ்வதற்கு ஒரு திடப்பொருள் திரவப்பொருள் ஏதோ ஒன்று வேணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவுன்னு நம்ம வந்து தட்டை பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்ன வைப்பாங்கன்னு தெரியலேன்னு. அதுக்கு பேர் கெமிக்கல் எனர்ஜி, வேதியியல் ஆற்றல். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரிவிகித நம்ம உணவை இப்போ இந்த நிகழ்ச்சியை நம்ம மக்கள் நேயர்கள் கேட்குறாங்கன்னா, குறைந்தபட்சம் அவங்க வீட்டில் இந்த ஆரோக்கியம் என்பது மேம்பட வேண்டும், சீர்பட வேண்டும், அதுக்காக தான் இந்த நிகழ்வு.
1: நிச்சயமா.
0: அப்போ கெமிக்கல், அதை வேதியியல் ஆற்றல் என்பது உணவால் பெறக்கூடியது, அதை ஒன்று. இது மட்டும் வாழ்க்கை இல்லை, இது மட்டும் உடலை நிர்ணயம் பண்ணலை. அதுக்கு அடுத்து தெர்மல் எனர்ஜின்னு ஒன்று வேணும். சரிவிகிதம் இதுதான் நான் சொல்ல வர்றது. தெர்மல் எனர்ஜி, அது என்னையா தெர்மல் எனர்ஜி, அதை எந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது, நம்ம சாப்பிட்றதுலே தான் இருப்போம். அது அல்ல, அது சூரிய ஒளி ஒளி வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வார்ம்த், அந்த அணைவு. எப்படி நம்ம தாயோடைய அணைப்புல வந்து வளர்ந்தோம் இல்லையா, சூரியனின் அணைப்புல உலகமே வளரணும்.
1: அந்த சூடு,
0: அந்த சூடு வெப்பம், அந்த வெப்பம்னா நீங்க போய் சட்டியில இருக்கிற வெப்பத்தை நான் சொல்ல, அந்த வார்ம்த்னஸ், அது தெர்மல் எனர்ஜி. அது இருந்தாதான் சாப்பிட்ட சாப்பாடே வேலை செய்யும். அதுக்கு அடுத்தது
1: நம்ம பாட்டுக்கு ஏசியில உட்கார்ந்து,
0: அது தெரிஞ்சு நம்மளே நம்ம காசுல சூனிய
1: வச்சுக்கிறேன்.
0: எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஒன்று வேணும். அது என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, எங்க போய் எலக்ட்ரிக்கல் இதில் ஏதாவது இபியில போய் வாங்கணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்க கால் இருக்கு இல்லையா, கை இருக்கு இல்லையா, ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கால் இருக்கு. நமக்கு கையை வந்து தரையில வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்ப காலையே வைக்கிறதுக்கு வாய்ப்பு
1: இல்லை.
0: ரெண்டு காலும் மண்ணில் படுமையானால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை உங்கள் உடல் உறிந்து கொள்ளும், அப்போ உங்கள் உணவு வேலை செய்யும். எலக்ட்ரோ யாராச்சும் இப்போ நம்ம மண்ணோட தொடர்பு இருக்கா, தரையுடன் தொடர்பு இருக்கா, அப்போ நம்ம சார்ஜே ஆகாது. நம்ம உடல் செல்ஃபோனை சார்ஜ் பண்ண அறிவு இருக்குது, இந்த உடலை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் உடல் மண்ணில், அந்த காலத்தில் அங்க பிரதர்சனம் பண்ணோம், மண்ணில் உளுந்து பிறண்டாம், பிள்ளைங்களே அழுதுச்சுன்னா மண்ணில் உளுந்து அழுந்து அழுவும் பழைய காலத்தில், அப்போ அது சார்ஜ் ஆகிடும். இப்போ மண்ணுக்கும் நமக்கு அதே ஷூ போட்டுக்கிறோம், நடக்கிறப்பையும் ஷூ போட்டுக்கிறோம், வீட்டுக்கு வந்தால் மார்பிள் போட்டுக்கிறோம், அப்புறம் ஏறி கட்டிலில் உட்காந்துக்கிறோம், இறங்கணும்னு கார் உள்ளே உட்காந்துக்கிறோம். இவன்
1: எங்களுக்குள்ளே செருப்பு,
0: அப்போ இயற்கையோடு நம்ம வெளியில் வர்றோம். அப்போ சரிவிகிதம் என்பது சோற்றை மட்டும் பார்க்காமல் இதை சேர்த்து பார்வை நமக்கு வேணும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ங்கிறது பிரபஞ்சத்துடைய ஸ்பரிசம் வேணும், கான்டாக்ட். தொடு சிகிச்சைங்கிறோம்ல, அது மண்ணோட தொடுறதுல தான் முதல் சிகிச்சை, அப்புறம் தான் அக்கு அக்கு டச் எல்லாம். அதுக்கு அடுத்தது மெக்கானிக்கல் எனர்ஜி. அது என்ன சார் மெக்கானிக்கல் எனர்ஜி, நான் வந்தவொடனே கேட்டேன், ஐயாவை கேட்டேன், என்னங்கய்யா பார்க்க ரொம்ப இளமையாக இருக்கீங்களே, எதுவும் செய்கிறீங்களா, எதை இப்போ சிறந்தால் அதையும் சேர்த்து நம்ம நேயர்களுக்கு சொல்லலாமேன்னு சொன்னப்போ, நான் யோகாசனமும் செய்கிறேன்னு சொன்னீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்போ உடல் அசையுது இல்லையா, கை அசையுது, கால் அசையுது, தலை அசையுது இல்லையா, இந்த 203 எலும்புகள் தனித்தனியாக இருக்கிறது அசையும் பொழுது, 600 தசைநார்கள் இருப்பது அசையும் பொழுது, உங்கள் உடலுக்கு தேவையான அவசியமான சுரப்பிகள், நிறைய பேர் தைராய்டு சுரக்கலைங்கிறாங்க, பாரதைராய்டு சுரக்கலை, குழந்தை பேருக்கு உண்டானது இல்லை, இன்சுலின் சுரக்கலைங்கிறாங்க, இதெல்லாம் உடல் பக்காவாக அதை பர்ஃபெக்டாக அசைஞ்ச. ஒரு நாய் ஏந்திரிச்சவொடனே நிலவெடுத்துட்டு ஏந்திரிக்குதுங்கய்யா, மனுஷன் ஏந்திரிச்சவொடனே செல்ஃபோனை தானே பார்க்குறான். அப்போ நம்ம அங்கே வந்து நம்ம நெருக்கடிக்குள்ளே போய்கிட்டே இருக்கோம். அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி என்பது ஏதோ உங்களை ஒரு மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து உங்களை வேலை பார்க்க சொல்லலை, நம்ம அன்றாட வேலைகள் செய்கிறோம் இல்லையா. பழைய காலத்தில் நம்ம தாத்தாக்கள்லாம் பாட்டிக்கள்லாம் எல்லா வேலையும் செஞ்சாங்க, அதனால ஆரோக்கியமாக இருந்தாங்க. சரிவிகிதம் பேசப்படவில்லை, கடைபிடிக்கப்பட்டது. இன்றைக்கி பேசப்படுகிறது, கடைபிடிக்கப்படவில்லை. அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி என்பது உடல் அசைகின்ற பொழுது உடலுக்குள்ளேயே நீங்கள் உண்ட உணவுலேருந்து ஒரு சாரத்தை அது உண்டு பண்ணுறதுக்கு பேர் தான் தைராய்டு சுரப்பி. தைராய்டு வெளியிலேருந்துலாம் கொடுக்க முடியாது, தைராய்டு சுரப்பியை உங்கள் உடல் சுரக்கணும். உயிராற்றல் இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டன்ட்.

0: எனர்ஜி இன்ஃபர்டிலிட்டி, அது சுரக்கணும்னா இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வேணும், நான் சொல்லக்கூடிய சரி விகிதம் வேணும்.
1: ரொம்ப அருமையாக இருக்குது. வேறு ஏதாவது விட்டு போகணும்.
0: இது இல்லாமல் இன்னொன்று, இந்த நேர்முறை வாழ்க்கை இப்போ நான் சொன்ன எனர்ஜிஸை கடைபிடிக்கும் பொழுது ஏதாச்சும் சின்ன சின்ன நோய்வாய்ப்படும். அப்போ நம்ம சொல்கிறோம்ல, சித்த மருத்துவ எவ்வளோ காலத்திலிருந்து வந்தது, இயற்கை மருத்துவ எவ்வளோ காலத்திலிருந்து, 4448 நோய்களுக்கு மருந்து எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. நேர்முறை வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது உண்ட உணவு ஒவ்வாமையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் வர்றப்ப தெரப்பட்டிக்கு எனர்ஜின்னு ஒன்று, அதுதான் நிறைவு. அப்போ அதுக்கு பேர் தான் நிவாரண ஆற்றல். நிவாரண ஆற்றல்னா என்னப்பா, இதுவா அதுக்கு ரெண்டு துளசியை பிரித்து தின்னு அப்படிங்கிறாங்கல்ல, அந்த துளசி என்பது தெரப்பட்டிக்கு ஆற்றல், அது உணவு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு சளி, நான் 365 நாளும் ஏதோ ஒரு பொருளை சளி மருந்தை வாங்கி, நான் ஆங்கில மருத்துவம் போல சார், இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவத்தில் இருக்கிற லேகியம் தான் சாப்பிட்றேன்னா, வாழ்க்கை பூரா சாப்பிட்டா அந்த மருந்தே உனக்கு அந்நியமாயிடுமே. விருந்து மருந்தும் 3 நாள் தானே, 4 நாள் அது வந்து வேலை செய்யாது, உணவு வேலை செய்யும். இந்த புரிதல் வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ கெமிக்கல் எனர்ஜிங்கிறது உணவால் பெற வேண்டும், அதுக்கு அடுத்தது தெர்மல் எனர்ஜி வேணும், வெப்பத்தால் வரணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிங்கிறது ஸ்பரிசம் மண்ணோட விளையாடணும், ஹேர்ட் இம்யூனிட்டின்னு அதை மருத்துவத்தில் சொல்கிறது. அந்த ஹேர்ட் இம்யூனிட்டிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தாவர விலங்கினங்களோட உறவாடுதல். நம்ம அந்நியப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம், ஐசோலேஷன் ஆகிட்டே இருக்கிற ஆறுக நோய் தான் தாண்டவமானும். அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது நம்ம வேலையை நம்ம செய்கிறது. மனிதனை தவிர எந்த ஜீவனும் தனக்கான வேலையை இறக்கும் வரை தானே செய்கிறது. உயிர் வாழ்வதற்கு ஒரே ஒரு தகுதி உழைப்பு. உழைப்பு நீக்கிவிட்டால் அவன் பிரேதம் தானே. இன்னைக்கு அதுதானே நெருக்கடிக்குள்ள இருக்கும். எஃபெக்டிவ் பாப்புலேஷன் குறைஞ்சு போச்சு.
1: நிறைவாக தான் தெரப்பட்டிக் எனர்ஜி,
0: தெரப்பட்டிக் எனர்ஜி. அதனால தான் துளசியை வீட்டுக்கு வெளியில் வச்சாங்க. வீட்டு உள்ள வச்சலையே, துளசி மாடம் எங்கே இருந்துச்சு?
1: வீட்டுக்கு வெளியில் தான்.
0: அப்போ நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன், என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்பட்டா எடுத்துக்கிறேன்னு வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைமாட்டு பூரா மருந்து மாத்திரையாக வச்சுட்டு படுத்துருக்கோம். அப்போ இது எதை நோக்கிய வாழ்க்கை?
1: ரொம்ப அருமையான ஒரு அறிமுகம். இது வந்து ஒரு வித்தியாசமான சிந்தனையை விதைத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உணவு சரிவிகித உணவு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பற்றி மட்டுமே யோசிக்கணும் அப்படின்னு தான் நானும் இந்த நிகழ்ச்சியை துவங்கும் போது நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற விஷயங்கள், கெமிக்கல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி,
0: சரிவிகித உணவு,
1: இதுதான் சரிவிகித உணவு அப்படின்ற ஒரு சிந்தனை. இதில் எவ்வளோ பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியல. வித்தியாசமான சிந்தனைகளை விதைக்கக்கூடியவர் சித்தரையா அவர்கள். எப்பயுமே இந்த அதுக்கு ஏமாற்றம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறீங்க. நிறைய நேயர்கள் உங்களோட பேசுறதுக்கு காத்திருப்பாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை வேறு காத்திருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேயர்களே.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அனுச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சரிவிகித உணவு பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். 4 1 3 1 240 1 2 1 2 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ, இல்லனா 938 546 1 2 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.
7: இப்ப கட்சவியில வந்திருக்கக்கூடிய கேள்விகளை பாத்திரலாமா? சொல்லுங்க.
6: நாகராஜ் ஆனந்தபுரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, சித்தர்கள் வந்து 300 வருஷம் 500 வருஷம் வாழ்ந்தாங்க, நம்மளால ஏன் அப்படி வாழ முடியலன்னு கேட்டிருக்கிறாங்க.
8: ரொம்ப அருமையான கேள்வி. வாழணும்னு நினைக்கிறது ஆசை, ஆசை உறவாகாது, ஆதரவு சோறாகாதுன்னு நம்ம மாவட்டத்தில் ஒரு பழமொழி உண்டு. ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குமானா நம்ம அதுக்காக நம்ம சில பணிகளை செய்யணும். கமிட்மெண்ட் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். அப்படின்னா என்னென்னா சோத்தை குறைக்கணும், அதுதான் முக்கியமான ஆலோசனையே. இங்கே சாப்பாடை தான் அதிகப்படுத்துகிறோம். நான் துவக்கத்திலே சொன்ன என்னென்ன சத்துன்னு வரிசையாக சொன்னேன், அதில் கடைசிக்கு முன்னாடி சொன்ன மாவுச்சத்து இருக்குல்ல, அதை மட்டும்தான் சாப்பிட்றோம். யாராக இருந்தாலும் காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தோசை, பொங்கல், பூரி, பரோட்டா, மதியான சோறு, ராத்திரி டிஃபன். அப்போ இதில் எவ்வளோ வெஜிடபிள் சாப்பிட்டோம்? நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் நம்ம நாட்டுடையது,
7: அந்த ஃபைபர் ப்ரோட்டீன் கண்டென்ட் குறையுது.
8: நீங்கள் அதிகமாக தேவையானது, நான் துவக்கத்தில் சொன்னேன், கறிகாய்களும் கீரைகளும் கனிகளும் தான். அது எவ்வளவு உங்களுடைய உணவில் இருக்கும்? ஏன்னா நீங்கள் அவர் சித்தர்களை பற்றி பேசுனதுனால சொல்கிறேன், சித்தர்களுக்கு தானியம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஏதோ பழங்களை பறித்து தின்னாங்க, ரெண்டு கீரையை பறித்து தின்னாங்க. இன்றைக்கும் ராஜ ஞானிகள் இருக்காங்க, அவங்க வெறும் இலைகளை, தலைகளை, கனிகளை, காய்களை மட்டும்
7: சாப்பிடுறாங்க.
8: காற்றுதானே உணவு, பேருணவு. உணவு என்பதில் பேருணவு என்பது காற்றும் நீரும், சிற்றுணவு என்பது மைக்ரோஃபுட்டுங்கிறது தான் வாயால் மின்னு சாப்பிட்றது. அப்போ இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுங்கிறத ஆய்வு பண்ணியாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நியூட்ரின் டிஃபிஷியன்சி வருது, ஊட்ட

0: சத்து குறைபாடு என்பது முக்கியமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அண்டர் நியூட்ரிஷன், அண்டர் நியூட்ரிஷன், இன்னொன்று ஓவர் நியூட்ரிஷன். நம்ம இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கோம், சோறையே சாப்பிட்டுட்டு இருக்கோம், கார்போஸ் கூட போகிறப்போ ஒபிசிட்டி வந்துடும். ஆப்வியஸ்லி நம்ம அதிகம் தின்னதுனால தான் ஒபிசிட்டி. அப்போ அதில் கையை வைக்காமல் மாத்திரையால் மருந்தால் தீக்கணும்னு நினச்சா இது எனக்கு புரியலை. அந்த இடத்துல வெளிப்படைய வேணும்.
1: ஆனால் 300 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் வாழ்வது அப்படின்றது வந்து இப்போ நல்லதா
0: இல்லை, அது தேவையா இல்லையாங்கிற இடத்துக்கு இன்றைக்கி நம்ம விதிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முடியாது. தினசரி வாழ்க்கை சுகமாக இருந்த அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு பாடின ஒரு பிராட்டி இன்னைக்கு இருந்திருந்தா இவன் பிறக்காமல் இருக்கலான்னு இன்னைக்கு இருக்க வியாதி பார்த்து கூட பாட வாய்ப்பு இருந்திருக்கும்.
1: வாழக்கூடிய காலத்தில் ஆரோக்கியமாக
0: வாழ்வதற்கு ஆமாம் நிச்சயமாக. அப்போ அந்த உணவில் வந்து அதான் நான் சொன்னேன், அண்டர் நியூட்ரிஷன் உணவாக இருக்குது இந்த நம்ம சமூகம், அல்லது ஓவர் நியூட்ரிஷனாக இருக்குது, லேக் ஆஃப் மைக்ரோ நியூட்ரன்ஸ் ஊட்டச்சத்து குறைபாடு, இது மூணு தான் இன்னைக்கு பெரிய இஷ்யூங்கிறதே பண்ணியிருக்காங்க.
1: இந்த மூணையும் சரி பண்ணால் ஒரு ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக
0: மிக அருமையாக பண்ணலாங்கய்யா. மேலை நாடுகளில் அதுக்கானது லோக்கோ வேரிசம்னு ஒரு சிஸ்டமே உருவாயிடுச்சு. லோக்கோ வேரிசம் அது என்ன சொல்லுதுன்னா, உள்ளூரில் 50 கிலோமீட்டருக்குள்ளே விளையிறதை தான் அவங்க சாப்பிட்ணுங்கிறாங்க. அதை தானே ஐயா சொன்னார். அப்போ ப்ராசஸ் பண்ணக்கூடாது. துவக்கத்திலேயே நான் சொன்னேன், அல்ட்ரா ப்ராசஸிங் என்பது மதுவுக்கு இணையான தீமை தரக்கூடியது. நம்ம பிள்ளைகளுக்கு எதை வாங்கி தர்றோம், வெறும் ப்ராசஸ்டு ஃபுட்டு. ப்ராசஸ் ஃபுட்டு இட்ஸ் கில்லர் எலிமெண்ட் தானே.
1: பழம் கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த பழம்,
0: அது எதுக்கு? அது ஊட்டச்சத்து என்பது பணத்தால் நிர்ணயம் பண்ணதில்லை. நம்ம நான் பள்ளிக்கு சென்ற பொழுது நினைவு இருக்குது, இழந்த பழம், நாவப்பழம், காரப்பழம், சூரப்பழம், சப்பாத்தி பழம். இப்போ நான் சப்பாத்தி பழமே உருவாக்கி வச்சுருக்கேன். சப்பாத்தி பழம் சாப்பிட்றப்ப கெளுத்தி மீன் மாதிரி கவனமாக சாப்பிட்லன்னா முள்ளு குத்திரும். இப்போ சாப்பிட்றப்பே நீங்கள் வந்து விழிப்போடு இருக்கணும்னு, இவன் தூங்கிக்கிட்டே இருப்பான், வாயில் ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரிப்பு போயிட்டே இருக்கும். இது எதை நோக்கிய பயணம் இது? அப்போ உணவு என்பது விழிப்புடன் இருக்க இருப்பதற்கு தானே அது. அப்போ ஒபிசிட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேருக்கு முடி பிரச்சனை, பெரிய பிரச்சனை, முடி வளரலை, வெள்ளையாக இளம் நிறைய வருது. அதே மாதிரி எதை சாப்பிட்டாலும் அதோட அவுட்கம் வரல, அவுட்கம்னா டாய்லெட் போகலை, கான்ஸ்டிபேஷன் க்ரானிக்காக இருக்குது. நீங்கள் சொல்லி மாலாது ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறது இன்றைக்கி பெரிய வணிக சார்ந்ததாகிவிட்டது. அப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சுய ஒழுக்கம் உலகம் இல்லை, அது மரபுன்னு நம்ம பேசுகிறோம். மரபு பாரம்பரியம்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு? நம்ம துவக்கத்தில் ஒரு ஒன்றை பழகுகிறோம், அந்த பழகுவதை வழக்கமாக ஆக்கிக்கொள்கிறோம், அந்த வழக்கமாவதில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். ஒழுக்கம் என்பது மரபாக இருக்கிறது, மரபு என்பது பண்பாடாகிறது. இவ்வளோதான் விஷயம்.
1: பா, ஒரு நேர் இணைப்பில் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார், வருக. வணக்கம்.
2: ஆனந்தமான இனிய காலை வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா? நான் பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா.
2: ஐயா வந்து சரிவீத உணவை பற்றி சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா சொன்ன அந்த காரப்பழம், சோரப்பழம், சப்பாத்தி பழம், இழந்த பழம், கெலா பழம் எல்லாம் நம்ம சிறு வயதுல சாப்பிட்ட உணவு தானே ஐயா? இப்பெல்லாம் அது இருக்காங்கிறது தெரியாம போயிடுச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி ஐயா கிட்ட,
0: சொல்லுங்கம்மா.
2: இப்ப வந்து காலை உணவுக்காக அந்த மெல்ல சிறுதானியங்கள் எல்லாமே போட்டு சத்து மாவா அரைச்சு வச்சுட்டு அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டா நல்லது, எல்லாமே பேலன்ஸ் டயட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம், அது உண்மையாங்கிறது மட்டும் எனக்கு விடை சொல்லுங்க.
0: மகிழ்ச்சியமா, அது நீங்க சொன்னதில் சாத்தியம் இல்லை. நீங்கள் சொன்னதில் சாத்தியம் இல்லை.
1: ஆனால் இது ரொம்ப இப்போ பரவலாக இருக்கு.
0: அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்?
1: அதோட இணை உணவு
0: யார் யார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது நம்ம தாத்தா தான், நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்போ என்ன செய்யலாம் மனிதனுக்கான உணவு? நீங்கள் உணவை பற்றி புரிஞ்சுக்கிறப்ப இந்த சகோதரி கேட்டதில் ரொம்ப நல்ல கேள்வி. எல்லா ஜீவனும், உங்களையும் என்னையும் சேர்த்து, யானையிலேருந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்லேருந்து எல்லா ஜீவனும் தன் உணவை எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, கண்ணால் பார்த்து முகர்ச்சி அதை ஸ்மெல் பண்ணி அதை தொட்டு பார்த்து இது நமக்கான உணவுன்னு தேர்ந்தெடுத்துரும். இது வந்து ஒரு நீங்களே ஒரு ஒரு ஊட்டபானத்தை வச்சுட்டு அதுக்கு உண்டான தானியத்தை தனியாக வச்சிங்கன்னா முதல்ல தானியத்துக்கு தான் புழுப்பூச்சி வரும், இதுக்கு வராது. நீங்கள் சிதைச்சிட்டீங்கிறதுனால வராது. நீங்கள் மாட்டை அவுத்து விட்டிங்கன்னா, பார்த்ததை சொல்கிறேன் என் பண்ணையில், அவுத்து விட்டிங்கன்னா புல்லு மேயும், அறுத்து போட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா அறுத்து அதை திங்காது, இது செத்த உணவுன்னு அதுக்கு தெரியுது. ஆனால் நம்ம வந்து இப்போ ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அது சொல்லுபவர் யார், அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, இது நமக்கு தேவையில்லை. இது நம்ம முன்னோர்கள் வளமாக வாழ்ந்தாங்க. அப்போ நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, சமைத்த உணவில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்பயே சமைக்க வேண்டும் என்று சொன்னால் கறிகாய்களை அங்கே எடுத்துக்கலாம், இப்போ நிறைய நபர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காய்கறி எவ்வளோ சாப்பிட்லான்னு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு அவங்க உடல் எடைக்கு ஏற்ப ஒரு 250 கிராம்லேருந்து 300-350 கிராம் சாப்பிட்டா போதுமானது. உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்து சரிவிகித உணவு அது. அந்த காய் ஒரு காயாக இல்லாமல் சமைக்கிறதா இருந்தால்

0: ஒரு மல்டி கலர்னு சொல்லக்கூடிய எல்லா நேரத்துலையும் காய் இருக்கு இல்லையா, உள்ளூர் காய்களாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் உடனே புரொக்கோலியை வாங்குகிறேன், கிளக்கோஸ் வாங்குகிறேன் அப்படிலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நோ நீட், அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், செலவு குறைவாக இருக்கணும்.
1: வெண்டைக்காய், கத்திரிக்காய், சுரக்காய்.
0: கத்திரிக்காய் நம்ம வந்து மரபுக்காய், ரொம்ப அருமையான காய். இது இல்லைன்னா அவை வந்து ஒரே ஒரு காய், கத்திரிக்காயை பற்றி அவ்வளோ பாடி இருக்குது. அப்போ நம்ம ஊரில் கொடிகாய்கள் இருக்கு பாருங்க, அது அனைத்தையும் நம்மளை வந்து மிக அருமை கொடியிடையாளாக ஆக்குனதே கொடிகாய்கள் தான். இன்றைக்கி வந்து கொடிகாயை சாப்பிடல, ஒபிசிட்டி, அதாவது பூசணிக்காய் சாறு தினசரி குடிப்பீர்களேயானால் உங்கள் உடலை உருக்கி உள்ளொளி பெருக்கும். அப்போ கொடிகாய்களை சாப்பிட்றதில்ல, அது எனக்கு பிடிக்காது. சுரக்காய் பிடிக்காது, பூசணிக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் பிடிக்காது, பீர்க்கங்காய் பிடிக்காது, அது கோவக்காய் பிடிக்காது, பாவக்காய் பிடிக்கும். என்ன பிடிக்கும் எனக்கு? முட்டை வெள்ளக்கருவோடு சாப்பிட்லாமான்னு ஒரு கேள்வி. அடுத்து கோழிக்கறி சாப்பிட்லாமா டெய்லி நான் சாப்பிட்றேன், மீன் சாப்பிட்லாமா? இப்படி அல்ல, டைவர்சிட்டி வேணும். சரிவிகித உணவுங்கிறீங்கல்ல, அசைவ சைவ ரெண்டு உணவு ரெண்டுலேயுமே அவங்கவுங்க சௌரியத்துக்கு எடுக்கலாம். அதில் எதை எதை எடுக்கணும்? மீன்னு எடுத்திங்கன்னா 200 வகையான உண்ணக்கூடிய மீன் நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம எத்தனை மீனை சாப்பிட்ருக்கோம்? ஒரே ஒரு பேர் சொல்லுவாங்க, வஞ்சிரம் வஞ்சிரம் வஞ்சிரம்னு. ஏன்னா அது காஸ்ட்லிங்கிறதுனால அது சாப்பிட்டா நல்லது. அப்போ இங்கே வந்து பொருள் தான், அந்த பணத்தின் மதிப்பு தான் அங்கே நிர்ணயம் பண்ணுறதா நினைக்கிறோம். இத்தனோண்டு இருக்கக்கூடிய சின்னோண்டு மீன் சாப்பிடுவர்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா உணவில் வந்து எதை இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் நான் சொல்கிறதே இல்லை. ஒரு சாதாரண ஒரு நெத்திலியோ ஒரு சின்ன ஆற்று சின்ன ஆற்று சின்ன மீனாக இருக்கிற சொல்லுவாங்க, அது அவ்வளோ ஊட்டச்சத்து நிறைந்தது. நீங்கள் நம்மள்கிட்ட இருந்த இப்போ அந்த சகோதரி சொன்னப்பயே காரப்பழம் சூரப்பழம்லாம் கிடைக்கலங்கய்யா, எங்கேயா போய் வாங்குறதுனா? கிடைக்காம போனது காரணம் நிலையத்தில் எனக்கு முன்னாடி இருக்கிற ஐயா நீங்களும் நானும் தான் பொறுப்பு, கேட்ட அந்த சகோதரி பொறுப்பு. நம்ம மீட்க விட்டுட்டோம், நம்ம மீட்க விட்டுட்டோம், இன்றைக்கி விற்கப்படுது. நீங்கள் ஐயாவுக்கு நல்லா தெரியும், நம்மால் வர ஐயா இயற்கை விவசாயத்தை 1980, 1982, 1983 பேசும்பொழுது எவ்வளோ பேர் இதை வந்து இதை தெரிய வந்துச்சு. இன்றைக்கி பரவலாக பேசப்படுது, எல்லா ஊர்லேயும் நெல் திருவிழா உணவு திருவிழா நடக்குது, ஒரு விதை விருட்சமாக மாறிக்கிட்டு வருது. அப்போ இதை தேடி நம்ம போகணும். அது அந்த அந்த அவைலபிலிட்டி இருக்கா? இருக்குது, இருக்குது. உத்தரவாதமாக என்னால் சொல்ல முடியும்,
1: இருக்குது. நம்ம தான் அதை கண்டுபிடிக்க
0: கண்டுபிடிக்கணும். என் பிள்ளைகளுக்காக நான் நல்லதை செய்வேன் அப்படின்னு நான் நகைச்சுவே சொல்கிறது உண்டுங்கய்யா. ஒரு சகோதரி தன் வீட்டில் சமைக்கிறதுக்கு காலையில் ஏந்திரிச்சு தன்னுடைய கடன்களை முடிச்சுட்டு ஏதோ போய் அடுப்பை பற்ற வைக்கிறப்ப அந்த துப்பாக்கி மாதிரி அதுதானே இருக்குது ஸ்டவ்வில் பற்ற வைக்கிறதுக்கு, கண்ணுங்கிறாங்கல்ல, அந்த கண்ணை எடுத்துகிட்டு பார்க்குறப்பையே பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கம் அவங்க உள்ளுக்குள்ளே கூடத்தை திரும்பி பார்க்கணும். அவங்க வீட்டுக்காரர்லேருந்து மாமனார் மாமியார் பிள்ளை குட்டியெல்லாம் படுத்துருக்குல்ல, அவங்க உயிரோடு விளையாட போகிறாங்க இந்த அம்மாங்கிறது புரிஞ்சுக்கணும். அது ஒரு பொறுப்பு,
1: ரொம்ப அருமை. ஆனால் இப்போது ஜெயந்தி பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வரும், நம்ம வந்து பல தானிய கலவை உள்ள ஒரு கஞ்சி குடிக்கலாமான்னு கேட்டதுக்கு ஐயா என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நல்லா சிந்தித்து பாருங்கள், அவர் வந்து நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு மீன் கொடுக்கல, மீன் பிடிப்பதற்கான ஒரு தூண்டில தான் கொடுத்துருக்கிறாரு. நிறைய சிந்திக்க சொல்கிறாரு. ஒரு விலங்கினம் கூட அது உண்ணக்கூடிய உணவை வந்து மோர்ந்து பார்த்து அதை வந்து இது நம்ம உடலுக்கு ஒவ்வாததா ஒவ்வொமான்னு பார்த்து சாப்பிடுது. ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவை அப்படி சிந்தித்து சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு சிந்தனையை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம எல்லாரும் உணவை தொடுவதற்கு முன்பு, அதை சமைப்பதற்கு முன்பு, அதான் அந்த லைட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், இது உங்கள் வீட்டில் படுத்திருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு உணவாக நம்ம சமைக்க போகிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு சிந்தனையை விதித்திருக்கிறாரு. மீண்டும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைங்க, தொடர்ந்து பேசுவோங்க.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங், வசந்த் அழைப்பு, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS

0: 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சரிவிகித உணவு பத்தி பேசிட்டு இருக்கோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களுக்கு கசுழி 4 3 1 240 1 2 1 2 4 6 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லனா 9 3 8 5 4 6 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். அடுத்த ஒரு குறுஞ்செய்தி கர்னூல இருந்து சுகுமார் கேட்டிருக்கிறாங்க, உடல் பருமனை குறைக்க எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலான்னு.
2: உடல் பருமன் ஏற்கனவே நம்ம ஒரு சகோதரி கேட்டதில் நம்ம சொல்லியிருக்கோம். உடல் பருமன் என்பது ஓவர் ஈட்டிங், ஓவர் நியூட்ரிஷனுங்க தான். ஒரு எவ்வளவு தேவையோ, இப்போ வந்து ஒரு ஒரு 1500 to 1800 கலோரி போதுமானது
3: ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டுக்கா?
2: ஆமாம், ஒரு அடல்ட்டுக்கு. அப்போ அது எவ்வளவுன்னா ஒரு கப்பு சோறுலேயே போதும். ஒரு ஒரு அரை பிளேட்டு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றீங்க, அந்த அளவுக்கு ஒரு சாதம் சாப்பிட்டாலே ஒரு நாள் கோட்டாவே நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க. அது 3 மடங்கு 4 மடங்கு இடையில
3: சாம்பார் சாதம் ரசம் சாதம்
2: அதெல்லாம் நிறைய சாப்பிட வைக்கிறோம். அப்போ அதோடைய விளைவு நீங்க காஸ் அண்ட் எஃபெக்ட், காரிய காரணம் என்ன, காரியம் என்ன காரணம் என்ன, ரெண்டுக்கும் பொருத்தி பார்க்கணும். அப்ப எதை செய்ததுனால் இது வருகிறது, எதை செய்ததுனால் நேற்று வரவில்லைன்னு மிக அருமையா சொன்னீங்க. அப்ப அதிகமாக திங்கிறோம். ஏன் சார் அதிகமாக திங்கிறோம்? ஓவரா ப்ராசஸ் பண்ணிட்டோம். கைகுத்தல் அரிசியில சாப்பிடுங்க, அளவு குறையும். கறிகாய்களை தோலோட போட்டு சமைங்க, எந்தெந்த காயை தோலோட போட்டு சாப்பிடலாமோ அப்படி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இப்போ எல்லாத்தையும் தோலை சீவி சுத்தம் பண்ணி அப்படியே சதைப்பட்டுற போட்டு தோலை மாட்டுக்கு போட்டு மாடு திமிராலையுது, இவன் நம்ம வீக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த அரிசியெல்லாம் தீட்டு சிறுதானியத்தை தீட்டு அந்த தவிடெல்லாம் மாட்டுக்கு போட்டு மாடு பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் இந்த தவிடை ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு விற்கிறான், அதில் ஒரு அரை ஸ்பூனு கலக்கி இவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். இது அறிவுடமே நான் சொல்கிறது, தவிடுடன் தானே அது படைக்கப்பட்டுச்சு. நீங்கள் நிறையா விஷயங்களை பார்க்குறப்ப ஒபிஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதிகம் உண்ணுதல் ஒன்று. சமச்சீர் உணவுன்னு நான் சொல்கிறது, நான் சொன்ன தெர்மல் எனர்ஜிலேருந்து அந்த அஞ்சையும் நம்ம இணைக்கலை, வெறும் கெமிக்கல் எனர்ஜியை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உடல் அசைவு இல்லை, செடேட்டரி லைஃப், எல்லாத்துக்குமே உட்கார்ந்த ஒரே விதத்தில் இருக்கும். அப்போ உடல் அசைவு வேணும், தேவைக்கு உணவு வேண்டும். அதே போல் இயற்கையில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சூரிய ஆற்றல்லேருந்து பிரபஞ்ச அந்த மண் ஆற்றல்லேருந்து எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கணும். இப்போ ஒரு ஆர்கனைஸ்டு இப்போ இயற்கை மருத்துவ மையத்துக்கு நீங்கள் வந்தாலே இதை தான் சொல்லி தருவாங்க, எப்படி உங்கள் உணவு தேவை இருக்கணும். உணவுன்னாலே தட்டில் போட்டு பிசையிறதுன்னு நினைக்கவே வேணாம். நீங்கள் ஐயா சொன்னது போல் வெறும் பிராண உணவு முறைகளே இருக்கே, நான் வெஜிடேரியன்ஸ் இருக்குது அசைவ உணவு, லேக்டோ வெஜிடேரியன் பால் உணவை சேர்த்த சைவ உணவு இருக்கு, பால் உணவை தவிர்த்த வெஜிடேரியன் இருக்கு, வீகான்ஸ்ங்கிறது அதுக்கு அதுல ஃபைன் டியூன். அதுக்கு அடுத்தது ரா வெஜிடேரியன் இருக்கு, சமைக்காமலே சைவ உணவை சாப்பிடுறது,
3: நோ ஆயில் நோ பாயில்.
2: அதுக்கு அடுத்து அது கூட சமைத்ததுல இருக்கு, சமைக்காமலே சாப்பிடுறது பசு உணவு. அதுக்கு அடுத்தது கனி உணவு ஃப்ரூட்டேரியன்ங்கிறோம். அதுக்கு அடுத்தது நட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த நட்ஸ் சொல்கிறோம்ல நட்டேரியன்கிறோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஏரியன், வெறும் திரவ உணவைக்கு சாப்பிட்றது. அல்டிமேட் தான் பிரீத் ஏரியன், இந்த பிராணசக்தி. நீங்கள் எல்லாமே சாப்பிட்டா என்னவங்க ஆகுது, ஆக்சிஜனாக தானே ஆகுது, அதுதானே. நேராகவே ஆக்சிஜனை எடுத்துக்கங்களா, இதெல்லாம் தவிர்த்துட்டு அப்போ உயிர் வாழ முடியும் தானே. ஐசியூவில் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எந்த உணவும் சாப்பிடாமல் பழமாக
3: மனிதர்கள் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க,
3: ரிஷிகேஷ்ங்க மாதிரி
2: அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம ஊர்லயே இருக்காங்க. நம்ம அவங்களெல்லாம் கோமாளிகளாக பார்ப்போம், இயற்கை விவசாயிகளையும் இயற்கை மருத்துவர்களாக துவக்க காலங்களில் கோமாளிகளாக பார்த்தது போல் இன்றைக்கி அவர்கள் தான் பெருங்கருணை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு.
3: இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார், வருக வணக்கம்.
4: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
4: கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன்.
2: சித்தரையாவுக்கு
4: வணக்கம், ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், மேல்நாட்டு உணவு உடை பழக்க வழக்கம் தான் நம்ம வந்து நம்ம கெத்தா இருக்கிறோம், நம்ம நல்லபடியா நம்ம வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜீன்ஸ் இந்த மாதிரி இறுக்கமான உடை, மேல்நாட்டுல என்ன அணிகிறாங்களோ அந்த உடை, மேல்நாட்டுல என்ன சாப்பிட்றாங்களோ சிக்கனை வறுத்து பொறிச்சு அதை எந்தெந்த வகையில அதை நல்லா பாயில் பண்ணி இது ஆயில்ல புட் பண்ணி சாப்பிடுறது.
3: சுருக்கமா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க ப்ளீஸ்ங்க.
4: ஓகே ஓகே. இன்னைக்கு அந்த மேல்நாட்டு பழக்கம்

0: பழக்கங்கள் நம்மள்கிட்ட நிறையா இருக்கு. நம்ம ஊர் பழக்க வழக்கமா இதோ பட்டிக்காட்டில் தான் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்கு. இதுலேருந்து மீண்டு நம்ம உணவு உடை பழக்க வழக்கத்தெல்லாம் எப்படி நம்ம நல்லா வச்சுட்டு ஆரோக்கியமாக வாழணும், ஏன் நம்ம இப்படி போய் தடுமாறி நிற்கிறோம், நல்லா படிக்கிறோம், நல்லா அறிவாளியாக இருக்கிறோம், ஆனால் பல விஷயங்களில் சிந்திக்காம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இது எதனால அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் தொலைபேசி என்ன கண்டிப்பாக கொடுத்துருங்க.
1: நல்லதுங்கய்யா, நல்லா சொன்னீங்க. நீங்கள் நானும் ஒன்றும் மாற மாட்டோம், யார் மாறணும் எப்படி மாறணுங்கிறது மாதிரி நானும் அப்படி சமயத்தில் நினைக்கிறது உண்டு, நீங்களும் நினைக்கிறது உண்டு. மாற்றம் என்பது நம்மிடமிருந்து வர வேண்டும். நான் என் குடும்பத்திற்காக, முதல்ல நான் எனக்காக, பின் என் குடும்பத்திற்காக, என் சமூகத்திற்காக, அப்படி தான் வரணும். அப்போ அந்த வகையில் இப்போ ஐயா கேட்டது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் எல்லாத்துக்கும் ஒரு கார் நல்லா ஓடினாலும் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விடணும் தானே, கீரை போட்டால் தானே ஓடும். அது மாதிரி அவர் பென்ஸ் கார் மாதிரி ஐயா, இப்போ அதுக்கு ஒரு சாவியை போட்டு தள்ளி விடணுங்கிறது தான், யார் தள்ளி விடுறதுன்னு கேட்குறாரு. நம்மள்டேன் தான் வரணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க, இன்றைக்கு நமது நாட்டின் நிலை இந்த அடல்ட்ஹுட்னு சொல்லக்கூடிய இளமை பருவநிலைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அதோடைய ஆரோக்கியம் மிக நலிந்திருக்கு. அதற்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் ரிசர்ச் பேப்பரே வந்துருச்சு. அந்த பிள்ளை உருவாச்சில்ல அவங்க தாயாருடைய கருவில், ஒரு குழந்தை உருவான அன்றிலிருந்து 1000 நாட்கள் அப்படின்னா 3 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வருஷம் அந்த பிள்ளைக்கு என்ன சாரம் அந்த தாயோட தொப்புள் கொடி மூலியமாக கிடைச்சிச்சோ அதுதான் அதனுடைய வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தின் இது. அப்போ அந்த அம்மா என்ன சாப்பிட்டுச்சு அதை நீங்கள் பார்க்கணும். அந்த அம்மா நூடுல்ஸ் சாப்பிடுது, அந்த அம்மா சிப்ஸு சாப்பிடுது, அந்த அம்மா பப்ஸு சாப்பிடுது, அந்த அம்மா ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடுது. நான் எந்த ஒரு யாரையும் தனிப்பட்ட முறையை குறை சொல்கிறதுக்காக இல்லை, நமக்கு விழிப்படைய வேண்டும். இந்த நிகழ்வின் நோக்கம் நம் சமூகம் நலமாக வளமாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ அந்த இருக்கிறப்ப அதிலிருந்து சாரம் வர்றப்ப அது பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு ஒரு குறைபாடோடு வருது, அப்படி வாய்ப்பே கிடையாது. அருந்திய அன்னம் அவை 3 கூறாம் தான் திருமந்திரத்தில் பாடல். நீ என்ன உண்டாயோ அதுவே உன் உடல் மனம் உள் சுரக்கும் அனைத்து நிகழ்ச்சிங்கிறாரு. அப்போ அங்கே நம்ம குறைபாடை வச்சுக்கிட்டு தைராய்டு சுரக்கிறதுக்கு என்ன சாப்பிட்லாம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு நோய்க்கான நோயை தீர்க்கறதுக்கு ஒரு மருந்து சொல்கிற நிகழ்வாக நான் பார்க்கல. நோயே வராமல் நோய்க்கு இடம் கொடையல், நம் சமூகத்தின் ஆலோசனை அவ்வை பிராட்டி நோய்க்கு இடம் கொடையல்னா, நோய் வந்தவொடனே தீர்த்துக்கிறதுக்கு வைத்தியன்ட்ட போன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இதை எப்படி தீக்கலாம், அதை எப்படி தீக்கலாம், இதுக்கெல்லாம் யார் காரணம், அதை கேட்குறது தான் இந்த நிகழ்வோடது. அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சார், அப்போ நீ தான் சார் மாறணும். அப்போ அது என்ன மாறுறது, உணவு என்பது என்ன, நல்ல பசிக்கணும். பசி என்றாலே இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம். பசின்னா என்ன, சோறு திங்கிறதுக்கு பசி இல்லை, அதை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பசி என்பது என்னன்னா, இந்த நம்ம உடம்பு வந்து 120 ட்ரில்லியன் செல்லால் கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கும் எனக்கு இது வேணும்னு கேட்குது, தண்ணி வேணும்னு கேட்குது, ப்ரோட்டீன் வேணும்னு கேட்குது, நார்ச்சத்து வேணுங்குது, விட்டமின்ஸ் வேணுங்குது, இப்படி ஒன்று ஒன்றா கேட்குது இல்லை. இது எல்லாம் கேட்குறதோடைய ஒருமித்த குரலுக்கு பேர் தான் பசி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இட்லியை கொடுக்குறோம், பிரியாணியை கொடுக்குறோம், சோத்தை கொடுக்குறோம், வடையை சாப்பிட்றோம். நீ கொடுத்தது பூரா மாவுச்சத்து, ஆனால் மற்ற சத்தை பூரா தரல, அப்போ எப்படி அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ உடல் பசி என்பது ஒரு சத்திற்கான கிளைம் கிடையாது, அது பலவிதமான தேவைகளை சொல்லுது. இப்போ மண் எடுத்துக்கங்க, மண் வளம் இழந்துருச்சுங்கிறோம், அது இந்திய சர்க்காரே அதை வந்து ஐசிஆர்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மண் வளம் 85% தரம் தாழ்ந்து விட்டது. உலக அளவில் மண் எவ்வளவுன்னா 40% வேர்ல்டு லேண்ட் வந்து டிப்ளிக்ட் ஆகிடுச்சுட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பொறுப்பை அதிகப்படுத்த வேண்டும். நான் இன்றிலிருந்து ரசாயனத்தை போட்டு செய்த விவசாய பொருட்களை வாங்க மாட்டேன், இது நான் தான் சங்கல்பம் எடுக்கணும். அந்த தேடுதல் தேவை வந்துருச்சுன்னா இந்த உலகம் தானே மாறிவிடும். அதை விட்டுட்டு நான் எல்லாம் செஞ்சுக்குவேன், நான் எங்கே நான் டைனிங் டேபிளில் என் வீட்டில் அடுப்பங்கரையில் தப்ப பண்ணிவிட்டு மருத்துவமனையில் ஐசியூவில் தீர்வை தேடினா இது கிடைக்குமா?
2: அருமையா சொன்னீங்க. அடுத்து ஒரு கேள்வி கட்சவியில வந்திருக்கு.
3: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம், ஆங்கில மருத்துவம் உணவு சூடா இருக்கணும்னு சொல்லுது, இயற்கை மருத்துவம் பழைய சோறு நல்லதுன்னு சொல்லுது, பழைய சோறுல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க.
1: நல்ல கேள்விதான். ஒரு உணவு சமைக்கப்படுதுன்னாலே அது என்ன ஆயிடுச்சுன்னா பிரேதம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு உணவு சமைக்கப்படுகிறது என்றால் அந்த உணவு செத்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த செத்ததுல கொஞ்சம் உயிர் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆவியில் அவிச்சிங்கன்னா கொஞ்சம் உயிர் இருக்கும், தண்ணியில் வச்சிங்கன்னா ஒரு பாதி முக்காவாசி போயிடுது, எண்ணெயில் பிடிச்சிங்கன்னா சகலமும் சம்பத்தும் அதில் போய் சேர்ந்துருச்சு. நமக்கு எது பிடிக்குது,
2: எண்ணெயில்
1: வறுத்தா தானே, எண்ணெயில் வறுத்தது தான் என் பிள்ளைகள் வீட்டுக்காரர் நிறையா சாப்பிடுவாங்க. அப்போ எதற்காக சாப்பாடு, ஊட்டம் ஏற்றுகின்ற வேலைக்கு தானே அந்த உணவு. அப்போ

0: சமைத்தாச்சு அப்படின்னாலே அது செத்து போச்சு. அதனால அதை சூடாக சாப்பிட சொல்லுவாங்க. நேரம் ஆகாங்க, நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சி ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்தா ஊசி போயிடாதா? தேங்காய் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா
1: அது பழைய சோறு நல்லதா அப்படின்ற ஒரு கேள்வி.
0: இது நிறையாவே நம்ம பேசியிருக்கோம். அதாவது மறுவுளை கஞ்சி, மறுவுளை கஞ்சிங்கிறத நிறைய பேசியிருக்கோம். அடிசில் சாறுன்னு பேசியிருக்கோம். பழைய சோறு என்பது அந்த இடத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, பொதுவாக பேச முடியாது. ஒரு பாரம்பரிய அரிசி, நான் பேசுவது அனைத்துமே மரபு அரிசி தான். அது சிகப்பா, கருப்பா, வெள்ளையா, அவங்கவுங்க சௌரியத்துக்கு வாங்கிக்கலாம். நிறையா இருக்குது. நீங்களே ஐயாவே நிறையா நிகழ்ச்சி பண்ணியிருக்கீங்க. உழவர்கள் வயலில் உளுந்து பிறண்டானா என்னன்னு தெரியாது, நீங்கள் உளுந்து பிறண்ட நிகழ்ச்சியெல்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த மரபு அரிசியை வாங்கி அதில் கொஞ்சம் மண் களைய வேணும், மண் தான் வேணும், மண் களைய இன்றைக்கி விற்கிது, முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இருக்குது. அதை வாங்கி அதை போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை மட்டும் இருத்து குடித்தாலே உங்கள் உடலுக்குள் என்ன விதமான நோய், கூடுதலாகவே புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், புற்றுநோய் உட்பட ஒரு மூளையில் இரத்த கட்டியே ஒன்று உருவாகுதுன்னு வச்சுங்க, இன்றைக்கி அது தானே ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம், அது உட்பட அதை கரைப்பதற்கும் அங்கு நல்வினை புரிவதற்கும் நுண்ணுயிர்கள் தான் தேவை, ப்ரோபயோட்டிக்ஸ். அதை தரக்கூடிய ஒரு அது நெக்டர், அதாவது தேவாமிரதம்னு சொன்னால் அது வந்து மறுவுளை கஞ்சி, அந்த அடிசில் சாறு, அடிசில் சாறு அதை இருக்கணும். அந்த திரவத்தை ஒரு குவளை காலையில் சாப்பிடணும். அதில் நீங்கள் வந்து உப்புலாம் போட வேண்டியதில்லை. நம்ம எதாக இருந்தாலும் கொய்யா பழத்தை வாங்கினாலும் உப்பு நல்லா அரைச்சி தெளித்து அதை அடுப்பில் போட்டு அவிச்சு வாழைப்பழத்தை மால் கடல மாவு எல்லாம் டெட் பாடியாகவே சாப்பிட்டா, ஐயா நான் இப்போ சாப்பிட்றது பூரா டெட் பாடி, என் பாடி என்ன பாடி ஆவாங்க யாவும்.
1: இல்லை இதில் முக்கியமாக தமிழ் செல்வி அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாரம்பரிய அரிசி வகை ஏதேனும் ஒன்று, அது வண்ணம் கூட ஐயா குறிப்பிட்டு சொல்லலை, ஏதேனும் ஒன்று முன்னாடி நாளே வந்து மண்களையத்தில் வந்து அதை வந்து கொதிக்க விட்டு அடுத்த நாள் காலையில் அதை வந்து தண்ணீரை மட்டும் எடுத்து சாப்பிட்டாலே போதும். தேவாமிரதம்
0: மரபு, இந்த மரபு மீட்கிறோம் சொல்லிட்டு நான் எதையும் சிறுமைப்படுத்தல. பழைய மரபு விளையாட்டுலாம் நம்ம வீட்டில் எல்லாரும் என் வீட்லயும் அது மாதிரி தான், உங்க வீட்லயும் அப்படி இருக்கலாம், எல்லாம் குச்சி எடுத்துட்டு போகுது, எல்லாம் சிலம்பம் ஆடுற அது ஆடுற எல்லாம் மீட்க வேண்டியதுல அவசியம். மரபில் அடிப்படையாக இந்த உடலை கட்டமைப்பை பார்க்க நீராகாரம் அல்லது அடிசில் சாறை குடிக்க அடிச்சியாச்சும் குடிக்க தான் வச்சாகணும். அதுக்கு காரணம் நான் குடித்தாதான் என் பையன் குடிப்பார், அவர் குடித்தாதான் அவர் பையன் குடிக்கும். நான் காஃபி தான் குடிப்பேன், நல்லதுன்னு ஒரு ஆள் ரேடியோவில் பேசிட்டாரு, நீ நாளையிலேருந்து இதை குடினா இது என்னது?
1: வாய்ப்பில்லை ராஜா. அடுத்து இணைப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறார், வருக. இணைப்பை விட்டு போயிட்டாரு. கட்சபி கேள்வி ஏதாவது இருக்காமா?
2: ஷர்மிளா காட்டூர், சுகருக்கு வாழ்நாள் முழுக்க சாப்பிடணுமா மாத்திரை சாப்பிடணுமான்னு கேட்டிருக்காங்க. கட்டுப்படுத்த முடியாதா? அதே மாதிரி குக்கர்ல வடிச்ச சாதம் நல்லதா, வடிச்சு சாப்பிட்ற சாதம் நல்லதா?
0: நல்லது. அதாவது வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடணுமா அப்படின்னா என் கடை எப்பொழுதுமே தீராதான்னு, டெய்லி கடன் வாங்கினா அவங்களுக்கு நான் கடன் தீரணும் சொல்றதா தீராதுன்னு சொல்றதா? டெய்லி நான் கடன் வாங்குறேன், ஆனால் ஐயாட்டக்கு என் கடன் எப்பொழுதுமே தீராதாங்கய்யா அப்படின்னு கேட்குறேன். அப்படி என்றால் நாம் உண்ணுகின்ற நிலையில் தீட்டாத அரிசிகளை கரிகாய்களை அதிகப்படுத்தினா, கால் பங்கு அரிசி சோறுனா முக்கால் பங்கு கரிகாய்கள் இருக்கணும். இந்த அளவிற்கு உணவை எடுக்கின்ற பொழுதே நீரிழிவு என்பது, நீர் இழப்பு என்பது, நீர் இழப்புக்கு பேர் தான் நீரிழிவு, அது குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்று அதே போல் உபாயமாக வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கார். இன்றைக்கி இருக்கிற டயப்டாலஜிஸ்ட்லாம் விட்டுருவோம், அவர் சர்வரோக நிவாரணியாக வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியவர். அவர் சொல்கிறாரு, 1, 1.5, 4 ஒரு உபாயம் கொடுக்குறாரு. 1 பங்கு வெந்தயம், 1.5 பங்கு சீரகம், 4 பங்கு மிளகு. இதை தனித்தனியாக வறுத்து மூளையும் கலந்து ஒரு டப்பாவில் போட்டு டெய்லி 1 ஸ்பூன் 2 ஸ்பூனு சோத்தில் போட்டு உங்கள் ரசமோ குழம்போ அது தலையில் ஊற்றி எப்படியோ சாப்பிட்றத சாப்பிடுங்க. ஆனால் அரிசி என்பது தீட்டாத அரிசியாக இருக்க வேண்டும். நீரிழிவு நோய் மிக ஒழுக்கமாக சரியான ஆலோசனைப்படி கடைபிடித்தால் எத்தனை வருடம் இருந்தாலும் 30 நாளில் சரிபடுத்தி கொள்ளலாம். அதற்கப்புறம் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒன்று.
1: இன்னொன்று வந்து அரிசியை வந்து
2: குக்கரில் வைக்கிற சாதம் நல்லதா, வடிச்சு சாப்பிட்றது
1: இல்லைனா வடிச்சு சாப்பிட்றது?
0: அது அரிசி வந்து வெந்தாலே செத்து போகுதுன்னு சொல்கிறேன். அது குச்சால் அடித்து சாவடிக்கிறதா துப்பாக்கியில் சுட்டு சாவடிக்கிறதான்னு கேட்குறது மாதிரி இருக்குது. ஒன்று அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வடித்தல், சித்தர்களுடைய குணபாடம் என்ற உணவு பரிந்துரை புத்தகத்தில் அரிசியின் குற்றம் வடித்தலில் நீங்கும்னு பதிவு பண்ணியிருக்கார். அப்படின்னா என்னன்னா, அந்த அரிசி இருக்குது பாருங்கள், அரிசியை மேல் தோல் நீக்கி, அந்த காலத்துலலாம் வந்து கைக்குத்தல் அரிசியில் அந்த உமியை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கள, அதுக்கு மேலே பல பலன்னு ஒரு பாடி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் சில்வர் ஸ்கின். அதுக்கு பேர் இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, நம் சமூகத்தின் பதிவு சில்வர் ஸ்கின். இப்போ ஐஐசிபிடின்னு

0: நெஃப்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க துவக்கத்திலே இதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க.
1: தஞ்சாவூர்
0: அந்த சில்கி ஸ்கின்னில் ஒரு பகுதி நம் குடலில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை கொண்டுடும். அப்போ அரிசியை வந்து தின்னிங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சங்கடம் வருது. அதுக்கு நம்ம சித்தர்கள் குணபாடத்தில் சொல்கிறான், இந்த அரிசியை நீ அடுப்பில் வச்சு சமைக்கணும். அதுக்கு எவ்வளவு தான் நம்ம ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது, இதில் விறகடுப்பாக இருக்கணும். நீங்கள் என்னங்க பிற்போக்குக்கு போய் நீங்கள் பென்ஸ்கார் வாங்கிக்கோங்க, விறகடுப்பு இருக்கிறது மாதிரி வீட்டை செட் பண்ணுங்க. சொந்தமாக வாடகைக்கு இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் பெரிய நிறைய
1: அடுப்பு
0: மண்கலையும் இதில் வச்சு வடிக்க கட்டிக்கணும். வடிக்கின்ற பொழுது அந்த சில்வர் ஸ்கின் அமிலம் வந்து அந்த சாரம் வந்து வடிகட்டிடுது. அது உங்களுக்கு தேவையில்லாதது. மற்றதை நீங்கள் சாப்பிட்லாம். குக் நீ எல்லாமே எளிமையாக எதற்காக வா, எதற்காக
1: குக்கரில் வைக்கும்போது அது அதுக்குள்ளாரே இருக்கு,
0: அதுக்குள்ளேயே இருக்கு. ஆனால் ரெண்டாவது அது தீட்டாத அரிசி, அது சக்கை.

0: அது அதுக்குள்ளாரே இருக்கிறது,
1: அதுக்குள்ளேயே இருக்கு. ஆனா ரெண்டாவது அது தீட்டாத அரிசி, அது சக்கையை தான் சமைக்கிறாங்க. அப்ப நாம் எதற்காக வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம்? ஆனந்தத்திற்காக. எதற்காக சமைத்து உண்கிறோம்? இந்த உடல் வலுமாக இரு. இது ரெண்டுமே இல்லையே, ரெண்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரெண்டுமே இல்லைன்னா நாம் சிறு சிறு மாற்றங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த உணவு ஒழுக்கத்தை, சரிவிகித ஒழுக்கத்தை கொண்டு வரணும்னு தானே நீங்கள் நிலையத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வர்றீங்க.
0: நன்றிங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை எடுத்து போங்க.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுஸ், ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: வசந்த உழைப்பு நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சரிவிகித உணவு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வாட்ஸ்அப் கேள்வி என்ன அப்படின்னா, ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேட்டிருக்கிறாங்க, வாழ்நாள் முழுக்க சத்தா இருக்க என்ன மாதிரியான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும்னு.
1: ரொம்ப அருமையான கேள்வி. அது நம்ம சொல்றப்பே சொல்லுவோம், விவசாயத்தையும் மருத்துவத்தையும் சொல்றப்ப, உள்ளூரில் விளைவது உனக்கானது, அயலூரில் விளைந்து வருவது உன் நோய்க்கானதுன்னு சொல்கிறது உண்டு. அப்போ ஃபுட் ஷுட் பி லோக்கலைஸ்ட். உள்ளூர் உணவை தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஆனால் நமக்குள்ளே இந்த இன்றைக்கி கம்யூனிகேஷன் வேர்ல்டும் பாக்கி தகவல் தொடர்பு கூட போனதுனால, யாருக்கோ ஒரு ஆலிவாயில் வந்து லண்டனில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு அது அவங்களுக்கு நல்லா இருந்தால் ஆலிவாயில் இங்கே கடத்திட்டு வந்து நம்ம செய்கிறோம். அப்படியெல்லாம் இருந்தால் இயற்கை அப்படியெல்லாம் நம்மளை அனாதையாக்கி விடாது. நம்ம ஊரில் விளை எவன் எங்கு திணை கோட்பாடு, எந்த மண்ணில் எவன் பிறந்தானோ அந்த மண்ணில் விளைகின்றதே அவனுக்கான உணவு. அதில் நம்ம வந்து ஒரே உணவு, அதுலேயும் ஸ்டீரியோடைப்பாக போகக்கூடாது. ஒரே இப்போ இட்லின்னு பார்த்தாலே இட்லிங்கிறாங்க, இட்லியில் எவ்வளோ வெரைட்டி. இட்லியில் வந்து சுரக்கா போட்டு உளுந்தை எடுத்துட்டு இட்லி ஊற்றலாம், இல்லை அந்த இட்லி மாவை எடுத்து அதில் கறிகாய்களை அரைச்சி போட்டு விஜிடபிள் இட்லி செய்யலாம், இப்படி நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு செய்யலாம். அப்போ கீரைகளை அரைச்சி அது தலையிலேயே போட்டு கருவேப்பிலை அரைச்சி அந்த இட்லி மாவில் கலந்து கருவேப்பிலை இட்லி போத்தலாம். இப்போ எவ்வளோ பேர் ஊற்றுறோம்? ஊற்றலை.
0: அப்போ தோசையில் அது மாதிரி ஏதோ பண்ணுறாங்க.
1: நீங்கள் தோசையிலேயே வந்து நீங்கள் நகைச்சுவையாகவும் இருக்கும், வினயமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு ஹோட்டலுக்கு போய் வெஜிடபிள் ஊத்தப்பம் கேளுங்க.
0: இல்லையே,
1: அப்படி இல்லை. வெங்காயம் அவ்வளோ வெங்காயம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் ஊத்தப்பத்துக்கு தான் இருக்குது எல்லா வெஜிடபிளையும்.
0: கேரட்டு
1: உள்ளூர் காய்களை அது கொத்தரங்காவாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், கேரட்டு கூட கொஞ்சம் அந்நியம் தான். எனக்கு அடுத்த வீட்டுக்காரர் தான்,
0: நிச்சயமா நிச்சயமா
1: என் வீட்டு தானே எனக்கு முன்னாடி வரும்.
0: சரி,
1: அப்ப நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய கொடிகாய்கள்லயே 7-8 இருக்கு.
0: ஒரு சிறு

0: திருத்தம் தான் எனக்கு நீங்க கொடுத்தீங்க, ஆனால் அதில் பெரிய சிந்தனை இருக்கு.
1: நம்ம நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கறிகாய்களில் நமக்கு பப்பாளி காய் இருக்குல்ல, அதை சமைச்சு சாப்பிடணுன்னே தெரியாம சவுச்சவை சமைச்சு சாப்பிட்றோமே. பப்பாளிக்காய் வந்து என்ன சொல்ல போனால், குழந்தை பெற்ற பெண்களாக இருந்தால் பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியது பப்பாளிக்காயில் ஒரு கூட்டை வச்சு சாப்பிட்டாலே அதுக்கு கிடச்சிருமே. இவங்க வேற ஒரு காயை சாப்பிட்டுக்கிட்டு பால் சுரக்கலைன்னு ஒரு வைத்தியர்கிட்ட போய் அவர் ரெண்டு மாத்திரையை கொடுத்து யாரை கெடுக்கிறது, இது நம்மளுக்கு கெடுக்கிறது மாதிரி.
0: உள்ளூர் காய்கறிகள் பழங்கள் உள்ளூர்
1: காய்கள் கனிகளை சாப்பிட்லாம், அப்போ வந்து உங்களுக்கு அதில் பெரிய நச்சுத்தன்மை குறைஞ்சிரும். இப்போ உங்கள் வீட்டிலேயே வாழைக்கொள்ள இருந்து வாழைமரம் இருந்து நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் கடைபிடிக்கிறது அது. உங்கள் வீட்டிலே வாழைக்காய் இருந்து கொள்ளை தண்ணியில் வந்து அப்படியே வந்துருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை தயவு செய்து ஒரு மாதம் நீங்கள் அதை பறித்து வச்சுக்கிட்டு அந்த வாழை மேலே பழத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காம்பையும் வாழையும் நறுக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு தோலோட அதை சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரவே வராது.
0: சரிங்க, இணைப்பில் ஒரு நேயர் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார். வருக வணக்கம், நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் சொல்லுங்க.
1: உங்களோட சேர்ந்து எங்களுக்கும் தான் சேர்ந்து செஞ்சாகணும். ஆர்ட் நல்லா இயங்கணும்னா கடகடன்னு சொல்றேன், நேரத்தை இவங்க கட் பண்ணிடுவாங்க, நேரம் ஆயிடுச்சு. அகத்தி பூ இருக்கு பாருங்க, அகத்தி செடியில் பூ இருக்கும், அந்த அகத்தி பூவை வாரத்துக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிட கற்றுக்குங்க. ஆவாரம் பூவை டீயாவோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையை சமைச்சு சாப்பிட கற்றுக்குங்க. சுக்கன் மலர்னு சொல்லக்கூடிய செம்பருத்தி பூவை ஒரு அஞ்சு ஆறு இதை பறித்து அதை தண்ணியில் லேசாக இளஞ்சூட்டில் வச்சு அதை ஒரு தேன் கலந்து குடிக்க கற்றுக்குங்க.
0: அஞ்சு ஆறு
1: பூ, ஒரு மடல் அஞ்சு மடல் இருக்கும் அதில் இது. அதே மாதிரி அந்த பர்பிள் கலரில் நீளத்தில் ஒரு இந்த நீளத்தில் சனீஸ்வரனுக்கு பூம்பாங்களே, என்ன பூ அது?
0: சங்குப்பூ.
1: சங்குப்பூ தான். சங்குப்பூவை சாப்பிட கற்றுக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ரிப்பேர் ஆனவங்களுக்கும் சரியாயிடும், ரிப்பேர் ஆகாமல் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரியாயிடும், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது உணவு பழக்கம், சரி விகித உணவு. அதாவதுங்கய்யா ஒரு சொல்லி சொல்ல விருப்பப்படுறேன், நம்ம வயக்காட்டில் ரசாயன உரம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் ஒரு கிலோ யூரியா போட்ட பொழுது 50 கிலோ விளைஞ்சிச்சு. இன்னைக்கு 1 கிலோ போட்டால் 5 கிலோவுக்கு கீழே விளையுது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா உற்பத்தி திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது. மனிதர்களுக்கு வந்துடுவோம் இன்னைக்கு நீங்கள் பேசின தலைப்புக்கு. பழைய காலத்தில் ஒரு வேளை அல்லது 2 வேளை சோறு தின்னா வீட்டுக்கு 7-8 புள்ள இருந்துச்சு. வீட்டுக்கெல்லாம் 7-8 பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருந்துச்சு, அவனும் வந்து கடுமையான வேலைகள் பார்த்தாங்க. இன்னைக்கு 3 வேளை இல்லை, 4 வேளை 5 வேளை சாப்பிட்றோம். ஒரு புள்ள பிறக்கிறதுக்கே தம்பராஞ்சலாக இருக்குது, அதுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரை தூக்கி நம்ம வீடுகள் போக வேண்டிய ஒரு நெருக்கடி. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கைப்பையை கூட தூக்க முடியல, அவருக்கு முடியாது, நீ தூக்கிட்டு வாங்குறோம். அப்போ அன்ப்ரொடக்டிவ் பாப்புலேஷனை உண்டு பண்ணுவது உணவால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணவில் ஆரோக்கியமாக சரிவிகிதமாக வெறும் வாயால் சாப்பிட்றது மட்டும் நினைக்கக்கூடாது, தோளால் சாப்பிடுவது தான் அந்த எனர்ஜியெல்லாம் சொன்னேன். எல்லா உணவும் சரிவிகிதமாக இருந்தால் நமது இன்னொன்று என்னன்னா உலகத்திலேயே நம்ம மண்ணுக்கு தான் சர்வ சௌகரியம் உள்ளது
0: இருக்கு.
1: நீங்க சூரிய ஒளி வெளிநாட்டுக்கு போனா அவன் இந்த ஊர்ல வந்து படுத்து கிடக்குறான், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வாழ்வியலோடையே இயந்து பிளஸ்ட்னு சொல்லலாம்,
0: அனைத்து வளங்களும் உள்ள ஒரு இடத்துல இருக்கும்,
1: மிக அருமை.
0: நம்ம உடலை பாதுகாப்பது நம் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கைபேசி எண் வேணும்னு நேயர்கள் முன்னாடியே கேட்டிருந்தாங்க. குறித்துக் கொள்ளலாம் நேயர்களே, ஐயா வந்து வேளாண்மை செம்பல் தஞ்சாவூர் கோ சித்தரையா, ஒரு இயற்கை மருத்துவர். அவர் பேசுனதுல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இயற்கை வேளாண் வல்லுநர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்யக்கூடியவர் கோ சித்தரையா. இவர் வந்து தஞ்சாவூர்ல சித்தர் ஆசிரமம் அப்படின்னு ஒரு ஆசிரமமே வைத்து இது போன்ற நல்ல செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய கைபேசியினை குறித்துக் கொள்ளுங்கள், 94 43 13 97 88. மீண்டும் ஒரு முறை கோ சித்தரையாவுடைய கைபேசியின் 94 43 13 97 88. நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா, நன்றி.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் சென்னையில் வழங்குகிறார். 104

0: 40 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைக்கும் முதலமைச்சர் நலம் டிஎன் இணையதளத்தையும் தொடங்கி வைக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். குடிநீர் மாசுபடாமல் பாதுகாக்க நீர்வளத்துறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீர்த்தேக்கத்தின் தூய்மையை உறுதி செய்ய வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளை காலை 9 மணி முதல் மறுநாள் காலை 9 மணி வரை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் கூறியிருக்கிறார். உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் வரும் கல்வியாண்டிற்கான இளநிலை பாடப்பிரிவுகளுக்கான சிறப்பு சேர்க்கை கலந்தாய்வு நாளை காலை கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1 தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் பங்களிப்பு துல்லியமான தரவுக்கு முக்கியம் என்ற நோக்கத்துடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆகஸ்ட் 1 தேதி முதல் 30 தேதி வரை நடைபெறவுள்ளது. கணக்கெடுப்பின் போது கேட்கப்படும் கட்டிட எண், குடும்ப எண், குடிநீருக்கான பிரதான ஆதாரம், சமையலறை வசதி, கைபேசி என உள்ளிட்ட 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் முழுமையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்க வேண்டும். பொதுமக்களின் ஒத்துழைப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வெற்றிக்கு அடிப்படையாக அமையும் என்பதை உணர்ந்து கணக்கெடுக்கும் அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை பொதுமக்கள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து மலேசியாவின் லிங் சிங்கை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: அண்ணாத்தோ ஆடுறார் கண்ணாட்டு
1: வேங்கதா,
0: அண்ணாத்தோ ஆடுறார்
1: கண்ணாட்டு
0: வேங்கதா.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. இதுவரை நம்மோடு இணைந்திருந்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றிகள்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி நாம கேட்டு ரசிக்க போறது இருபட பாடல்கள். அந்த வகையில முதல்ல வரக்கூடிய படம் சங்கமம் படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. அடுத்ததா உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல் எந்த பாடலா இருந்தாலும் கேட்கலாம், தொட்டு வாருங்கள். 04-31 இந்த இணைப்பு என்னோட 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 11 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா மீண்டும் தற்காலிக உறுப்பினர் ஆவதற்கான அதிகாரப்பூர்வ பிரச்சாரத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் துவக்கி வைத்தார். ஐநா தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இதனை துவக்கி வைத்த அவர், இத்தேர்தலில் இந்தியா தேர்வு செய்யப்பட்டால் 2 ஆண்டுகள் தற்காலிக உறுப்பினராக பதவி வைக்கும் என்றார். இக்கவுன்சிலில் 2028-29 தற்காலிக உறுப்பினருக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நடைபெறவுள்ளது. ஆசிய பசிபிக் குழு பிரிவில் உறுப்பினர் இடத்திற்கான தேர்தலில் இந்தியா தஜிகிஸ்தான் போட்டியிட உள்ளன. பாரத் டெக்ஸ் 3வது சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 17 தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1600 மேற்பட்ட அரங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜவுளித்துறை சார்ந்த வணிகம், முதலீடு, கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இக்கண்காட்சி நடைபெறுகிறது. தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் 600,000 ரூபாய் மதிப்பிலான தேங்காய் பருப்பு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காங்கேயம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற ஏலத்தில் 620,736 ரூபாய் மதிப்பிலான தேங்காய் பருப்பு விற்பனையானது. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்த 82 மூட்டைகளில் இருந்த 4483 கிலோ தேங்காய் பருப்பு உள்ளூர் வியாபாரிகள் ஏலம் எடுத்தனர். இதில் 1 கிலோ தேங்காய் பருப்பு அதிகபட்சமாக 140 ரூபாய் 10 பைசாவிற்கும், குறைந்தபட்சம்

0: 120.16 ரூபாய்க்கும் ஏலம் போனதாக விற்பனை கூட கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து சபரீஷ்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கை மடம் வீர நரசிம்மர் திருக்கோவில் பிரமோற்சவ விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கல்யாணம் வரும் 20ஆம் தேதியும் தேரோட்டம் வரும் 22ஆம் தேதியும் நடைபெறும். விடையாற்றி உற்சவம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை டென்மார்க் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள். இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு ஓயாத ஓட்டம். நாம அதுல எதை தேடி ஓடுறோம்ங்கறத விட அந்த பயணத்தை எப்படி ரசிக்கிறோம் அப்படிங்கறதாங்க வாழ்க்கையோட ரகசியமே இருக்கு. இப்போ இந்த நிமிஷத்தை ரொம்பவே அழகாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அதற்கான நேரம் இது உங்களோடு நாங்க. நேர்களையே தொட்டு வாருங்கள். 4331 இந்த இணைப்பு என்னோடு, 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்கள்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி புதுசு, சேவிங்ஸ் பவுசு, திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
5: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன

0: ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: 11:13 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெறணும் அப்படின்னா உங்க போனை எடுங்க. 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 இந்த எண்கள்ல ட்ரை பண்ணி நீங்க வரலாம். இப்போ இணைப்புல ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு, கூப்பிடலாம். வருக, வணக்கம்.
6: சொல்லுங்க மேடம்.
5: வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்.
5: யார், எங்க இருந்து பேசுறீங்க, அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு.
5: நவலூர் குட்டப்பட்டுல இருந்து உங்க பேர் சொல்லுங்க சார்.
6: தர்மராஜ்.
5: தர்மராஜ், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: பிரம்மா படத்துல இருந்து கொட்டாபாக்கு பாட்டு போடுங்க.
5: பக்கத்துல யாரோ ஏதோ சொல்லி கொடுக்கறாங்க, யார் இருக்கா? ஒரு பெரிய பட்டாளமே இருக்கா, இல்ல ஒரு 2-3 பேர் மட்டும் இருக்கீங்களா?
6: 2-3 பேர்.
5: அதுல ஒரு சந்தோஷம். ஓகேங்க ஓகேங்க, சூப்பர் சூப்பர். வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப நமக்கு பிடிச்ச பாடல் கேட்கும் போது நம்மளுடைய உற்சாகம் அப்படியே டபுள் ஆகும். ஓகே, தர்மராஜ் சார் பாட்டு கேட்டிருக்காங்க. பிரம்மா திரைப்படத்துல இருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல் இதோ.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோடு நாங்க.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: வேலை நாடுனர்களுக்கான அறிவிப்பு இது. திருச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தால் நடத்தப்படக்கூடிய வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய 17ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடைபெறுது. இதில் 10ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு முடித்த வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. 11:21 ஆயிடுச்சு, கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இணைப்புல யார் இருக்கா? வணக்கம், வருக. அப்பா, பயங்கர உற்சாகத்தோட வந்திருக்கீங்க. யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து, மேடம். நவலூர் கிராமத்துல இருந்து ரேவதி பேசுறேன். மேடம்,
0: ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
3: நாங்க பூ எடுத்துட்டு இருக்கோம் மேடம்.
0: அப்பா, என்ன பூ? முல்லைப்பூவா, மல்லிகை பூவா?
3: இல்ல மேடம், மல்லிகைப்பூ மேடம். நாங்க ஒரு 10 ஆள் இருக்கிறோம் மேடம்.
0: ஓ, 10 ஆள் சேர்ந்து மல்லிகை பூ வந்து பறிச்சிட்டு இருக்கீங்க, முட்டா?
3: ஆமா மேடம்.
0: எங்கம்மா, எங்க சந்தைக்கு எங்க எடுத்துட்டு போய் கொடுப்பீங்க?
3: ஸ்ரீரங்கம் போகுது மேடம். எங்க போகலாம்?
0: உங்க போலாம் ஸ்ரீரங்கம் போகுது. திருச்சியிலயே வந்து பூ கிடைக்கக்கூடிய ஒரு மைய பகுதி இல்லையா அது, இல்லையா? எப்படி இருக்குமா இப்போ பூ வந்து, நல்ல விளைச்சல் எப்படி இருக்கு?
3: இப்ப எல்லாம் பூச்சி வந்துருச்சு மேடம், காத்து அடிக்கிறதுனால
0: முடிஞ்சிருச்சு.
3: ஓகே,
0: அதனால கொஞ்சம் பூக்களுடைய விலை வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு இல்லையா?
3: ஆமா மேடம், ஏறிச்சு. பூ இல்ல, எல்லாம் பூச்சி வந்துருச்சு.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சூப்பர். அப்படியே இந்த வேலை நேரத்துல

0: பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன பாடல் வேணும் ரேவதிக்கு?
1: ராசாவே மனசுல இருந்துங்க மேடம், ராசாத்தி மனசுல அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: என்ன ரேவதி, அப்படியே ஒரு ரெண்டு லைன் பாடி காட்டலாம்ல?
1: பாடல்
0: உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி ரேவதி.

ரோமியோ ஃபார்ம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலம் 2025-26 சிறந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க.

0: உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க, மலைக்குடிப்பட்டி சண்முகம் ஐயா கரெக்டா?
1: ரொம்ப ரொம்ப கரெக்ட் மேடம். அன்பு தோழி கமலா அவர்களுக்கு இனிய முற்பகல் வணக்கம் கூறி உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நான்கு நாள் இடைவேளைக்கு பிறகு 102.1 பண்பலையில் இணைவது மலைக்குடிப்பட்டி சண்முகம்.
0: அடேங்கப்பா. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு மேடம். காலையில 9 மணி வசந்த அழைப்பு நிகழ்ச்சி ஆர்ஜே ஐயா ரொம்ப சிறப்பா நடத்துறாங்க.
0: சரிங்க,
1: நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு.
0: ஓகேங்க,
1: சித்தர் ஐயா நிறைய விளக்கம் கொடுத்தாங்க.
0: கடிதங்கள் எழுதுங்க, மின்னஞ்சல் வழியா உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லலாம். ஓகேங்களா?
1: மின்னஞ்சல் அனுப்புறதுக்கு எங்ககிட்ட பட்டன் போன் தான் இருக்குது.
0: சரி, கடிதம் எழுதி போடுங்க, கடிதம் எழுதி போடுங்க. பக்கத்துல இருக்க உங்கள்ட்ட சொன்னீங்கன்னா டக்குன்னு ஒரு மின்னஞ்சல் தட்டி விடலாம். சொல்லுங்க சண்முக ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சின்ன வீடு. அதுல வெள்ளமான உள்ளமச்சாங்கிற பாட்டை இந்த இனிய முற்பகல்ல 102.1 வழியா காற்றுல தவளை விடுங்க. அனைத்து இதயங்களையும் திரட்ட வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. பாடல் கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவுசு திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
9: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் பவுசு ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
10: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர்

0: ലക്ഷ്മി ശ്രീനിവാസ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, അട്ടോണമസ്, കൗൺസിലിംഗ് കോഡ് 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 11:37 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது உங்களோடு நாங்க. சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில ஒவ்வொரு ஆண்டும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு ஊக்கத்தொகையும் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருது. அந்த வகையில 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அவங்களுக்கான விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் வரக்கூடிய 31 தேதிக்குள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பத்தை cms.tn.gov.in cms_migrated.document.forms சோசியல் அவார்ட் ஆப் 26 அப்படிங்கறதுல பதிவிறக்கம் செய்யலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நல அலுவலகத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதியில உறுப்பினராக பதிவு செய்துள்ளவர்கள் மற்றும் உறுப்பினரை சார்ந்தவர்கள் உதவித்தொகை பெறணும் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரிடம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றியத்திலையுமே மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற்று இருக்கு. இந்த விழிப்புணர்வு கூட்டம் நாளைக்கு காலையில வையம்பட்டியிலையும் பிற்பகல் மணிகண்டம்லையும் நடைபெறுது. அதேபோல வரக்கூடிய 16 தேதி காலையில தொட்டியத்திலையும் பிற்பகல் தாத்தையங்கார் பேட்டையிலும் நடைபெறுது. இந்த கூட்டம் வரும் 23 தேதி வரை நடைபெறும். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேவி மங்களம் கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்துங்க சின்ன தம்பி படத்துல இருந்துங்க என்னந்தே
0: நீங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா 0431 இந்த இணைப்பு என்னோடு 240-102-1 அல்லது 246-102-1 இந்த இரு எண்கள்ல தொட்டு வாங்க. இது உங்களோடு நாங்க எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
5: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்க. பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இந்த விருதுகளுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. கலை, சமூக சேவை, பொது விவகாரம், அறிவியல், பொறியியல், மருத்துவம்.

0: இலக்கியம், கல்வி, குடிமை பணி, விளையாட்டு, வணிகம், தொழிற்சாலை, இந்த பிரிவுகள்ல தனி சிறப்பான செயல்பாடுகளுக்கான தகுதியான நபர்களிடமிருந்து முன்மொழிவுகள் வரவேற்கப்படுது. பத்ம விருதுகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா awards.gov.in இந்த இணையதளத்துல பதிவிறக்கம் செய்து வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள் நீங்க இதை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கு. தடுப்பூசி குழு கிராமத்துக்கு வருகை தரும்போது பொதுமக்கள் இதுக்கான ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டிருக்காங்க. நேர்களே, அடுத்ததா மங்கையர் உலகம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு. எங்கதான் போய் சாப்பிட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து அந்த பழைய சாதமோ இல்ல கொஞ்சோண்டு ரசம் வச்சு சூடா ஒரு கை சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? ஆமாங்க, என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு. தோழிகளே, நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிக்கு தொட்டு வாருங்கள். 4431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 246 102 1 அப்படின்னு இந்த ரெண்டு நம்பரும் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சி இன்னைக்கு பகல் 12:10. இப்ப நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருமா, அறிமுகப்படுத்திக்கோங்க
1: மேடம்.
0: சொல்லுங்க.
1: பெரம்பலூர் மாவட்டம் அம்மாபாளையம் ராஜாமணி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க ராஜாமணி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து மனசுக்கேத்த மகாராஜாந்திர படத்துல இருந்து ஆறுங்கும் தானுறங்க ஆறு கடல் மீனுறங்க அந்த பாட்டுங்க மேடம்.
0: சூப்பரா பாடி வேற காமிச்சிருக்கீங்க ராஜாமணி. பாடல் கேக்கலாமா?
1: கேக்கலாங்க மேடம்.
0: நன்றிமா, நன்றி. நன்றி இனிப்புக்கு வந்ததுக்கு. இதோ பாடல் வந்துட்டே இருக்குமா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: பதினோரு 11:55 இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1. இது உங்களோடு நாங்க. என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு மங்கையர் உலகம்ல காத்துட்டே இருக்கு. தோழிகளை நீங்க என்ன சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு அப்படிங்கிற தலைப்புல நீங்க இன்னைக்கு பேச வரலாம். 0431 இணைப்பு எண்ணோடு 240-102-1, மற்றொரு எண் 246-102-1. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம சந்திக்க போற அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வருக? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்.
6: பட்டவாய்க்கல் நந்தகோபால் பேசுறேங்க.
5: நந்தகோபால் சார் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நீங்க தான் நிகழ்ச்சி நிறைவு பண்ண போறீங்க.
6: அருணாச்சலம்.
5: அருணாச்சலம், ரொம்ப அழகா சொல்றீங்க. படம் டைலாக் மாதிரியே இருக்கு அந்த படத்துல.
6: பாட்டு வந்துங்க, இதாண்டா அருணாச்சலம் நான்டா.
5: எப்படி சார், பாடலும் சூப்பரா பாடி காமிச்சிட்டீங்க, பாடல் கேட்கலாமா? நந்தகோபால் சாருக்காக அருணாச்சலம் வந்துட்டே இருக்காரு, கேட்கலாம். நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பாரத் டெக்ஸ் 3வது சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று தொடங்கி வைக்கிறார். வரும் 17 வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 1600 மேற்பட்ட அரங்குகளில் ஜவுளி வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜவுளித்துறை சார்ந்த வணிகம், முதலீடு, கொள்முதல், புத்தாக்கம் உள்ளிட்டவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இக்கண்காட்சி நடைபெறுகிறது. தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். இதற்கான லட்சணையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நலம் TN இணையதளம் மூலம் பொதுமக்கள் நிதி வழங்கும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத்தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றார். ஆவின் பால் கொள்முதல் தொடர்பாகவும், பால் தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்போது ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர். விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி கரும்பை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அறிவுறுத்தியுள்ளார். அரசு கூட்டுறவு மற்றும் சர்க்கரை ஆலை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து சர்க்கரை ஆலைகளும் நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி அரவியை தொடங்க வேண்டும் என்றார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6வகுப்பு முதல் 12வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் நாளை காலை அரசு மேல்நிலைப்பள்ளி கலையரங்கில் நடைபெறவுள்ளது. முதன்மை கல்வி அலுவலரால் தேர்வு செய்யப்பட்ட மாணாக்கர் மட்டுமே மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவர். 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

2.1. குறளமுதம் காலமறிதல் 49 அதிகாரம் 7 குறட்பா.

அறிவுடையவர் பகைவர் கெடுதல் செய்த அந்த கணமே தன் சினத்தை வெளியே காட்டார்கள். தகுந்த காலத்தை எதிர்பார்த்து உள்ளத்தில் மட்டுமே சினம் கொள்வார்கள்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: பூச்சிகளின் தேவதை தட்டான் அப்படின்னு நான் சொல்லலைங்க, சூழியலாளர்கள் சொல்றாங்க. ஒரு இடத்துல தட்டான் பூச்சியை பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சுற்றுச்சூழல் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தமா. அந்த தட்டான் பூச்சிகள் பொதுவா மழைக்காலங்கள்ல காணப்படும். இதனை தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. தட்டான் எட்ட பறந்தால் கிட்ட மழை, கிட்ட பறந்தால் எட்ட மழைன்னு பெரியவங்க சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். இந்த தட்டான் பூச்சிகள் மற்ற பூச்சிகள் போல மனிதர்களை கொட்டுவதோ கடிப்பதோ நோய்களை பரப்புவதோ இல்லைங்க. இந்த தட்டான் பூச்சிகள் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி இப்ப அண்டார்டிகா கண்டம் தவிர உலகில் உள்ள எல்லா கண்டங்கள்லயும் கிட்டத்தட்ட 7000 வகைகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. தட்டான் பூச்சிகளோட தலையில பெரும்பான்மையான இடத்தை கண்களே கொண்டிருக்கு. கண்களை தவிர வாயும் 2 உணர்விழைகளும் தலையில இருக்குமா. தட்டானின் கண்கள்ல சுமார் 28,000 லென்ஸுகள் காணப்படுது. அதனால தட்டான்கள் 360 டிகிரியில கண்களை சுழற்ற முடியுமா. இந்த தட்டான் பூச்சிகள் மனிதனால் கண்டு உணர முடியாத புற ஊதா கதிர்களையும் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 4 இறக்கைகள் கொண்டுள்ள இந்த தட்டான் பூச்சிகளால 4 இறக்கைகளையும் தனித்தனியே அசைக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியுமா. பூச்சி இனங்கள்லேயே 30 கிலோமீட்டர் வேகத்துல பறக்கக்கூடிய ஒரே பூச்சி இந்த தட்டான் பூச்சிகள் தான். வளர்ந்த தட்டான் பூச்சிகள் நன்னீரின் மேற்பரப்புலயோ நீர் தாவரங்கள்லயோ சுமார் 1500 முட்டைகளை இட்டு 5-15 நாட்களுக்குள்ள பொறிச்சிருமா. இந்த தட்டான் பூச்சிகள் லார்வா பருவத்துல நீர்ல இருக்கக்கூடிய கொசுக்களோட முட்டைகளை உணவா உட்கொள்ளுது. வளர்ந்த அப்புறம் பறந்துகிட்டே சிறு பூச்சிகள், கொசுக்கள், ஈக்கள், பட்டாம்பூச்சி அப்படின்னு இவைகளெல்லாம் சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. இந்த பூச்சிகள்னால கொசுக்கள், ஈக்கள் உள்ளிட்ட கெடுதல் செய்யும் பூச்சிகளை அழிக்கும் செயற்கை பூச்சிக்கொல்லிகளோட பயன்பாடு குறையுதுங்க. இந்த தட்டான் பூச்சிகள் எல்லா நிலைகள்லையும் நன்னீரிலேயே வாழுதாங்க. சோ தட்டான் பூச்சிகள் ஒரு இடத்துல அதிக அளவு காணப்பட்டா அந்த இடத்துல நீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாசடையாம ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்களை நீ தெரிஞ்சுக்க போறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு. 12:50 பாப் கார்னர். ஒரு மணிக்கு காவிய கானங்களாய் காற்றலைகளில் மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கத்தரி சாகுபடி தொழில்நுட்பங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் எஸ் பிரபு அவர்கள். 2:30 மண்ணின் மனம், இதில் பி சின்னப்பா குழுவினரின் வில்லுப்பாட்டு இடம்பெற கேட்கலாம். 3:00 வருகிறது இசைத்துறள். 4:00 வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ. 4:30 திருச்சி சேலம் மங்களன்வங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5:00 இடைக்கால ராகங்களின் சங்கமமாய் பொன்மாலை. 6:00 அலங்கரிக்க வருகிறது ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்தினம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள்.

வாழ்க்கையில புத்திசாலித்தனத்துக்கும் திறமசாலித்தனத்துக்கும் சின்ன வித்தியாசம் தாங்கிறத ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் மூலமா இப்ப சொல்ல போறேன். அது என்னன்னா, மனைவி எது கேட்டாலும் வாங்கித்தர கணவன் புத்திசாலியா, அதே மனைவி எது கேட்டாலும் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியே ஓடுறவங்க திறமசாலியா. தோழிகளே, உங்க வீட்டுல எப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. தோழிகளே, இது உங்களுக்கான உலகமாய் மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, என்றும் இணைக்கும் இல்லத்து உணவு. இது வந்து பல நேரங்கள்ல பலருக்கு புரியாமையே போயிருக்கும். எப்ப பாரு இட்லி தோசை பொங்கல் சுடுகஞ்சி கூழ்னு இதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்பிரிங் ரோல் சவர்மா அத்தோ ஃப்ரைட் ரைஸ்னு வாயிலையே நுழையாத பேர்ல தான் டிஸ் இருக்கணும். அதுதான் நாகரீகம், அதுதான் மாற்றம், வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க கூட வெளியூருக்கு ரெண்டு நாள் போயிட்டு வகை வகையா உணவுகளை வெளியில வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாக்கு மறுத்து போய் வீட்டுக்கு அவசர அவசரமா வந்து இருக்க பொருளை வச்சு கிள்ளி போட்ட சாம்பார் இல்ல சுடுகஞ்சியோ கூழோ சுவையா ருசிச்ச சம்பவங்கள் கூட இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்க எந்த தருணத்துல என்றும் இனிப்பது இல்லத்து உணவுதான் அப்படிங்கறத உணர்ந்தீங்க அப்படிங்கிற அனுபவத்தை மனம் திறந்து பேசுவாங்க. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 431 என்ற திருச்சியின் முன்னணி பெயனோடு, அறிமுக நேயர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேயர்களுக்காக 246-102-1.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.

0: மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு இடையிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து என்ன தலைப்புனா, என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு. எந்த தருணத்துல நீங்க வந்து அதை வந்து உணர்ந்தீங்க அப்படிங்கறதான் தோழிகள் கிட்ட கேட்டிருக்கிறோம். அதை சொல்றதுக்காக ஒரு தோழி ஓடோடி வந்திருக்கிறாங்க. யார், எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: தோழி, உங்க பேரு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நல்லா விசாரிக்கிறவங்க யாருன்னு சொன்னா நல்லா இருக்கும்.
1: ஏர்போர்ட் பாத்திமா, அந்தோணி ஏர்போர்ட் பேரு பாத்திமா.
0: பாத்திமா அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா.
0: சரி சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பை பத்தி நீங்க
1: கூட இருக்கிற வரைக்கும் எந்த கவலையுமே இல்ல, ஃப்ரீயா இருக்கணும், எப்பவும் இல்லாம நாங்க கிடையாது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. சரி சொல்லுங்க, எந்த தருணத்துல வந்து நீங்க வந்து வீட்டு உணவுதான் சிறந்தது அப்படிங்கறத உணர்ந்தீங்க?
1: வெளியூருக்கு 15 நாள் டூர் போயிட்டு சாப்பாடு எங்களுக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஊர் எப்படா வரும், எப்படா ரசோறு துவையல் சாப்பிடுவோம் அப்படின்னு என்னத்தோட வந்து வந்தோம். 15 நாள் கழிச்சு வந்து அந்த ரசோறு இருக்கு, அதுக்கு ஈடாவது முடியாது. எந்த சாப்பாடு
0: என்ன வச்சாலும், பிரியாணி கூட வச்சா கூட அந்த ரசம் துவையலுக்கு ஈடாகாது அப்படின்றீங்க?
1: ஈடாகாது. ஆமா, சூப்பர்.
0: சரி, எல்லாம் ஜாமான் இருந்துச்சா?

0: வந்து 15 நாள் கழிச்சு அது வந்து செய்யும் போது
1: ரசத்துக்கு வீட்டுல எப்பவுமே அஞ்சரை பெட்டில எல்லாமே
0: எல்லாமே இருக்கும். ஒரு கொத்தமல்லி தலை
1: கருவேப்பிலை
0: போட்டாலே
1: போதும்.
0: இங்க வருதுமா கம கமனு வாசனை.
1: அதே மாதிரி தேங்காய் பருப்பு, பருப்பு தவைய இறக்க வேண்டியதான்.
0: தேங்காய் பருப்பு, மிளகாய் வைக்காம, மிளகாய் வைக்கணும்ல,
1: காஞ்ச மிளகா பூண்டு.
0: சரி,
1: சாப்பாடு சூப்பரா இருக்கு. கிளைண்ட் கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா.
0: ரொம்ப நன்றிமா, உங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: பன்னிரண்டு மணி 24 நிமிஷம், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நாம கேட்டிருக்கோம். இது மங்கையர் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்றும் இனிக்கும் இல்லத் துணவு அப்படிங்கிற தலைப்புல தான் தோழிகள் அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா ஒரு தோழி இணைப்புல இருக்காங்க. யார், இங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம். நான் ஞானாம்பால் பேசுறேன், பல்லக்காட்டுல இருந்து.
5: ஞானாம்பால், எப்படி இருக்கீங்கம்மா?
6: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கும். சரி, சொல்லுங்க உங்களோட அனுபவங்கள். எத்தனை நாட்கள் கழித்து நீங்க வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணீங்க?
6: என்னோட அனுபவம், ஒரு 3 நாள் பூனே போயிருந்தேன். அங்க போனா ஃபர்ஸ்ட் நாள் போனதுமே அந்த சப்பாத்தி தாளுன்னு ஒண்ணு போட்டாங்க.
5: பார்த்தோன்னு சந்தோஷமா இருந்துருக்குமே உங்களுக்கு.
6: சரி, சப்பாத்தி நல்ல உணவு அப்படின்ட்டு பார்த்தோம்.
5: சரி,
6: சரிண்ணா, அன்னைக்கு நைட் அதே மாதிரி சப்பாத்தி தாளுன்னாங்க.
5: அப்ப எப்படி இருந்துச்சு?
6: அப்போ ஒரு மாதிரி இருந்தது, சப்பாத்தி. மறுநாள் தேர்ட் நாள் போகும்போது இட்லி இருக்கு இன்னைக்கு அப்படின்னாங்க. ஆனா இட்லி இட்லி சாப்பிடலாண்டா அப்படின்னு போகும்போது அந்த இட்லிய சோத்துல எடுத்து வச்சா எப்படி நம்ம கோவிலுக்கு வரும், அந்த மாதிரி இருந்தது.
5: அதுக்கு சப்பாத்தியே மேல் அப்படின்னு நினைச்சீங்க?
6: அப்படியே நொந்துட்டோம். அவன் திரும்ப வீட்டுக்கு வந்தா 4வது நாள்.
5: சரி,
6: வரும்போதே போன் பண்ணிட்டேன் தங்கச்சி வீட்டுல.
5: ரெடி பண்ண சொன்னீங்க?
6: எனக்கு பழைய சாதம் இருக்கதான் வச்சிருந்தேன்.
5: பரவாயில்ல, அந்த விஷயத்துல ஞானாம்பாளம்மா வந்து தெளிவா இருந்திருக்கீங்க பாருங்க. ஏன்னா பிரியாணி வேணா கூட உடனே ரெடி பண்ணிரலாம், பழைய சோறு வேணா பொறுத்துதான் இருக்கணும்னு வேற சொல்லுவாங்க.
6: வேற யாராவது சாப்பிட்டாங்கன்னா போச்சு.
5: ஆமா, பழசு இருந்தா ஒதுக்கி வச்சிருக்கோம். நான் வீட்டுக்கு வந்தோடனே அந்த இதுலதான் மூஞ்சில் முழிக்கணும் அப்படின்ட்டீங்க. பழைய சோறுலதான் முழிக்கணும்.
6: வீட்டுக்கு வந்து அந்த பழைய சாதம் வெங்காயம் உரிச்சு அதோட ஒரு சுண்ட வத்தலையும் ஒரு மோர் மிளகாயும் வறுத்து வச்சு சாப்பிட்டா அதான்ப்பா தேவாமிருதன்றது.
5: அப்பதான்ப்பா தெரிஞ்சுகிட்டேன் பூனேல சப்பாத்தி எல்லாம் என்னப்பா நம்ம வீட்டு
6: பூனே அப்படின்றது எனக்கு ஓடிச்சப்பா.
5: சரிங்கம்மா, ரொம்ப அழகா உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா.
6: நன்றி, எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: வந்தாச்சு, வந்தாச்சு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடி புதுசு சேவிங்ஸ் பவசு திருச்சி எங்கும் இதுதான் நியூஸ்.
2: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வந்து என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய தோழி யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
9: ஹலோ வணக்கம், நான் சத்திரப்பிளன் பரமேஸ்வரி.
8: பரமேஸ்வரிமா, எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: நலமா இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ சாப்பிடற மாதிரியே இருக்கு. அப்படியா? என்றும் இனிக்கும் இல்லத்து உணவு அப்படிங்கறத நீங்க எந்த தருணத்துல உணர்ந்தீங்க? எந்த சாப்பாடு அப்ப வந்து அப்படியே அவ்வளவு ஒரு அமிர்தமா தெரிஞ்சது உங்களுக்கு?
9: எங்கதான் ஊர் சுத்தினாலும் சரி, அம்மா கையில போய் அந்த கஞ்சி சோறு மிளகா தவிர சின்ன வயசுல செஞ்சுட்டு இருந்தாங்க. அது திருப்பி இப்ப சாப்பிடணும் போல.
8: சுடுகஞ்சி தானே? பழைய கஞ்சியா சுடுகஞ்சியா?
9: எங்களுக்கும்
8: அப்படிதான் இருக்கு போங்க.
9: இன்னைக்கும்
8: அம்மியில நீங்க அரைப்பீங்களா? அந்த மாதிரி அம்மா பண்ற மாதிரி நம்மளும் பண்ணலாம்னு சொல்லி அரைச்சிருக்கீங்களா?
9: அனுபவங்களை
8: பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றிமா.
9: நன்றி.
8: மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்றும் இன்னைக்கும் இல்லத்து உணவு அப்படிங்கிற தலைப்புல தோழிகள் வந்து ஃபாத்திமா ஏர்போர்ட்ல இருந்து, அப்புறம் ஞானாம்பாள், பரமேஸ்வரி அம்மா, இவங்க எல்லாருமே அவங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இணைப்புக்கு வந்து பேசிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு வந்து இணைப்பு கிடைக்கலையே, வந்து பேச முடியலையே அப்படிங்கிற கவலை இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கவலையே படாதீங்க. நாளைக்கும் நண்பகல் 12:10 உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி வேறொரு தலைப்போடு. நன்றி நேயர்களே, நன்றி தோழிகளே.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட

நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்படவுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதி உதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்த்வா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளாா்.

0: சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6 11-5 8-11 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
1: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை சற்றுமுன் துவக்கி வைத்து பேசிய அவர், இது சர்வதேச நிகழ்வாக உருவெடுத்துள்ளதோடு விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். தமிழகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். தமிழகத்தில் கால்நடை மற்றும் பால்வளத்துறையினருடன் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகள் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெற்றன. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் 1 வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த 1 வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளது என்றார். விவசாயிகளிடமிருந்து தாமதமின்றி கரும்பு கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அரசு கூட்டுறவு மற்றும் சர்க்கரை ஆலை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து சர்க்கரை ஆலைகளும் நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி அரவையை தொடங்க வேண்டும் என்றார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியைச் சேர்ந்த 3 உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

நேயர்கள் ஜியபுரம் சந்திரசேகர், பிரதீபா நாகராஜ், ஆனந்த் இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் வாலி.

மக்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் காற்றலையாக எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எங்கு வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஒரு மணி 11 நிமிடம் ஆக போது FM ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கோம். இது மதுரை கீதம். அடுத்ததா குமரன் நகர்ல இருந்து லட்சுமி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி இவங்க எல்லாரும் சேர்ந்து விரும்பி கேட்டிருக்கும் பாடல் 1000 பொய் திரைப்படத்தில இருந்து. TM சவுந்தரராஜன், P சுசிலா பாடிய பாடலுக்கு இசை வி குமார், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: மனதை மயக்கும் மாணிக்க பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். 1:16 ஆயிடுச்சு. அடுத்த பாடல் அவன்தான் மனிதன். இந்த படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. திருச்சி கருமண்டபம், முத்து, முத்து லக்ஷ்மி, சந்துரு, சுதன், சங்கர், பாபு, ரவி, அருண், விஸ்வா இவர்களின் விருப்பமா டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். இனி கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ் இவர்களின் விருப்ப பாடலாய் அக்கா தங்கை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 1:25 இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். நேர்களின் மடல் விருப்ப பாடல்கள் அடுத்ததா அன்பே வா திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்கிறாங்க. திருச்சி சண்முகா நகர் ஷாலினி, ஸ்ரீதர், லதா, பாரத், ராஜு, அக்ஷயா இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடல் வரிகள் வாலி, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.
1: நாடோடி போக வேண்டும்

அடி எங்களோடு போட்டி போடவா, நீ கால் மடக்கி கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ், என்ன குரூப்,

அர்நடையிலே

0: ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: ஒரு 1:30. காலத்தை வென்று வாழும் காவிய கானங்கள். FM ரெயின்போ 102.1 இது மதுர கீதம். நேயர் விருப்பத்தில் அடுத்ததாக நல்லவன் வாழ்வான் இந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பெட்டவாய் தலை நந்தகோபால், சீர்காழி டாக்டர் எஸ் கோவிந்தராஜன், பி லீலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை TR பாப்பா.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நவநீதா சில்க்ஸின் ஆடி புதுசு சேவிங்ஸ் மவுசு, ஏராளமான காம்போ ஆஃபர்களோடு 50% அதிரடி தள்ளுபடி. நவநீதா சில்க்ஸ், ஹோலி கிராஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப், போர்ட் ஸ்டேஷன் ரோட், திருச்சி, காட்டூர் மற்றும் லால்குடி.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
8: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
7: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
8: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதமாய். இனி ராமேஸ்வரம் ஹம்சா ரனியா இவர்களின் விருப்பமாய் TM சௌந்தரராஜன் P. சுசிலா பாடியது நாடோடி திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதத்தின் நிறைவு பாடலாய் திரிசூலம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்போர் கல்லுக்குழி காமாட்சி, உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா காயத்ரி இவர்களின் விருப்பமாய் பாடல் இதோ. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை பாடல்களை கேட்க எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் மதுரகீதம், ஆகாஷவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சி குறித்த உங்களது கருத்துக்களை அனுப்ப @trichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் டிஎன் இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் டிஎன் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படை தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படை தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனி பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவை

0: இற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளை சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல் மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். எண்ணூர் வடசென்னை அனல் மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28 தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1 தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர்.

0: தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி பத்து நாள் திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் பத்து நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை நள்ளிரவு 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 1:55.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று கத்தரி சாகுபடி தொழில்நுட்பங்கள் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் எஸ் பிரபு அவர்கள். காய்கறி பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மனித நல ஆரோக்கியத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதுவும் குறிப்பா கத்தரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா மக்கள் விரும்பி உண்ணக்கூடிய காய்கறிகள்ல ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்டு முழுசும் வளரக்கூடிய காயா இந்த கத்தரி இருக்கிறதுனால விவசாயிகளுக்கும் நிலையான வருமானத்தை தரக்கூடியதா இருக்கு. எல்லா பருவங்கள்லயும் ஏற்றதா இருந்தாலும் சில சாகுபடி தொழில்நுட்பங்களை சரியா நாம கடைபிடிச்சா மட்டும்தான் லாபத்தை ஈட்ட முடியும். அந்த வகையில வர ஆடிப்பட்டத்துல சாகுபடி செய்ய இருக்கிற விவசாயிகளுக்கு சில தொழில்நுட்ப ஆலோசனைகளை பகிர்ந்துக்கிறாங்க அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் எஸ் பிரபு அவங்க.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பொதுவாக குறைந்த காலத்தில் இருக்கிற கம்மியான இடத்துல ஏதாவது ஒன்று போடலாம் அப்படின்னா அவர்களுக்கு காய்கறி சாகுபடி தான் சரியானதாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கத்திரிக்காய் வந்து பொதுவாக தினசரி நம்மளோட வாழ்வியலில் கலந்துருக்கிற ஒரு முக்கியமான காய். எப்படியா இருந்தாலும் அதோட சந்தை வந்து பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்கிறது. விலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விலை இருக்கும். அதுக்கு அப்படிப்பட்ட இந்த கத்திரிக்காய் சாகுபடிக்கு என்ன மாதிரியான ரகம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம கடைபிடித்தோம்னா ஒரு லாபகரமான மகசூல் அதுலேருந்து எடுக்க முடியுன்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக அரியலூர்ல இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்தோட பண்ணை மேலாளர் பிரபு வந்து நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பருவங்கள்லாம் சரியாக இருக்கும்?
2: தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு பருவங்களை நம்ம வந்து காய்கறி விவசாயம் பண்ணுறாங்க விவசாயிங்க. ஆடி பருவம், புரட்டாசி பருவம், தை பட்டம் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடி பட்டங்கிறது ஜூன் ஜூலை மாதத்தில் நடவு செய்வதாகவும், புரட்டாசி பட்டங்கிறது நம்ம செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடவு செய்கிறதாகவும், தை பட்டங்கிறது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நடவு செய்கிறதா இருக்கும். இப்போ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூக்கள் உதிர்வதோ இல்லை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதோ நீர் பற்றாக்குறை இந்த பிரச்சனையும் இருக்கும். இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பூஞ்சான நோய், வாடல் நோய் இந்த பிரச்சனைகள் வரும்.
1: சரி, இப்போது நிறைய இடத்துல வந்து இந்த கால சூழ்நிலை மாறி இருக்கு. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல மழை பெய்யுது. மாதிரியான பருவநிலை மாற்றத்தை நம்மளால உணர முடியுது. அப்படி இருக்கும்போது மாதிரியான சின்ன சின்ன காய்கறி பயிர்கள் போடுறதுல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. தெரியும், நம்ம போட்டிருப்போம், ஹெவியாக மழை வந்துருச்சுனால லாஸ் ஆகிடும், பூ வைக்கிற சமயத்தில் மழை பெஞ்சதுனால லாஸ் ஆகி போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதோட பாதிப்புகள் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: இந்த பாதிப்பு வந்து நாம் யாராலையும் கணிக்க முடியல சார். இன்றைக்கி மழை வந்து நம்ம வந்து வானிலை அறிவிப்பு மட்டும்தான் நம்பி இன்றைக்கி விவசாயிகள் இருக்கிறோம். நம்ம நடவு செய்ய போகிறப்பையும் சரி, எந்த ஒரு செயல் நம்ம மருந்தடிக்க போகிறதுக்கு முன்னாடியும் சரி, வானிலை அறிவிப்புகளை வந்து முன்கூட்டியே நம்ம கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பணிகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம நடவு செய்கிற அன்றைக்கி மழை பெஞ்சிச்சுனா செடிகள் வந்து வீணாக போய்ட்டு நமக்கு எதுவும் பண்ண முடியாது. அதேமாதிரி மழை பெய்ய அன்றைக்கி போய் நம்ம மருந்தடிக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு மருந்தடிச்சு மழை பெஞ்சிரும். அது மாதிரி வானிலை அறிவிப்பை முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் வந்து பயிர் காப்பீடு செஞ்சுட்டா விவசாயிகளுக்கான நஷ்டம் வந்து குறைவதான் வாய்ப்பு நிறையா இருக்குங்க.
1: சரிங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது, நம்ம பகுதிக்கு ஏற்ற இங்கே இருக்கிற மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ரகங்கள்லாம் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது?
2: தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 1, கோயம்புத்தூர் 2, மதுரை 1, கிள்ளிக்குளம் 1, இது மாதிரியான ரகங்களும், அது இல்லாமல் ஹைபிரிட்னு சொல்லுவாங்க வீரிய ஒற்றுகள்னு சொல்லி கோபிஹெச்1, கோபிஹெச்2 இது மாதிரி ரகங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது இல்லாமல் வந்து மத்திய ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அர்கா நவனித், அர்கா ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ரெண்டு ரகம் வரை இருக்குது. இதில் வந்து நம்ம பகுதிக்கு வந்து ஏற்ற ரகம்னு பார்த்தீங்கன்னா கோ2, கிள்ளிக்குளம் 1, இது வந்து ரகங்களில் வந்து சூட்டபிளாக இருக்குது. அடுத்து வந்து கோபிஹெச்2 அப்படிங்கிறது வந்து வீரிய ஒற்றுகளில் ஏற்றதாகவும் இருக்குது. இதில் கோ1, மதுரை 1 அப்படிங்கிறது 15 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. வீரிய ஒற்றர்கள் பார்த்தீங்கன்னா 20 டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. இது பார்த்தாது நமக்கு வந்து நம்ம ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து நீலக்கலர் கத்தி

0: கத்திரிக்காய் சாப்பிடுவோம்பாங்க, ஒரு ஊர்ல வந்து பச்சை கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க. அதனால பிரைவேட்ல இருந்த ரகங்களும் பார்த்து அந்தந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து விவசாயிகள் வந்து ரகத்தை தேர்வு செய்யறது நல்லதா இருக்கும் தோணுங்க.
1: சரிங்க, இப்போ நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு ரக தேர்வு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம நிலத்தை தயார் பண்ணுறதும் ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும்போது இப்போ கத்திரி சாப்பிட்டு தான் பண்ண போகிறோம் இல்லை காய்கறி சாப்பிட்டு தான் பண்ண போகிறோன்ற முடிவு எடுத்ததுக்கப்புறம் நிலத்தை தயார் பண்ணுறதுல என்னென்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், என்னென்ன தொழில்நுட்பத்தை அவங்க கடைபிடிக்கணும்?
0: நம்ம நிலத்தை பொறுத்தளவுக்குங்க ஐயா, முதல்ல வந்து மேட்டுப்பாங்கான வயலாக இருக்கணும், தண்ணீர் தேங்கக்கூடாது, வடிகால் வசதி இருக்கக்கூடிய நிலமாக இருக்கணும். கத்திரிக்காய் மற்ற எல்லா வகையான மண்களையும் வளரக்கூடியது தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கக பொருட்கள் நிறைந்தது, ஆர்கானிக் கண்டன்ட் சொல்லுவோம், நிறைந்தக்கூடிய தண்ணீர் தேங்காத செம்மண் மற்றும் வண்டல் மண் மணல் பாங்கான நிலங்களில் வந்து நெல்லை வந்து மகசூல் தருதுங்க. அது அதுக்கடுத்து மண் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நல்ல ஆழமான உழவு ஒன்று செய்யணும். அது ஆழமான உழவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு மூணு வாட்டி வந்து நீங்கள் வந்து உழவு செஞ்சுட்டு மண்ணை வந்து பொடிசாக்கணும். ஏன் அந்த ஆழமான உழவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேலேயே டிராக்டர் வச்சுக்கும்போது மேலேயே உழுதுறாங்க, இன்னொன்று மண் கடிமத்தன்மை அதிகமாக ஏற்பட்டுது. இந்த ஆழமான உழவு செய்யறது மூலமா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி அதிகமாகவும் வேர் தேவையான சத்துக்களை எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குங்க.
1: சரிங்க, இப்ப நாத்துக்களை நடுறத பொறுத்த வரைக்கும் எப்படி நடவு செய்யணும், இப்ப நாத்துக்கள் வாங்குறதுல நம்ம என்னென்ன விஷயம் கவனத்துல வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் இடைவெளி எவ்வளவு இருக்கா இருந்தா கரெக்டா இருக்கும் அதிகம் சொல்லிருங்க.
0: நாற்று வாங்க போகும்போது பார்த்தீங்கய்யா, நம்ம வந்து 25-30 நாட்கள் வயதுடைய நாற்றை பார்த்து வாங்கணும். நாற்றோடைய உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய நாற்றுக்கெலாம் வாங்கி வச்சோம்னா நல்லது. இப்போ இந்த செடிகளுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து நடவு செய்கிறது வந்து மாலை நேரத்தில் தான் நடவு செய்யணும். ஏன்னா வெயில்கள் வந்து இதுவாக இருக்கும், உங்களுக்கு வேர் வந்து சீக்கிரம் நிற்கும். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடிங்கிற திரவத்தில் வந்து நனைச்சி நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர் அழுகல் நோய்கள் வந்து கட்டுப்படுத்தும். இது கூட வந்து நட்ட உடனே வந்து நீர் பாய்ச்சிட்டிங்க அப்படின்னா வேர் உறுதித்தன்மையாக நிற்கும், உங்களுக்கு சாயாமல் நிற்கும் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இடைவெளியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரகங்களுக்கு வந்து 2 அடிக்கு 2 அடி இடைவெளியும், வீரிய ஓட்டுரகங்களுக்கு வந்து 2.5 அடிக்கு 2 அடி, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி செடிக்கு செடியும், 2.5 அடிங்கிறது வந்து வரிசைக்கு வரிசைக்கு 2.5 அடிங்கிற மாதிரி நடக்கணும் ஐயா. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து இப்போ மேட்டு பாத்தி முறையில் வந்து நிறைய காய்கறி சாகுபடி பண்ணுறாங்க. இது வந்து இப்போ இருக்க தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல தொழில்நுட்பமாக இருக்குது, மக்களும் நிறைய அதை வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. சொட்டு நீரில் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மேட்டுப்பாத்தி போட்டு பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து மேட்டுப்பாத்தியோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி இருக்கும், உயரம் பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலேருந்து 3/4 அடி உயரத்துக்கு இருக்கும். இதில் இடைவெளி வந்து வாய்க்கால் வந்து ஒரு மேட்டுப்பாத்திக்குமான இடைவெளி பார்த்தீங்கன்னா வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 1 அடியிலேருந்து 1.5 அடி வரைக்கும் விடுறாங்க. அதில் வந்து செடிக்கு செடி 2 அடியும் வரிசைக்கு வரிசை 2.5 அடி அப்படிங்கிற கணக்கில் வச்சு நம்ம வந்து செடிகளை பயிர் செய்யும் போது நல்லாயிருக்கும். இதில் வந்து இடையில வந்து சொட்டு நீர் ஓசுகள் போட்டுக்கிறாங்க. இது கூட வந்து நம்ம மூடாக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு மகசூல் கிடைக்குதுங்க.
1: மூடாக்கு எப்படி, நம்ம இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு இது மாதிரி வாங்கி போட்டு போட்டுக்கலாமா? எப்படி போட்டுக்கலாம்?
0: பிளாஸ்டிக் ஷீட் போடுறவங்களும் போட்டுக்கிறாங்க, அதுனா கொஞ்சம் காசு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால விவசாயிகள் வந்து அவங்க பண்ணை கழிவுகளையே பயன்படுத்தலாம். பண்ணை கழிவுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரம் இருந்தால் தென்னை ஓலை, தேங்காய் எண்ணெய் இருக்கிறது இது மாதிரி சில பேர்கிட்ட இருக்கும், இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம இலை தழை காஞ்சி போனதை வந்து மேலே போட்டாலே போதுங்கய்யா. நேரடியாக வந்து மண்ணுக்கு வந்து சூரிய ஒளி படாமல் இருக்கிறது தான் வந்து நமக்கு வந்து ஈரப்பதத்தையும் சீக்கிரம் காய விடாது, மண்ணுக்கும் நல்லதுங்க.
1: தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வசதி இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கத்திரிக்கை என்ன செய்யலாம்? அவங்க
0: கோடை காலத்தில் வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை இது வந்து தண்ணீர் பாய்ச்சணும். அதாவது மண் ஈரப்பதத்தை பொறுத்தா நம்ம பாய்ச்சணும். அதிகமான தண்ணி விட்டாலும் பிரச்சனை, கம்மியான தண்ணீர் தான் பிரச்சனை. அதிகமான தண்ணி விடும்போது என்ன ஆகும், வேரழுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். தண்ணி கம்மியாக விட்டோம் அப்படின்னா காய் பிடிக்கிறதுல பிரச்சனை வந்துடும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மண்ணோட ஈரப்பதத்தை தான் முதல்ல வந்து கவனத்துக்கு எடுத்துக்கணும். ஈரப்பதத்தை கவனத்தில் வச்சு நம்ம தண்ணி விடும்போது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து இப்போ தண்ணி 3-4 சொன்னேன், நமக்கு தண்ணீர் தேவை பொறுத்து 1 வாரத்துக்கு 1 அடிக்கும் தண்ணி விடுற மாதிரி சூழ்நிலை வருங்க ஐயா.
1: சரிங்க, இப்போ சொட்டு நீர் மாதிரி விடலாம் அப்படின்னா அதுக்கு என்ன வழி இருக்கு?
0: சொட்டு நீர் பாசனத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செடியோடைய ஆரம்ப கட்டம்னு சொல்லுவோம், அந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேர் விட்டு வளரக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அப்போ வந்து 1 லிட்டர் தண்ணி ஒரு செடிக்கு, அதனால் வந்து சொட்டு நீரில் பயன்படுத்துகிறவங்க வந்து 1 மணி நேரத்துலேயும் 1.5 மணி நேரம் மட்டும் அந்த ஆரம்ப கட்டத்திலையும், அடுத்த வளர்ச்சி பருவம்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்கு பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பூ மற்றும் காய் பிஞ்சு பிடிக்கும் தருவாயில் பார்த்தீங்கன்னா நீர் தேவை அதிகமாக தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, காய்கறி பயிரில் உங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு இது வந்து சரியான உர மேலாண்மை கொடுக்கணும், நுண்ணூட்டம் கொடுக்கணும், இது எல்லாமே இருக்கு. இருக்கும்போது இந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில என்னென்ன விஷயம் அவங்க கவனத்தில் வச்சுக்கலாம், நம்ம அடி உரத்துலேருந்து அதுக்கப்புறம் என்னென்ன உரம் எந்த சமயத்தில் போட்டால் சரியா இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: கடைசி உழவு போதே வந்து ஒரு 10 டன் மக்கிய தொழு உரம் கலந்துட்டு அது கூட வந்து வேப்ப முன்னாக்கு இருக்குல்ல, வேப்ப முன்னாக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடியில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகமாக வரும். அது மாதிரி 100 கிலோ வேப்ப முன்னாக்கும் 10 டன் தொழு உரமும் கலந்து முதல்ல அடி உரத்தில் போட்டணும். கத்திரிக்காயை பொறுத்தளவுக்கு தழைச்சத்து 80 கிலோ, மணிச்சத்து 60 கிலோ, சாம்பல் சத்து 40 கிலோ தேவைப்படுது. இதில் வந்து சூப்பர் பாஸ்பேட் 375 கிலோ மட்டும்தான் அடி உரமாக கொடுக்க போகிறோம். இது கூட வந்து வேப்ப முன்னாக்கு தொழு உரம் நம்ம சொன்னதெல்லாம் கலந்து போட்டு தொழு உரத்தோட வந்து அசோஸ்பைர்லாம் பாஸ்பேட் 2-2

0: கிலோ கலந்து நீங்க வந்து போட்டீங்கன்னா காத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜனும் மண்ணில் இருக்கக்கூடிய சத்தும் வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த உயிர்கள் பயன்படுத்துங்க. இப்ப மேல் உரமா பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் 30 நாட்கள் முடிஞ்சது அப்புறம், அதாவது ஒரு மாசம் முடிஞ்ச அப்புறம், யூரியா 87 கிலோவும் பொட்டாஷ் 33 கிலோவும், அடுத்து 30 நாட்களுக்கு அப்புறம் யூரியா 87 கிலோ பொட்டாஷ் 33 கிலோ, இன்னொரு வாட்டி வந்து 90 நாட்களுக்கு அப்புறம் யூரியா 87 கிலோ பொட்டாஷ் 33 கிலோ கொடுக்கணும் சார். இது இல்லாம நுண்ணூட்டு சத்து நமக்கு தேவைப்படும். இதுல நுண்ணூட்டு சத்து தேவைப்படுறது எப்படின்னா, பூ பிடிக்கும் போது தேவைப்படும். பூ பிடிக்கும் போது நம்ம வந்து என்ன அடிக்கலாம் பாத்தீங்கன்னா, போராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவத்தை வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கும், மெக்னீசியம் சல்பேட் துத்தநாகம் ஜிங்க் சல்பேட் சொல்லுவோம், இது ரெண்டுமே வந்து தலா 5-5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து அடிக்கணும். 15 நாளைக்கு ஒரு நாள் அடிக்கணும். அடுத்து வந்து காய் பிடிக்கும் போது கால்சியம் நைட்ரேட் சொல்லுவோம், அது வந்து ஒரு 10 கிராமும், மெக்னீசியம் சல்பேட் 5 கிராம், இது வந்து காய் பிடிச்சதுக்கு அப்புறமா தெளிச்சா நல்லதுங்க.
1: சரிங்க. இப்போ ஒரு சிலர் வந்து சொட்டு நீர் பாசனத்திலேயே வந்து உரமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நிறைய திரவ உரங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்தலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: இப்போ ஒரு சொட்டு நீர் பாசன முறையில் வந்து உரப்பாசனம் செய்யறதுக்கு வந்து நீரில் கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஆல்-19 மோனோ அமோனியம் சல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், யூரியா, இது வந்து நீரில் கரையக்கூடிய உரங்கள். இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 3 நாட்களுக்கு ஒரு முறையோ தேவைக்கேற்ப நீர்லயே வந்து நம்ம பிரித்து கொடுத்துடணும். ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ஷெடியூல் படி பார்த்தீங்கன்னா, முதல் 4 வாரம் அதாவது செடியோட வளர்ச்சி பருவம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வந்து ஆல்-19 1.5 கிலோ, யூரியா 2 கிலோ வாரம் ஒரு முறை வந்து நம்ம தண்ணியோட கலந்து கொடுத்துடணும். அடுத்த 4 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அமோனியம் சல்ஃபேட் 1 கிலோ, பொட்டாசியம் நைட்ரேட் 2.5 கிலோ, யூரியா 4 கிலோ, இதை வந்து வாரம் ஒரு முறை வந்து நம்ம செடியில் வந்து அந்த ஃபெர்டிகேஷன் யூனிட்லேருந்து நம்ம பொருத்தி கொடுக்கணும். வரக்கூடிய அடுத்த 4 வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்-19 1.5 கிலோ, பொட்டாசியம் நைட்ரேட் 2 கிலோ, யூரியா 3 கிலோ, இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அறுவடை பருவத்தில் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் 3 கிலோவும் யூரியா 2 கிலோ மட்டும் நம்ம வந்து வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வந்தா போதுங்க. இது நம்ம ரெகுலரா செஞ்சாலே வந்து நமக்கு செடி வந்து வளர்ச்சி இருக்கும்.
1: சரிங்க. கத்திரி பயிரை பொறுத்த வரைக்கும் பூச்சி நோய் தாக்குதல குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாங்க?
0: இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி செய்யணும். அப்போ தான் ஒரு செடியில் இருக்கக்கூடிய பூச்சியும் நோய் அடுத்த செடிக்கு வராது. இப்போ நம்ம கத்திரிக்காய் செய்யணும்னா அடுத்து செய்யும்போது திரும்ப கத்திரிக்காய் செய்யலாம், மாற்று பயிர் செய்யணும். அடுத்து வந்து களை செடிகள் நிறையா வயல் எல்லாம் பார்த்துக்கும், களை செடிகளில் வந்து ஒரு சில பூச்சிகள் வந்து அதுக்குள்ளே இருந்து களை செடிகள்லேருந்து வந்து பரவிட்டு இருக்கும். மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி, நீல அட்டை ஒட்டுப்பொறி, இது போல் அமைத்து IPM ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மைக்கு இந்த மாதிரி அதை செய்யணும். இது கூட வந்து பரிந்துரைக்கப்பட்டாலும் மட்டும் உரம் போடணும், அதிகமாக போடக்கூடாது. பூச்சி மருந்து வந்து பரிந்துரைக்கப்பட்டாலும் மட்டும் தான் பயன்படுத்தணும். உயிரியல் பூச்சி கட்டுப்பாடுகளில் வந்து இந்த பேஸ்லெஸ் துணின்னு சொல்லுவாங்க, பீட்டின் சொல்லுவாங்க, அந்த பவுடரு, அது கூட வந்து வேப்ப எண்ணெய், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து பூச்சி நோயில் கட்டுப்படுத்தலாங்க ஐயா. அடுத்து வந்து முக்கியமான பிரச்சனை வந்து கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா தண்டு தொலைப்பான் காய் தொலைப்பான்னு சொல்லுவாங்க. முதல்ல செடி இருக்கும்போது தண்டு போய் தொலைச்சு அந்த காய்ந்து போயிருக்கும். அடுத்து காய் வரும்போது வந்து காயில் வந்து ஓட்ட போட்டு உள்ளே போயிட்டு அது மூலியமாக வந்து கழிவுகளை வந்து வெளித்தள்ளிட்டு இருக்கும். இந்த காய் தொலைப்பான் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பிடி அப்படிங்கறத ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மேலாண்மை செய்யறதுக்கு வந்து 12 இனக்கவர்ச்சி பொருட்கள் வைக்கணும் முதல்ல ஒரு ஏக்கருக்கு. அந்த இனக்கவர்ச்சி பொருட்களில் வந்து 30 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அந்த இனக்கவர்ச்சி மாத்திரம் சொல்லுவாங்க, அதை மாற்றணும். இது கூட பார்த்தீங்கன்னா பேஸ்லெஸ் துணிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது வந்து 2 கிராம் 1 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தலாம். இது கூட கெமிக்கல் முறையில் எமாமெக்டின் பென்சைட் 4 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் கலந்து கொடுக்கலாம். அடுத்து குளோரன் டானிபோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தில் வந்து 3 ml 1 லிட்டருக்கு வந்து கலந்து கொடுக்கலாம் சார்.
1: வேற என்ன பாதிப்புகள் வருங்க நமக்கு?
0: அடுத்து வந்து சார் உறிஞ்சி பூச்சிகள் வந்து அசுனி, வெள்ளை, சிலந்தி பூச்சி இதெல்லாம் இருக்கு சார், சிவப்பு சிலந்தி பூச்சி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் 3 ml 1 லிட்டருக்கு வந்து தொடர்ந்து 14 தெளிக்கணும். அடுத்து கெமிக்கல் போகிறோம் அப்படின்னா தயோமீத்தாக்சம் வந்து 4 கிராம் 10 லிட்டர் இருக்கும், இமிடா குளோபரைடு வந்து 7 ml 1 லிட்டருக்கும் 10 லிட்டருக்கும் கலந்து தெளிக்கலாங்க ஐயா.
1: சரிங்க. இது இல்லாமல் நோயின்னு பார்த்தா நமக்கு என்னென்ன நோய் இருக்கு? இப்போ இதில் இந்த பழவாடல் நோய், இலைப்புள்ளி நோய் மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யலாம், அதையும் சொல்லிடுங்க.
0: முக்கியமான நோய் இதில் பார்த்தோம்னா பழவாடல் நோயும் இலைப்புள்ளி நோயும் தான் சார். இதில் வந்து பழவாடல் நோய் வந்து செடி லைட்டாக வாடி இருக்கும், உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து தண்டு மஞ்சளாக இருக்கும். பட் அதை பார்த்த உடனே நீங்கள் வந்து செடியை வந்து முதல்ல நீக்கிடணும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பண்ணலாம் பார்த்தா, 1 ஏக்கருக்கு 1 கிலோ ட்ரைகோடர்மா வீடியோ வந்து 10 கிலோ தொழு உரத்தோட கலந்து நீங்கள் போட்டிங்கன்னா அதை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளி நோய் இலையில் வந்து வட்ட வட்டமா புள்ளி புள்ளியா வந்து முதல்ல மஞ்சள் அப்படியே காய்ந்தெல்லாம் வந்து கீழே விழுந்துரும். இதை கட்டுப்படுத்துறது பாத்தீங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கும், மேன்கோசப் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கும் நமக்கு தெளிக்கலாங்க ஐயா. சாம்பல் நோயின் ஒன்று இருக்குது. சாம்பல் நோயில் பார்த்தீங்கன்னா மேல்பரப்பு அப்படியே பனி படிஞ்ச மாதிரி வெள்ளையாக இருக்கும். இது வந்து என்னென்னா கொஞ்சாலும் இலை மஞ்சளாகி காஞ்சி விழுந்துடும் எதுவும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து வெட்டபிள் சல்பர் 2 கிராம் 1 லிட்டருக்கும், ஹெக்ஸகோனகோல் 1 ml 1 லிட்டர் தண்ணிக்கும் தெளிக்கலாங்க ஐயா.
1: சரிங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த தொழில்நுட்பம் எல்லாத்தையும் அவங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு சரியான முறையில் செஞ்சாங்கன்னா ஒரு வெற்றிகரமான கத்திரி சாகுபடியை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுது. உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 97 86 58 70 40.
1: இன்னொரு வாட்டி சொல்லிருக்கீங்க.
0: 97 86 58 70 40ங்க.
1: நன்றிங்க.

0: ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கேற்ப கத்தரி சாகுபடிக்கான நில தயாரிப்பு பணிகளை இப்பவே விவசாயிங்க செய்ய தொடங்கிடுங்க. கத்தரி மட்டும் இல்லங்க, கத்தரியோட புடலை, பீர்க்கன், வெண்டை, எல்லா காய்கறி பயிர்களையும் இந்த பட்டத்துல சாகுபடி செஞ்சா நிச்சயமா லாபத்தை ஈட்டலாம். அதோடு அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் எஸ் பிரபு அவங்க சொன்ன கத்தரி சாகுபடி தொழில்நுட்பங்களை சரியான நேரத்துல வரிசையா ஒன்னொன்னா செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற வருமானத்தை ஈட்ட முடியும். நிகழ்ச்சியில உடன் உரையாடினாங்க எஸ் கோபாலகிருஷ்ணன். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
2: தந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள் வாய் கணபதியே.
1: மண்ணின் மனம்
2: வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள் வாய் கணபதியே.
1: பி சின்னப்பா குழுவினர் வழங்கும் வில்லுப்பாட்டு கேட்கலாம்.

ராமாயணம் என்பது கடவுள் மனிதனாக பிறந்து மனிதர்களுக்கு வழிகாட்டியாக நடந்த கதை. குறிப்பிடக்கூடியது ராமகாவியம். இதில் திருமால் ராமனாக அவதரித்த நோக்கத்தை ஏற்படுத்தி தருவதுதான் பாதுகாப்பட்டாபிஷேகம். ஆமாம், தசரதன் அயோத்தி நாட்டை பல வருடங்களாக ஆண்டு வருகிறான். அவனுடைய மனைவிமார்கள் கோசலை, கைகேயி, சுமித்திரை, இப்படி மூன்று பெண்கள். கோசலை, கைகேயி, சுமித்திரை மூன்று பேர்களிலே கோசலாதேவிக்கு ராமனும், கைகேயி தேவிக்கு பரதனும், சுமித்ரா தேவிக்கு இலக்கவன் சத்துருக்கன் என்ற நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள். பல வருடங்கள் கழிந்தன. எந்த விதமான குறையின்றி வாழ்ந்து வந்த தசரதன் ஒரு நாள் நீராடிவிட்டு கண்ணாடி முன் நின்று தலைமுடியை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறான். படுக்கை

தசரதன் கண்ணாடியை பார்த்து தலை சீவிய சமயம் அவனுடைய காது ஓரமாக இருந்த ஒரு நரைமுடியை கண்டான். அது எப்படி இருந்ததென்றால், தீங்களை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கொரு நரையதாய் அணுகிற்றான் என பாங்கில் வந்திடு நரை படிமக்கண்ணாடி ஆங்கதில் கண்டனன் அவனிகாவலன். இந்த காதோரமாக இருந்த நரைமுடி தசரதனுடைய மனதில் என்ன எண்ணத்தை தோண்டியதென்றால், மன்னனே அவனியை மகனிக்கீந்தினி பன்னரும் தவம் புரிய பருவம் ஈதன கண்ண மூலந்தனில் கலர வந்தன மின்னன கருமை போய் வெளுத்ததோர் மயிர். மகனுக்கு நாட்டை கொடுத்து விட்டு தவம் செய்யப்போ என்று அந்த நரைமுடி சொல்லியது போல் இருந்ததா? உடனே அரச சபை கூட்டினான் தசரதன். தனது எண்ணத்தை மந்திரி பிரதானிகளிடத்திலே சொல்கிறான். ஐயோ.

என் மகன் ராமனுக்கு இந்த நாட்டை முடிசூட்டப் போகிறேன் என்று சொன்ன உடனே வசிஷ்டர் முதல் அனைவருமே ஒப்புக்கொண்டு ராமனை வரவழைத்தனர். ராமன் வந்தவுடன் தசரதன் கூறுகிறான், ராமா, இந்த அயோத்தி நாட்டை உனக்கு தரப்போகிறேன். இந்த நாட்டை நல்ல முறையிலே பொறுப்பேற்று நீயே நடத்தி வர வேண்டும் என்றான் தசரதன். ராகவன் எதுவுமே பேசவில்லை. தந்தையையும் வசிஷ்டரை முதலானவர்களை எல்லாம் வணங்கி விட்டு சென்றான். ராகவன் வணங்கியது சம்மதம் என்பது போல் அனைவருக்கும் புரிந்தது. அனைவரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள். அயோத்தி நாட்டு மக்கள் அனைவருமே மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள்.

இப்படி அயோத்தி நாட்டு மக்கள் அனைவருமே மகிழ்ச்சி பெருக்கோடி இருக்கிறார்கள். எந்த விதமான மனதிலே சஞ்சலம் இல்லாத மக்கள். ஆனால் இது விவரம் கேள்விப்பட்ட ஒரு நபர் கோபம் கொண்டு, ஆஹா, இந்த நன்மையான காரியத்தை நாம் நடத்த விடலாமா என்று அந்த நபர் எண்ணியது. அது யார் என்றால், அன்னகர் அனைவரும் அமலைவானவர், பொன்னகர் இயல்பு என பொலியும் இயல்வையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடிமன கோணி தோன்றினாள். கோணிதான் அப்படிப்பட்ட எண்ணத்தை மனதிலே உருவாக்கினாள். அவள் எப்படிப்பட்டவள் என்றால், கூன் வளைந்த முதுகுடையாள், குறுகிய மனத்துடையாள்.

காலமாலைந்த முதுகு, அதுபோல் குறுகிய உள்ளம், நல்லது செய்ய வேண்டும் என்ற நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மனம் சிறிதும் இல்லாதவள். சுருக்கமாக சொன்னால் மூன்று உலகத்திற்குமே தீமை செய்யக்கூடிய மனம் படைத்தவள் அந்த கோணி. அது மட்டுமல்ல, அவள் கைகையினுடைய செவிலித்தாய். கைகை அரண்மனைக்கு வருகிறாள் இந்த கோணி. கைகையை நன்றாக உறங்குகிறாள். அவள் அருகே வருகிறாள் இந்த கோணி.

பவர்ணமிச்சந்திரனை கேது என்ற பாம்பு விழுங்கும் பொழுது அதனுடைய முழு வழியை குறைக்காமல் இருக்கும். அதுபோல குற்றம் குறை எதுவும் சொல்ல முடியாத கைகேயி உறங்குகிறாள். அவளுடைய கால்களை கேது என்ற பாம்பு போன்ற கோணி தடவி கொடுத்து, ஏ கைகேயி, கவலை இல்லாமலா உறங்குகிறாய்? கவலை ஏதும் இல்லாமலே கண் உறக்கம் கொள்ளுகிறாய்.

எழுந்திரு கைகையை எழுந்திரு. எதுவும் அறியாமல் இப்படி உறங்குகிறாயே. இந்த அரண்மனையிலே உனக்கென்று ஒரு ஜீவன் என்னை தவிர யார் இருக்கிறார்கள் கைகையே? உனக்கு பேராபத்து வந்து விட்டது, எழுந்துவிடு. எழுந்து நான் சொல்வதை கீழ் அறியாமல் உறங்குகிறாயே என்று அழுகுரலிலே கூறினாள். கண் விழித்தாள் கைகேயி. மந்தரை, எனக்கு ஆபத்தா? அடி பைத்தியகாரி, விராவரும் பொலிக்கெல்லாம் வேதமே என ராமனை பயந்த எற்கிறன் உண்டோ? எனக்கு என்ன இடர் வரப்போகுது? எனக்கு என்ன கவலை? ராமன் முதல் நான்கு புத்திரர்களை கொண்ட எனக்கு ஆபத்து வருமா? அறம் தவறாதவர்கள் அவர்கள். என்ன விஷயம் சொல் பார்க்கலாம். ஆமாம், அவர்களை நீ அப்படித்தான் சொல்லுவாய் கைகேயி. புரியாமல் பேசுகிறாயே, புரியா

கோசலை தனது புத்தி கூர்மையினால் மேலும் வாழ்வை உயர்த்தி கொண்டாள் கைகேயி. உன் மகன் பரதனுக்கு எந்த உரிமையும் இந்த அரண்மனையில் கிடையாது. இனி கோசலையாளுக்குத்தான் செல்வாக்கு. ஏனென்றால் இந்த நாட்டை கோசலை மகன் ராமனுக்கு முடிசூட்டி ராசாவாக்கிவிடப் போகிறார் உன்னுடைய கணவர். அப்படியா? என் மகன் ராமனுக்கு முடிசூட்டு விழாவா? மந்தரை, இவ்வளவு நல்ல செய்தி இவ்வளவு தாமதமாக சொல்லலாமா? ராமனுக்கு முடிசூட்டு

சுந்தரை, என் வாழ்க்கையிலே ஒரு நல்ல செய்தியை கேட்டு இதுபோல் அதிகமான மகிழ்ச்சி கொண்ட நாள் இல்லை. என் ராமன் இந்நாட்டுக்கு மன்னன் என்றால் என்னை போல் கொடுத்து வைத்தவர்கள் யாருமே இல்லை, நான் மிகவும் அதிர்ஷ்டக்காரி என்று கூறி விலை உயர்ந்த ஒரு மணிமாலை ஒன்றை மந்தரை கூனியின் கையிலே கொடுத்தாள் கைகை. மணிமாலையை வாங்கி பார்த்தாள், தரையிலே எரிந்தாள் அந்த கூனி. கைகேயே, ராமன் இந்த நாட்டு மன்னனாக வருவது உனக்கு மகிழ்ச்சியா? நீ ஒரு பேதை கோசலை தந்திரக்காரி. தக்க சமயத்திலே உன் மகன் பரதனை அவன் மாமன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தன் மகன் ராமனுக்கு இந்த நாட்டை முடிசூட்டும்படி செய்து விட்டாள் கோசலை. இனி உன் மகன் பரதன் காட்டிற்கு தவம் செய்ய போக வேண்டியதுதான். பரதா, உன் தந்தைதான் உன் நல்வாழ்வை நினைக்காமல் இப்படி செய்தார் என்றால் உன் தாயும் உன் வாழ்வின் முன்னேற்றத்தை எண்ணாமல் இருக்கிறாளே என்று மிகவும் வேதனைப்பட்டாள் கூனி. வேறு வழி இல்லை. உடனே கைகையை கேட்டாள், என்ன சொல்கிறாய்? என் மகன் ராமனை பழித்து பேசுகிறாயா? இதோ பா, போடி போடி அறிவில் புத்தி கட்ட மந்தரே, அழு உரிமை பரதனுக்கு கிடையாது, மூத்தவனாம் ராமனுக்கு முடிசூட்டு.

இதோ பார் கைகை. சூரியன் குலத்தில் உள்ள வழக்கம் என்ன தெரியுமா? மூத்த மகனுக்குத்தான் நாட்டை முடிசூட்டுவது வழக்கம். இதை யாரும் மாற்ற முடியாது. இனி என் ராமனை பற்றி அவதூறாக பேசாதே. அப்படி நீ பேசுவது என்னால் அனுமதிக்க முடியாது. உடனே இந்த இடத்தை விட்டு போ என்றாள் கைகை. பார்த்தாள் மந்தரை. இவளை எப்படி மாற்றுவது யோசனை செய்து கைகேயே, உன் நன்மை கருதி இந்த வார்த்தையை சொன்னேன். ராமன் இந்த நாட்டிற்கு மன்னனாக வருவதால் உனக்கு எப்படியெல்லாம் தீமை ஏற்படும் என்பதை கூறாமல் நான் செல்ல மாட்டேன்.

இதோ பார் கைகை. சூரியல் குலத்தில் உள்ள வழக்கம் என்ன தெரியுமா? மூத்த மகனுக்குத்தான் நாட்டை முடிசூட்டுவது வழக்கம். இதை யாரும் மாற்ற முடியாது. இனி என் ராமனை பற்றி அவதூறாக பேசாதே. அப்படி நீ பேசுவது என்னால் அனுமதிக்க முடியாது. உடனே இந்த இடத்தை விட்டு போ என்றாள் கைகை. பார்த்தாள் மந்தரை. இவளை எப்படி மாற்றுவது? யோசனை செய்து கைகேயி, உன் நன்மை கருதி இந்த வார்த்தையை சொன்னேன். ராமன் இந்த நாட்டிற்கு மன்னனாக வருவதால் உனக்கு எப்படியெல்லாம் தீமை ஏற்படும் என்பதை கூறாமல் நான் செல்ல மாட்டேன். உன் தந்தை கேகயனுக்கும் ராமனுடைய மனைவி சீதையின் தந்தை ஜனகனுக்கும் ஏற்கனவே பகைமை என்பது உனக்கு தெரியும் கைகேயி. உன் தந்தைக்கும் சீதையினுடைய தந்தைக்கும் மீண்டும் பகை ஏற்பட்டு போர் மூண்டால் இந்நாட்டு மன்னனாக வரும் ராமன் உனது தந்தைக்கு துணைக்கு போருக்கு போவானா, அல்லது சீதையின் தந்தையான தன் மாமனான ஜனகனுக்கு துணைக்கு போருக்கு போவானா என்பதை யோசித்து நல்ல முடிவு செய். உனக்கு உன் தந்தை பெரிதா அல்லது கோசலை பெற்ற ராமன் பெரிதா என்பதை எண்ணிப்பார் என்றாள் மந்தரை. இதை கேட்ட கைகேயி, தன் தந்தையுடன் ராமன் துணை போக மாட்டான், சீதையின் தந்தைக்கு துணை போவான் என்ற எண்ணத்தில் கைகேயின் மனம் மாறியது. நான் என்ன செய்ய வேண்டும் மந்தரை சொல் என்றாள். இப்பொழுதுதான் என்னுடைய மனது மகிழ்கிறது என்றாள் மந்தரை. கைகேயி, உன் கணவன் சம்பராசூரனுடன் போர் செய்யும் பொழுது நீ தேர் செலுத்தி வெற்றி கொள்ள செய்தாயல்லவா? அப்பொழுது உனக்கு இரண்டு வரம் தருவதாக கூறினார் தசரதன். வேண்டும் பொழுது கேட்கிறேன் என்றாய். அந்த இரு வரத்தை கேள். ஒரு வரத்தால் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், மறுவரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என கேள். உடனே கைகேயி தனது அணிகலன்களை எல்லாம் கலற்றி கீழே எறிந்தாள். தலைமுடிகளை சிதறிவிட்டாள். சோகமே வடிவாக தரையிலே தலைவிரிகோலமாக கிடந்தாள். இப்படி கிடக்கின்ற அந்த கைகேயினுடைய அருகிலே வருகிறான் தசரதன். ராமனுடைய முடிசூட்டு அந்த நல்ல செய்தியை சொல்லி கைகேயை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகின்ற தசரதன் தரையிலே சோகமே உரு கொண்டு கிடக்கின்ற கைகேயை கண்டான். ஐயோ கைகேயி, ஏன் இப்படி கிடக்கின்றாய்? என்ன விஷயம்?

கேகேயே, என்ன நடந்தது? உன்னை இகழ்ந்தவர் யார்? யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டனை பெறுவார்கள் நிச்சயமாக. யார் சொல்? என்னை யாருமே ஏசவும் இல்லை, பேசவும் இல்லை. தாங்கள் எனக்கு முன்பு இருவரம் கொடுத்தீர்களே, அந்த வரத்தை இப்போது தர வேண்டும் என்றாள் கைகேயி. அப்படியா கைகேயி? இப்போது நீ ராமன் முடிசூட்டு விழா என்ற ஒரு விஷயத்தை நீ கேள்விப்பட்டிருப்பாய். இந்த நேரத்தில் நீ அப்பொழுது கேட்ட வரத்தை கேட்டா இப்பொழுது பெற வேண்டும்? எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன். ஏனென்றால் நான் மகிழ்ச்சியில் இன்று இருக்கிறேன். இந்த வேளையில் நீ எந்த வரத்தை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படியா? எந்த வரத்தை கேட்டாலும் தருவீர்களா? கண்டிப்பாக தருகிறேன். நிச்சயமாக தருவீர்களா? உறுதியாக தருகிறேன். உறுதியாக தருவீர்களா? கைகேயி, என் மீது வீணாக சந்தேகப்படுகிறாய். நான் உயிருக்கு உயிராக மதிக்கக்கூடிய ராமன் மீது ஆணையாக தருகிறேன், போதுமா? தாராளமாக சொல். இதோ சொல்கிறேன், நன்றாக கேளுங்கள். ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினால் என்

ஒரு வரத்தால் என்னுடைய மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும், மறுவரத்தால் சீதையினுடைய கணவன் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் என்றாள் கைகேயி. ராமன் காடாள வேண்டுமா? கைகேயி, நிஜமாக உண்மையாக சொல்கிறாயா என்று அப்படியே தரை சார்ந்தான் தசரதன்.

ராமன் காட்டிற்கு செல்லவா, ராமன் காட்டிற்கு செல்லவா என்று அப்படியே தரை சாய்ந்த மன்னன் தசரதன் மயக்கமுற்றவன் சிறிது நேரம் கழித்து எழுந்து, கைகேயி, நாடாளும் மன்னனாகிய இந்த தசரதன் காலில் சிற்றரசர்கள் பகைவர்கள் அனைவரும் விழுந்து வணங்குவார்கள். கைகேயி, அப்படிப்பட்ட தசரதனான நான் இப்பொழுது

கைகேயி, உன்னுடைய கால்களிலே விழுந்து வணங்குகிறேன் இந்த தசரதன். பரதன் இந்த நாட்டை ஆளட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ராமனை மட்டும் காடு செல்ல வேண்டாம் என்று இந்த வரத்தை நீ நிச்சயமாக கேட்கக்கூடாது. உன் கணவன் என்ற முறையிலே எனக்கு இந்த வரத்தை கொடு. கைகேயே இந்த வரத்தை கொடு. ஆனால் நீ மிகவும் நல்லவள்தான். உன்னுடைய நல்ல மனதை யாரோ மாற்றி இருக்கிறார்கள். யார் சொல்லி இருந்தாலும் அதை மறந்துவிடு. கைகேயே மறந்துவிடு. ராமன் காடு செல்ல வேண்டாம். எனக்கா? யாரோ சொன்னார்களா? திசைத்ததுமில்லை எனக்கு வந்து தீயோர் இசைத்ததுமில்லை. முன் ஈந்த இவ்வரங்கள் குசைப்பறியோய் தரின் இன்று கொள்வேன் அன்றேல் வசைத்திற நின்வையின் நிற்க மாழ்வன் என்றாள். யாரும் எனக்கு இந்த யோசனை சொல்லவில்லை. எனக்கு முன்னால் தந்த வரங்களைத்தான் கேட்கிறேன். நான் கேட்டபடி தரவில்லை என்றால் உங்கள் முன்னிலையிலே இந்த கைகையை உயிர் விடுவாள். இதை கேட்டான் தசரதன். ஐயோ, இப்படி பிடிவாதமாக பேசுகிறாயே கைகேயி. சரி, பரவாயில்லை. இந்த நாட்டை உன் மகன் பரதனே ஆளட்டும். ராமன் காடு செல்லட்டும். ராமன் இந்த நாட்டை விட்டு சென்றால் கைகேயே உன் கணவன் உயிர் போவது நிச்சயம். இந்த நாடு முழுவதையும்

நீயும் உன்னுடைய மகன் பரதனும் கட்டி ஆளுங்கள் என்று சொல்லி அப்படியே மூர்ச்சையானான். இரவு பொழுது கழிந்தது, அதிகாலை விடிந்தது. அயோத்தி நாட்டு மக்கள் அனைவருமே ராமனுடைய மகுடாபிஷேகம் இன்றுதான் என்று மனதிலே எண்ணி ராமனுடைய புகழை பாடி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பொழுது

அதிகாலை விடிந்து வெகு நேரமாகியும் தசரதன் வராத காரணத்தினால் வசிஷ்டர் மந்திரி சுமந்திரரை வரவழைத்து, சுமந்திரரே, நீர் கைகை அரண்மனையில் இருக்கக்கூடிய நமது மன்னவரை அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். சுமந்திரர் நேராக கைகை அரண்மனைக்கு வந்தார். மகாராணி, மன்னவரை வசிஷ்டர் மகரிஷி அழைத்து வரச் சொன்னார்கள். அப்படியா, நீங்கள் ராமனை உடனே அழைத்து வாருங்கள் என்றாள் கைகை. உடனே சுமந்திரர் ராமனை அழைத்து வந்தார். ராமன் கைகையை கண்டு வணங்கினான். தாயே, அடியேன் தங்களுடைய திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன். என்னை அழைத்த காரணம் என்ன? மகனே ராமா, வாழ்க நீ வாழ்க. நான் அழைத்த காரணம் என்ன தெரியுமா? ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனே காள நீ போய் தாழிரும் சடைகள்தான்.

நெக்ஸ்ட் ரெயின்போ பண்பலை 102.1 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் இதுவரை பி சின்னப்பா குழுவினரின் வில்லுப்பாட்டு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ஒலிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கப்பட்டது.

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனி பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி இன்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், இது சர்வதேச நிகழ்வாக உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலட்சினையையும் முதலமைச்சர் வெளியிட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக எடுத்துரைத்தார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் உறுதி கூறினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் 70 மேற்பட்டோரை தேனீக்கள் கொட்டியதால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் 10 மேற்பட்ட மாணாக்கர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலும் பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, இப்ப வந்து உங்ககிட்ட வந்து செல்ல பிராணி எது பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாய் சொல்லுவீங்க, இல்லனா பூனை சொல்லுவீங்க, இல்லனா கோழி, ஏன் ஆடு மாடுன்னு கூட சொல்லலாம். ஆனா செல்ல பிராணி முள்ளம்பன்றி அப்படின்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுதா? அட ஏமா கேக்குறத விலங்கினங்கள்ல ஒன்னாவே நினைச்சு பார்க்க முடியல. அந்த முள்ள நினைச்சாவே பதறுதுன்னு நாம சொல்றோம். ஆனா இது இல்லைன்னா நான் கதறுவேன்னு ஒரு சிறுமி அடம் பிடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வினோதமான அதிசய அன்பான விஷயம் எங்க நடந்திருக்குன்னா பங்களாதேஷ்ல தான் நடந்திருக்கு. இங்க இருக்கிற ஒரு சிறுமி யாருமே யோசிக்க கூட முடியாத வகையில முள்ளம்பன்றிய வந்து செல்ல பிராணியா வளர்த்துட்டு வராங்களாம். இதுல இருக்கக்கூடிய கியூட்டான விஷயம் என்னன்னா, வயல்வெளியில சாதாரணமா வாக்கிங் கூட்டிட்டு போற சிறுமி பின்னாலேயே மிஸ்டர் முள்ளம்பன்றியும் போறாங்க. மிஸ்டர் முள்ளம்பன்றியும் ஓட சிரும்பி நின்னா அவங்களும் நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அழகான ஆழமான நட்பு வீடியோ தான் சமூக வலைதள பக்கத்துல எல்லாராலையும் ஈர்க்கப்பட்டு இப்ப பார்க்கப்பட்டும் வருது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நேயர்களோட விமர்சன கடிதங்களை வந்து இப்ப நம்ம வந்து படிக்க போறோம். அந்த வகையில வரக்கூடிய முதல் கடிதம் யாருடையது அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சென்ற மாதம் 6ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. கடலூர் வீரமுடையானத்தம் எழில் பாரதி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லிட்டு ஞாயிறு பகல் ஒளிபரப்பாகும் சூரியகாந்தி நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு நன்றின்னு சொல்லிட்டு அப்புறம் 5, 6 அந்த தேதிகள்ல ஒளிபரப்பான நல்ல மனசு நாடகம், வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியது, திருச்சி வானொலிக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து இந்த மாதம் 4ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷயா மீனாட்சி அனுப்பியிருக்கிறாங்க. அன்பார்ந்த திருச்சி பண்பலைக்கு கனிவான வணக்கம். அன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி செயலி வழியே செவி மடுத்தோம். நடப்பு நிகழ்வுகள் சார்ந்தது பல்வேறு பொது அறிவு கேள்விகள் இடம்பெற்றது. பயனுள்ள நிகழ்ச்சி நெறிப்படுத்திய அறிவிப்பாளருக்கும் படைத்த திருச்சி பண்பலைக்கும் எமது பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 9ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க புதுக்கோட்டை காவேரி நகர் கதிரேசன் சதாசிவம் ரமணி ராஜகோபால் துரை அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்சி பண்பலைக்கு வணக்கம். அன்று காலை வளம் வந்த காலை மலர் நிகழ்ச்சி அருமை, அப்புறம் 8 மணிக்கு இதே ராகம் பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. 10 மணிக்கு ஆட வைக்கும் பாடல்கள், அப்புறம் 10:30 இருபட பாடல்கள் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள், அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க குமாரமங்கலம் லோகநாதன் புஷ்பலதா யுவராஜ் லட்சியப்பிரியன் மகேஸ்வரி சதீஷ் மாளவிகா மற்றும் சீர்காழி கோகுல் பாக்கியா மித்ரன் ரித்தன்யா ஸ்ரீ அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள் இதய மேடையில் இன்னிசை ராகம் இசைக்கும் மலைக்கோட்டையின் இசை அருவி 102.1 வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்று மாலை 5:03 முதல் 6 மணி வரை இசைவானில் இன்ப உலா வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு பண்பலையோடு இசைந்தோம். நிகழ்ச்சியில் அன்பு நண்பர் கௌதமன் அவர்களின் கவித்துவமான தொகுப்பில் காற்றலையில் கலந்து வந்து இடைக்காலத்து இன்னிசை நாதங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களோடு இன்பமாய் இசையாடி சென்றன. அதாவது பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பூந்தலைராட பாடல் இனிமை கூட்டல் இளமை கூட்டல் அருமை அப்படின்னு ஒரு கடிதமே இங்க வந்து நடத்தியிருக்கிறாங்க. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், அறிவிப்பாளருக்கு நன்றிகள்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா. அந்த வகையில அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, கடித கட்டுகள் தான் நம்ம கையில இருக்குது. யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதம் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதிகளுக்கான நிகழ்ச்சி குறித்து இந்த கடிதங்களை வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து படிக்க போறோம். இந்த மாதம் 7ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, அன்று இசை தூரல் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள்னு சொல்லி ஒரு கடிதத்தை வந்து முடிச்சிட்டாங்க. அதே 7ஆம் தேதிக்காக என்ன சொல்றாங்கன்னா, ஞாபகம் வரதே நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நேயர்களும் நல்ல நல்ல பாடல்களை கேட்டார்கள். நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அதுல வந்து தாய்முகம் நிழலாடு என்ற பாடல் அருமை. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்கள் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 8ஆம் தேதிக்காக அதுவும் பாத்தீங்கன்னா, ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்காக தான் நிகழ்ச்சி கேட்டோம். நேர்கள் நல்ல பாடல்களை கேட்டார்கள். ஒளிமயமான எதிர்காலம், கடலோரம் வாங்கிய காற்று ஆகிய பாடல்கள் அருமை. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 9ஆம் தேதிக்கான கடிதம். அன்று வந்து 7 மணி காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். இதய நோய் பற்றி மருத்துவர் கணேஷ் ஐயா அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்பு கேட்டு பயனடைந்தோம். மாரடைப்பு பற்றி தெரிந்து கொண்டோம். காய்கனி விலை நிலவரம், மேட்டூர் அணையின் நீர்மட்ட அளவு ஆகியவற்றை கேட்டு பயன்பெற்றோம். இடையில் ஒலிபரப்பான பாடல்கள் சிறப்பு. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் பல, நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் 9ஆம் தேதிக்கான கடிதம். அன்று இரவு ஞாபகம் வருதி நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் விரும்பி கேட்ட அனைத்து பாடல்களும் தேன் அமுதம். அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணன் மிகச் சிறப்பாக வழங்கினார் குரல் இனிமை. நிகழ்ச்சி நிறைவில் ஒரு கருத்து சொன்னது மிகச் சிறப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணனுக்கு கோடான கோடி பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடித கட்டுகளோட நிறைவான கடிதம் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அனுப்பினது இந்த மாதம் 10ஆம் தேதிக்காக. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று காலையில வந்து 7 மணி காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் இதய நோய் மாரடைப்பு நோய் பற்றி மருத்துவர் கணேஷ் ஐயா அவர்களின் மருத்துவ குறிப்பு கேட்டு பயனடைந்தோம். அப்புறம் காய்கறி விலை நிலவரம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம், மேட்டூர் அணையோட நீர்மட்ட அளவு ஆகியவை தெரிந்து கொண்டோம். இடையில் ஒலிபரப்பான பாடல்கள் எங்களை சுறுசுறுப்பாக தந்தது. காலை மலர் நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வழங்கிய வானொலிக்கும் எங்கள் பாராட்டுகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லி இந்த கடித கட்டுகளை நிறைவு செய்யறாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மணி 31 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு செய்தி உங்களுக்காக. என்னன்னா, முன்பு ஒரு காலத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு, ஆனா அப்புறம் இல்ல, ஆனா இப்ப மறுபடியும் இருக்கு. புரியலையாங்க? வாங்க புரியற மாதிரி சொல்றேன். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்தியாவில இது வந்து அழிஞ்சே போயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தா, இப்ப இமயமலையில எட்டி பாத்துருக்குங்க. அது என்னன்னா, ஒரு அரிய வகை பூ, சயனந்தஸ் ஹூக்கரின்னு ஒரு ஊதா நீல நிற பூக்களை வச்ச தாவரம். இது வந்து 1867 சிக்கிம்ல வந்து கடைசியா ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இதை வந்து இங்கிலாந்து தாவரவியலாளர் ஜோசப் டால்டன் ஹூக்கர் தன்னோட பயணத்தப்ப வந்து ஆவணப்படுத்திருக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் இது வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல, அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் மாவட்டத்தில் மாஹோ கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூனா பள்ளத்தாக்கு பக்கத்தில் சுமார் 3600 மீட்டர் உயரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்திய தாவரவியல் ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தினப்ப, பெல்ஃபிளார் குடும்பத்தை சேர்ந்த ஊதா நீல நிற பூக்களை பார்த்து இப்ப வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. உடனே இப்ப வந்து நம்ம எல்லாருக்கும் ஊதா நீல நிற பூவை பார்க்கணும் போல இருக்கும். பரவாயில்ல, பார்க்க முடியலனாலும் வாங்க, காற்றலைகள்ல செவிகளுக்கு விருந்தா வருது ஊதா பூ.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில. அடுத்ததா நேயர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிக்க போறோம். அந்த வகையில யாருடைய கடித கட்டுகள் நம்ம கிட்ட இருக்குன்னா, ஏர்போர்ட்ல இருந்து பி தாமஸ் செந்தில்நாதன் அவர்களுடைய கடித கட்டுகள் தான் நம்ம படிக்க போறோம். இந்த மாதம் 7ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. வந்தே மாதரம் நிகழ்ச்சி கேட்டேன், என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய நான்

விஷ்ணுநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆனந்தராகம் நிகழ்ச்சியில நான்கு பக்தி பாடல்களும் அருமை பாடல்கள் வழங்கிய சகோதரி கண்மணிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளையோர்களுக்கான நிகழ்ச்சியில எம்சி படிப்பு படித்துவிட்டு விவசாயத்திற்கு வந்தது பற்றி சொன்னது அருமை சகோதரி சுகந்திக்கும் சகோதரர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நாள்மலர் நிகழ்ச்சியில சிறப்பு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பற்றி சொன்னது அருமை. இந்திய கிரிக்கெட் வீரர் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் நமது நாட்டுக்கு பல பரிசுகளை வாங்கி கொடுத்த தோனி அவர்களை பற்றி விளக்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில மூட்டுவாத சிகிச்சை பற்றி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக விளக்கும் ரகுநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் கேட்டேன் அதோட விலைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில இந்தியாவில் 1927 தற்பொழுது நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் அஞ்சல் அட்டையை பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி சொன்னார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி வழங்கிய கலையரசிக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில ஒரு மணி நேரமாக கால்நடைகளை பற்றி தெளிவாக பேசினார்கள். கால்நடைகளுக்கு நோய் வந்தால் ஆரம்பத்தில் எப்படி கண்டுபிடிப்பது எப்படி சிகிச்சை அளிப்பது என்பது பற்றி. மாடுகளுக்கு கோமாரி நோய் வந்தால் அரசே வந்து ஊசி போடுகிறார்கள், ஆடுகளுக்கு வந்தால் போடுவதில்லை என்று சொன்னார். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் பரமேஸ்வரிக்கும் நன்றி. இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் வளம் வந்தது பண்பலைக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வனம் நமது வளம் நிகழ்ச்சி கேட்டேன் அருமையாக இருந்தது ஆச்சரியமான தகவல் வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதமும் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதிக்காக தான், அதுவும் பாத்தீங்கன்னா சென்ற மாதம் 7ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. வடுவூர் ஏரிக்கரையில் அமைந்த பறவைகள் சரணாலயம் பற்றி விளக்கம் அளித்த காஞ்சனா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. இசை தோரலை தூவவிட்டார் அதிபதி, கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது அதிபதி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில கண்டுபிடி நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்தது சகோதரர் அதிபதிக்கும் சகோதரி பிரியா வைரமணிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 5 மணி பொன்மாலை நிகழ்ச்சியில பாடல்கள் வழங்கிய பிரியா வைரமணிக்கு நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில நேர்கள் கேட்ட அனைத்து பாடல்களும் இல்லை என்று சொல்லாமல் வழங்கினார், நான் கேட்ட பாடல்களும் வழங்கினார், பாடல்கள் வழங்கிய பிரியா வைரமணிக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் இந்த மாதம் 8ஆம் தேதிக்காக, வந்தே மாதரம் நிகழ்ச்சி கேட்டேன், ஆபோஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில வழங்கின வழங்கியமைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாள்மலர் நிகழ்ச்சியில ராக் பெல்லர், அப்புறம் பி எஸ் குமாரசாமி ராஜா, ஜோதி பாசு, கங்குலி, நீலமேக பிள்ளை, கிரிராஜ் கிஷோர், சந்திரசேகர் சிங், நடிகை ரேவதி இவர்களுடைய தனிச்சிறப்புகள் பற்றி விளக்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ முதம் நிகழ்ச்சியில தமிழை போற்றி அழகாக பேசிய முனைவர் சலீத் அவர்களுக்கு நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இதய நோய்களை பற்றி தெளிவாக பேசினார் டாக்டர் கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில முன்கோபக்காரர்களை பற்றி தெளிவாக பேசிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி வழங்கிய சகோதரி ஜெயந்திக்கும் நன்றி. அப்புறம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தொழில் செய்வதற்கும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் பெல் மூலமாக தொடர்ந்து ஆலோசனை தருவது பற்றியும் தெளிவாக பேசினார் கனக சபாபதி ஐயா அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 1 மணி மதுரகீதம் நிகழ்ச்சியில பாடல்கள் அருமை பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கும் அறிவிப்பாளருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதிக்காக தான் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லிக்காங்க, அன்று இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பாடல்கள் அருமையாக இருந்தது. அப்புறம் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கீரவாணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், அப்புறம் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலை மலர்ல மருத்துவ நேரம், தங்கம் வெள்ளி விலை நிலவரம் அருமையாக இருந்தது. அப்புறம் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துகள் பற்றியும் சிகிச்சை முறைகள் பற்றியும் தெளிவாக விளக்கினார் சித்த மருத்துவர் ரத்தினம் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி மதுரகீதம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை பாடல்கள் வழங்கி அறிவிப்பாளருக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்காக சொல்லியிருக்கிறாங்க, நவரச கன்னடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், அப்புறம் இணைத்தானும் நல்லவை கேட்க, அப்புறம் ஆனந்த ராகம், அப்புறம் நாள்மலர், இது மாதிரி தொடர்ந்து வந்த மருத்துவ நேரம் எல்லா நிகழ்ச்சியிலுமே அருமையாக இருந்தது வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

8:52 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். நேயர்களோட விமர்சன கடிதங்கள்ல வந்து ஒரு நேயருடைய கடித கட்டுகளை வந்து படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் இவர்களுடைய கடித கட்டுகளை தான் படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த மாதம் 10ஆம் தேதிக்காகவும் 11ஆம் தேதிக்காகவும் மீதி கடிதங்கள் இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில சட்ட பாதுகாப்பும் உரிமையும் தலைப்பில் பெண்களுக்கு நிகழும் பிரச்சனைகளுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்பது பற்றியும், எந்த ஒரு நிலத்தையும் 20 ரூபாய் பத்திரத்தில் எழுதி வாங்கக்கூடாது, 100 ரூபாய் பத்திரத்தில் எழுதி வாங்கி உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியது அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 10 மணிக்கு இருபட பாடல்கள், அப்புறம் காதலுக்கு மரியாதை, காதலுடன் படங்கள்ல வந்த பாடல்கள், அருமை இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை தெளிவாக பேசிய சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி, அடைக்கலராஜ் ஐயா அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டதற்கு சளைக்காமல் பதிலளித்தார், பள்ளிக்கு போகாமல் லீவு போட்டு கிரிக்கெட் விளையாடியதை பற்றியெல்லாம் கூறினார், அடைக்கலராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரோட நிறைவான கடிதம் என்னன்னா, 11ஆம் தேதிக்காக மருத்துவ நேரம் நிகழ்ச்சி வழங்கிய கணேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் 10 மணிக்கு வந்து போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஆனந்தராகம் ஆனந்த பூங்காற்றை படங்களிலிருந்து பாடிய பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் விவசாய நேர்களுக்கு நல்ல தகவல்கள் வழங்கிய அண்ணாவி ஐயா அவர்களுக்கு நன்றி, மணிமலர் நிகழ்ச்சியில கலந்து கொண்ட குழந்தைகள் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள், ஒரு குழந்தை பல குரல்களில் பேசியது அருமை, சில குழந்தைகள் கதைகள் கவிதைகள் சொல்வதில் பங்கெடுத்திருந்தார்கள், மணிமலர் நிகழ்ச்சி வழங்கிய துறையூர் பள்ளி குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் நன்றிகள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதங்களை நிறைவு செய்யறாங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன். நிகழ்ச்சியில நிறைவா வந்து நேயர்களோட மின் அஞ்சல்களை தான் படிக்க போறோம். அந்த வகையில நேற்றைய நிகழ்ச்சிக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழ கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் சுதர்சனம் அவர்கள் ஒழுக்கம் உயர்வு தரும் என்ற தலைப்பில் மனிதர்களுக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை புராண கதைகள் மூலம் சிறப்பாக விளக்கினார். வயக்காடு நிகழ்ச்சியில் ஆர் வி ஐயா அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் மரபு சார்ந்த வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு பற்றி பேசியது அருமை. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மேகநாதன் அவர்கள் திரவ தங்கமான தாய்ப்பாலின் பெருமைகளை பற்றி கூறியது சிறப்பு, வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா, நேற்றைய நிகழ்ச்சிக்காக கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்

விஸ்வா அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நேற்று இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நிகழ்ச்சி கேட்டோம். நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் தித்திப்பாக இருந்தது. ஆந்திராவிலிருந்து ஒரு நேயர் பேசினார், அவருக்கு பிடித்த பாடலை கேட்டார். ஜானி படத்திலிருந்து காற்றில் எந்தன் கீதம் பாடலை கேட்டார். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது, வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய நிறைவான மின்னஞ்சல் வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்வழி தருண் சமிதா அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை மலரில் இடம்பெற்ற மருத்துவ தகவல் சிறப்பு வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேர்களே, நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை நீங்களும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. நன்றி நேர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெய்ஸ்ரீ துரைசாமி. நாட்டின் நிலம், அடையாளம், கண்ணியம் ஆகியவற்றின் மீது

எந்தவொரு வினோத பார்வைக்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான உறுதியான மனோதிடத்தை கார்கில் போர் வெற்றி பிரதிபலிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவிடத்தில் 13 நாட்கள் நடைபெறும் சௌரிய விஜய் யாத்ரா நினைவு இருசக்கர வாகன பயணத்தை இன்று கொடியசைத்து துவக்கி வைத்து பேசிய அவர், சுதந்திரம் கண்ணியத்தை பாதுகாப்பது எல்லைகளில் மட்டும் நிகழாமல் மக்களின் நினைவுகளில் நிகழ்வதை எடுத்துரைக்கும் விதமாக இப்பயணம் அமையும் என்றார். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கியதுடன் இதற்கான இலச்சினையும் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டில்

அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் டிஎன் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத்தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கால்நடை மற்றும் பால்வளத்துறையினருடன் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகள் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெற்றன. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் 11 வயது சிறுவனுக்கு தொண்டையில் தவறான அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் உயிரிழந்த சிறுவனின் உடலை பெற மறுத்து உறவினர்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருள்மிகு பன்னாரி அம்மன் திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை ஒட்டி பக்தர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாது உப்பு மிளகு தூவி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபாடு செய்தனர். பர்மிங்ஹாமில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இங்கிலாந்து சற்று முன் 6 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 18 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நேரம் 4:03 இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16-20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000+ பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி.

0: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க. வண்ண கோளங்கள் நிகழ்ச்சிங்க தாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, உங்களுக்கே தெரியும், தமிழோடு விளையாடு. உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா,
1: சபினா மீரா.
0: இன்னைக்கு தமிழோடு விளையாட நிகழ்ச்சியில வெவ்வேறு விதமான விளையாட்டுகளோட நாங்க வந்திருக்கோம். நீங்க தொட்டு வர வேண்டிய எண்கள் 4431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோட 240-102-1. இது வழக்கமான நேர்களுக்காகவும், 246-102-1 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அறிமுக நேர்களுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாங்க, நேரலையில பங்கு பெறுங்க. இப்போ ஒரு பாட்டுக்கு அப்புறம் திரும்பவும் தொடரலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. வளங்கள் மற்றும்

0: காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்று

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: 4:12 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோளங்களில்
1: தமிழோடு விளையாடு. இன்னைக்கு தமிழோடு விளையாடல இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. யார் எங்க
0: இருந்து குதிச்சுட்டாரு? முதல் வீரர் முதல் நேயர் யாருன்னு
1: பார்த்தலாமா?
2: வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: முதல் குட்டி நேயர் வந்திருக்காங்க, அப்படியா?
2: ஆமா மேம்.
0: உங்க பேரு?
2: யுவராஜ்.
1: ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சா வீட்டுக்கு?
2: இன்னைக்கு போகல மேம்.
1: ஏன், என்னாச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல?
0: விளையாட வர்றதுனால அங்க போகலையா நீங்க?
1: ஒரு மூணு குறிப்பு
2: தருவேன்,
1: அந்த குறிப்பை வச்சு அது என்னன்னு கண்டுபிடிங்க. சின்னதா விடுகதை மாதிரினே வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க முதல்ல குட்டி நேரா வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெருசு பெருசா கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால சரிங்களா, உங்களுக்கு ரிலேட்டடாவே குடுக்கறேன். நான் பார்ப்பதற்கு தடிமனாக இருப்பேன். நான் பார்ப்பதற்கு தடிமனாக இருப்பேன்.
0: தடிமன், ஓகேயா?
1: நல்ல கட்டையா இருப்பேன் வச்சுக்கோங்களேன். கேக்குதுங்களா?
0: இருங்க, அம்மாட்ட கேட்டுக்கிட்டேன்.
1: முதல்ல குறிப்பு கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கேட்டுக்கலாம். முதல்ல மூணு குறிப்பு முதல்ல கேளுங்க.
2: நான்
1: பார்ப்பதற்கு தடிமனாக, அதாவது கட்டையா இருப்பேன். கேக்குதுங்களா?
0: விட்டு விட்டு கேக்குதா?
1: யுவராஜ், என்ன யுவராஜ், குறிப்ப கேட்டுக்கோங்க. யுவராஜ், யுவராஜ் இணைப்புல இருக்கீங்களா? நான் தடிமனாக இருப்பேன், எனக்குள் நிறைய தகவல்கள் இருக்கும், என்னை வாசித்தால் அறிவு வளரும், அது என்ன?
0: ஈஸியா சொல்லிருவாரு யுவராஜ்.
2: பேப்பர்.
1: பேப்பரா? பேப்பர் தடிமனாவா இருக்கும்?
0: பேப்பர் சார்ந்ததுதான்.
1: கரெக்ட் தான், ஓரளவுக்கு சரியா சொல்லிட்டீங்க. தடிமனா என்ன இருக்கும்? பேப்பரோட சேர்ந்து தடிமனா ஒண்ணு இருக்குமே. இன்னைக்கு கூட அதை போய் பார்க்க வேணாம், லீவ் போட்டீங்க வேற. என்ன நீங்க நிறைய தகவல்கள் பேனாக்குள்ளையா இருக்கும்? வாசித்தால் அறிவு வளரும், தடிமனா இருக்கும். இன்னைக்கு அதுக்காக தான் லீவ் போட்டோம், அதை பார்க்க வேணாண்டு. நாலாவது குறிப்பு கூட சொல்றேன்
0: யுவராஜ். தெரியுதா? உங்க பேக்ல கூட இருக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமா, அப்பா சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு.
0: ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. சரிங்களா? யுவராஜ் வந்து பாத்தீங்கன்னா விளையாண்டர்லான்னு
1: வந்துட்டாரு.
0: ஆனா கடைசியில நீங்க வந்து
1: கொஞ்சம் உள்ள வந்துட்டாரு, பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றதுனால அவரால் கவனிக்க முடியல.
0: என்னன்னா, அவர் ஸ்கூல் போயிருந்தா கூட சொல்லி இருந்திருப்பாரு.
1: மறுபடியும்
0: அது சம்பந்தப்பட்ட என்ன செய்வாரு? சரி, அடுத்ததா ஒரு நேயர் வராரு, யாருன்னு பாத்தலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
0: ரேடியோ ஒளி அளவை குறைச்சிருங்க அப்படி.

0: குறைத்து விட்டேன்.
1: குறைத்து விட்டீர்களா? மெக்கம் யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
0: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் அன்புள்ள அனிஷா புது அறிவிப்பாளர்.
1: நன்றி.
0: சர்ப்ரைஸ் சபினா மீரா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
1: மாலை வணக்கம் ஐயா. விளையாட்டுக்குள்ள போகலாமா?
0: புது அறிவிப்பாளர், நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி.
0: ஒரே ஒரு வாழ்த்து சொல்லிறேன். பார்க்கியூபைன் இஸ் கன்சிடர்ட் அஸ் எ பெட் அனிமல் இன் பங்களாதேஷ் நவ் நவ் நவ்.
2: கருத்தை பதிவு செஞ்சிட்டீங்க.
0: ஆமா, அது பெட் அனிமல் சொன்னீங்கல்ல, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
1: சரிங்க ஐயா, விளையாட்டுக்குள்ள போலாமா?
0: கண்டிப்பா. அதுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க ஐயா.
0: தடிமனா இருக்கணும், புத்தகம் அல்லது டிக்ஷனரி.
1: புத்தகம் தான் கரெக்ட் தான், அது சின்ன பையங்களுக்கு கேட்டது. உங்களுக்கு நான் பெருசா வச்சிருக்கேன், வாங்க
0: முயற்சி பண்ற சொல்லுங்க.
1: இப்ப வந்து நான் ஒரு சூழல் சொல்லுவேங்க ஐயா.
0: அதுக்கு சாங் பண்ணுமா?
1: பாடலாம் வேணா, நீங்க முழுசா தமிழ்லயே பேசுங்க.
0: சரி, சிச்சுவேஷன் சொன்னீங்க, அதனால சரி, ரைட், பரவாயில்ல, முயற்சி பண்ண.
1: இது சிச்சுவேஷன் சாங் பேசுற டைம் இல்ல, இது தமிழோடு விளையாடுற நேரம்.
0: ஓகே ஓகே ஓகே.
1: நீங்க வந்து ஒரு காலை இயந்திரத்துல ஏறிட்டீங்க, அதாவது டைம் மிஷின்ல ஏறிட்டீங்க.
0: சரி,
1: பழைய காலத்துக்கு போயிட்டீங்க, சரிங்களா? அங்க உங்களை ஒரு ராஜா பாக்குறாரு.
2: சரி,
1: நீங்க யாரு எப்படின்னு தமிழ்ல அறிமுகம் செய்வீங்க. தமிழ்ல, சுத்த தமிழ்ல அவர்கிட்ட பேசணும்.
0: அந்த ராஜாட்டையா?
1: அந்த ராஜாட்ட தமிழ்லயே இருக்கணும்.
0: தினம் அரசர் அவர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: தங்கள் கொடையும் ஆட்சியும் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை கண்டு தங்களை போற்றி போகிறேன் மன்னா. ஆஹா, இதற்காக எனக்கு 1000 பொற்காசு கொடுக்காயிட்டாலும் பரவாயில்லை, 100 பொற்காசு கொடுத்துதான் போடும் மன்னா. நன்றி, வணக்கம்.
1: நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கன்னு சொன்னேன், மன்னர பேச சொல்லல, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க தமிழ்ல. நீங்க யாரு?
2: மன்னர் முன்னிலையில நீங்க சொல்றீங்க உங்களை பத்தி.
1: மன்னர்ட்ட பேசி சரி பண்ணி 1000 பொற்காசு
0: வாங்கலாம். மன்னாதி மன்னருக்கு வணக்கம் சொல்கிறேன் மன்னா. அடியேன் திருவரங்கம் ராசேஷ் என்கிற ஸ்ரீரங்கம் ராசேஷ், ஸ்ரீரங்கம் ராஜேஷ் தங்கள் முன் ஒரு சிறு அறிமுகத்துடன் பணிவுடன் நிற்கிறேன் ஐயா.
1: ஐயா, அவ்வளவுதானா உங்களை பத்தி?
2: அவர் பாட்டு பாடுறேன்னு சொன்னத
1: பாடியே பாடியே காமிச்சிடலாண்டு.
0: நன்றி நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்கய்யா, ரொம்ப நன்றிங்க.
0: பை.
3: அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 700 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெட் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
0: நேரம் 4:25 கடந்தாச்சுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு தமிழோடு விளையாடு. நீங்களும் நேரலையில பங்கு பெறணும் நினைச்சீங்கன்னா 4:31 என்ற திருச்சியின் முன்னிணைப்பு என்னோட 240-102-1. இது அறிமுக நேயர்களுக்காகவும், வழக்கமான நேயர்களுக்கு 246-102-1 இந்த எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. என்ன தொட்டு வாங்க, எங்களோட நேரலையில பங்கு பெறுங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ, நிகழ்ச்சி தொகுப்பாளர் இவருக்கும் மாலை வணக்கம். வடக்கு தத்தமான கணபதி.
0: மாலை வணக்கம் ஐயா. விளையாட்டுக்குள்ள போலாமா? உங்களுக்கான விளையாட்டு என்ன அப்படின்னா, மலை பற்றி நீங்க பேசணும், ஆனா அதுல நீருங்கிற வார்த்தை இடம்பெறக்கூடாது.
5: நீருங்கிற வார்த்தை
0: ஒரு 30 நிமிஷம் ஒரு 30 செகண்ட் பேசுங்க.
5: 30 செகண்ட்.
0: ஆமா,

0: மலை இருக்கணும், ஆனா அதுல நீருங்கிற வார்த்தை இருக்க கூடாது. பேசலாமையா?
1: அதாவது கால சூழ்நிலை மாற்றத்தை, காலநிலை மாற்றத்தால் எல் நீனோ என்ற இது, இது கால சுழற்சியால் மழைக்கு சற்று குறைவாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அதன் காரணமாக நம் மழைநீர் மழை சேகரிப்பு மற்றும் நீர்நிலை தொட்டிகளை
0: உடலும் உயிரும் நகமும் அதே மாதிரிதான். மழைய பத்தி மட்டும் பேசணும், நீரை பத்தி சொல்லவே கூடாது. ரெண்டு இடத்துல விட்டுட்டீங்க ஐயா, ரெண்டு இடத்துல விட்டுட்டீங்க. சரிங்க ஐயா, நல்ல முயற்சி ஐயா.
2: நன்றி,
3: வந்ததுக்கு நன்றிங்க ஐயா.
0: நன்றி,
1: நன்றி.
3: உங்க வேகம் எங்களுக்கு சோகம் அப்படிங்கிற மாதிரி வேகமா வந்தாரு. அவர்கிட்ட போய் நீரை சொல்லக்கூடாது, மழைய மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு
0: விளையாட்டுனா அப்படித்தானே இருக்கணும்.
3: இணைப்புல இருக்கக்கூடிய அடுத்த நேயர் பார்த்தலாம் யாருன்னு. ஹலோ, வணக்கம்.
0: யாரோ வந்தாங்க, வேகமா போயிட்டாங்க. மழை நீர் ஐயோ எதோ சொல்றாங்க, வேணாப்பா அப்படின்னு போயிட்டாங்க போல.
3: வரலாமா வேணாமா? வந்துட்டீங்க, இனிப்பு கிடைச்சிருச்சு, இனிப்புல வந்துட்டீங்க.
0: வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
4: திருச்சி சுண்ணாம்புக்காரத்தில் வி எம் சேகர் அமுதா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் பழைய நேயர், நம்ம பண்பலோட. ஆனா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் இப்ப வரேன்.
3: குழந்தைக்குதுங்க.
0: சரி, நான் ஒரு ஆங்கில சொல் சொல்றேன், நீங்க எனக்கு அது சரியான தமிழ் சொல்லா மாத்தி சொல்றீங்களா?
4: முயற்சி பண்றேன் மேடம்.
0: சரிங்க ஐயா. அம்பிரல்லா.
4: குடை.
0: குடை. இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கலாம். சரி, குடை சரிதான். அத வந்து மழை மறைப்பி அப்படின்னு கூட சொல்லலாம்.
3: ஒரு தூய தமிழ்
4: விளையாடு.
0: மழை மறைப்பி சரிங்களா? இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு ஒரு அஞ்சு வார்த்தைகள் இருக்கு. ரெஃப்ரிஜரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜ்.
4: ஆமா,
0: அதுக்கு தமிழ் வார்த்தை?
4: அது வந்து
0: ஃப்ரிட்ஜ்.
4: குளிர்பானம், குளிர்படுத்துதல்.
0: வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வந்துட்டீங்க.
3: குளிர்படுத்துதல்ல குளிர்பானமும் அல்ல,
0: கொஞ்சம் கொஞ்சம்
4: பெட்டி. குளிர்பான பெட்டி,
0: குளிர் சாதன பெட்டி.
4: ஆமா, குளிர் சாதன பெட்டி.
0: சரிங்க ஐயா, குளிர் சாதன பெட்டி, குளிரூட்டினும் சொல்லலாம். அடுத்த வார்த்தை போலாமா?
3: சொல்லிட்டோம்.
0: அதை எதோட நம்ம இணைப்போம் உங்களுக்கு சின்ன
4: ஒரு
0: பேப்பர் ஆங்கில வார்த்தையில சொன்னீங்களே,
4: காகித கருவின்னு சொல்லலாம்.
0: காகித பிணைப்பி.
4: நன்றி,
0: வணக்கம். திரும்ப திரும்ப வாங்கய்யா.
4: வரம் வரம்.
0: சரிங்க, நன்றியா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்

0: அதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. மேகல் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில பயங்கர ட்விஸ்ட் எல்லாம் வேற வச்சிருக்கீங்க. தலைப்புல பேசணுங்க, அந்த தலைப்பு கூட இந்த வார்த்தை உங்க கூடவே வந்தாலும் இது சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாங்க. யாரு எங்க இருந்து அப்படின்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஜெயா விவேகானந்தன்.
1: விவேகானந்தன் அம்மா, எங்க இருந்து?
2: குடந்தையிலிருந்து.
1: குடந்தையிலிருந்து. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? உங்களுக்கு வந்து சூழல் சொல்றீங்களாமா இல்ல உங்களுக்கு அதே மாதிரி இப்ப மழை பற்றி நீர் வார்த்தைய
0: நான் சொல்லுவேங்க அப்படின்றாங்க பாருங்க.
1: உங்களுக்கு என்னமா வேணும்?
2: சூழ்நிலை சொல்லுங்களேன்.
1: ஓகே, சூழ்நிலையே சொல்லிட்டுங்களாமா? சரிங்கம்மா. அதாவது திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள ஒரு குரங்கு வந்துருச்சு. நீங்க பயப்படாம அதை கூட்டிக்கிட்டு போய் காட்டுல விடணும். குரங்கு கிட்ட என்ன சொல்லி சமாதானம் பண்ணுவீங்க? சுத்த தமிழ்ல பேசணும்.
0: எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. சுத்த தமிழ்ல பேசினாவே ஓடி போயிரும். என்ன சொல்றீங்க?
2: அனுமனின் வாகனமே, உன்னை வணங்குகிறேன், என்னை ஒன்றும் தொந்தரவு செய்யாதே. உனக்கு பழம், உணவு, பொருள், நீர், இளநீர் எல்லாம் தருகிறேன். என்னை ஒன்று தொந்தரவு செய்யாம என்னுடனே வந்தால் உன்னை கொண்டே வனத்திற்கு பாதுகாப்ப விட்டுவிடுவேன். ஏனென்றால் மனிதர்கள் மிகவும் பொல்லாதவர்கள்.
1: நான்
2: முழு பாதுகாப்பு தருகிறேன். என்னை நம்பி தைரியமாக வனத்திற்குள் வரலாம். அதனால் நீ வா, என்னுடனே வா. உனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு உன்னுடைய கூட்டத்தினே உனக்கு வந்து பத்திரமாக விட்டு
1: விடுகிறேன். ரொம்ப அருமையா பேசிட்டீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா.
2: Thank you, ma'am.
1: சரிங்கம்மா, இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா. இதே மாதிரி தமிழோடு விளையாடுன்னு நிறைய காத்திருக்குது. அடுத்ததா ஒரு நேயர் காத்திருக்காங்க. யாரு அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். வணக்கம்மா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: பெரியவர் சிவி கேத்ரின் பேசுறேன்.
1: கேத்ரின் அம்மா, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா?
3: மழை பத்தி பேசிட்டேன்.
1: மழை பத்தி அவங்க பேசிட்டாங்களே.
3: அப்படியா?
0: உங்களுக்கு வராமலே பேசுவீங்களா?
3: நீர் வராமலே பேசுறேன்.
1: உங்களுக்கு இன்னொரு வேணா தலைப்பு தரேனே, அதை பேசிட்டாங்க. இன்னொரு தலைப்பு வேணா பேசுவோமே.
3: சொல்லுங்க.
1: சரி, இப்ப நீங்க வந்து ஒரு பேருந்து பயணம் பத்தி பேசணும். ஆனா அதுல நான் அப்படின்னு இடம் பெறக்கூடாது. நான்கிற வார்த்தை இடம் பெறக்கூடாது. ஆனா பேருந்து பயணத்தை பத்தி பேசணும்.
0: நீங்க தான்.
1: ஆனா அங்க இருக்கிறது நீங்க தான்.
0: மாப்பிள்ள இவர் தாங்க.
1: மாப்பிள்ள போட்டிருக்க சட்டை அவரோட இல்லைங்க.
3: சரிங்க.
1: சரிங்கம்மா, பேசுங்கம்மா.

0: பயணம் செய்வது எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நான் பள்ளி நாட்களில் பேருந்து செல்லும் போது மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் பார்த்து அதை அதனுடைய இயற்கை அழக ரசிக்கிட்டே
1: சொல்லுவேன்.
0: இப்ப வந்து எல்லாம் கட்டணம் ஆயிடுச்சுன்னு அதை பார்த்து ரொம்ப கவலையா இருக்கும். பேருந்திலேயே நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது பேருந்திலேயே நீண்ட தூரம் செல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன்.
2: பரவாயில்ல, நீங்க சொன்னது நல்லா இருந்துச்சு, அதனால கேட்டுக்கிட்டே இருந்தோமா. இடையில ஒரு மூணு நான்
0: போட்டீங்க,
2: நல்லாவே பேசுனீங்க, அதனாலதான் நாங்க முழுமையா கேட்டுட்டு
1: இருந்தோம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நாங்களும் கேக்கல, அந்த வார்த்தையை மறந்து திரும்ப
0: சொல்லுவாங்க. அப்ப வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு யாராவது பயணம் செஞ்சா அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இருப்பது எல்லாருடைய நல்ல பழக்கம். ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி வயசானவங்க வந்தாலும் முடியாதவங்க வந்தாலும் எந்திரிச்சு அந்த இடத்துல உட்கார வைக்கிற பழக்கம் இல்ல. அத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: வருங்கால தலைமுறையினர் வந்து முதியவரோட பயங்கர வீக் ஆக்கிட்டாங்க.
2: நீங்க எல்லாம் நல்லா
1: இருக்கீங்க. அவங்களுக்கு வீக்
0: ஆயிடுச்சு. வந்து பயணம் செய்யும் போது அப்ப எல்லாம் எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு முடியாதவங்களுக்கு இடம் கொடுப்போம்.
2: அதாம்மா, நீங்க எல்லாம் நல்ல தெம்பாயிட்டீங்க, நாங்க உங்களை விட பயங்கரமா வீக் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஆயிட்டோம், எங்களாலையும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, உங்களோட முயற்சிக்கு அழகா சொன்னீங்கம்மா.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா.
0: சரி, நன்றி.
2: வாழ்த்துக்கள்மா.

0: நொடிகள் ஆயிடுச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: 4:47 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில்
1: தமிழோடு விளையாடு.
0: இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்ப சமூக வலைதள பக்கத்துல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. என்னன்னா, ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. மழை நீர்னு வரக்கூடாது. பேருந்து பயணம் நான் தான் அங்க இருப்பேன், ஆனா நாங்கிற வார்த்தை
1: வரக்கூடாது.
0: இதுல வந்து மாற்றத்துக்காக ஒரு நேயர் வராங்க. பாவம் நினைச்சாதான் பாவம் மாதிரி யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம். இணைப்புக்கு வந்துட்டீங்க?
1: வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கிராமத்துல
0: இருக்கவங்க விவசாயம் சம்பந்தமான நல்லா சொல்லுவேன் அப்படின்றீங்க,
2: அப்படிதானே சொல்லுவான்.
1: விவசாயமா? சரிங்கய்யா, விவசாயமாவே உங்களுக்கும் கேப்பமா?
2: சரிங்கய்யா.
1: விவசாயத்துல பாத்தீங்கன்னா பயிர்கள்லாம் விளைவிப்போம், விளைவிச்சு சமைப்போம். சரிங்களா?
2: சரி,
1: ஓகே. சமையல பத்தி இப்ப நீங்க பேச போறீங்க, ஆனா சாப்பாடுங்கிற வார்த்தை அதுல வரக்கூடாது. பேசுங்கய்யா, ஒரு 30 வினாடிகள்.
2: அதனால வந்து அங்க அந்தந்த இடத்துல வந்து அவங்கவுங்க எல்லாமே விளைய வச்சு நல்லா சாப்பிட சொல்லிருக்காங்க. எங்களுக்கு
1: நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும்.
0: மத்தியானம் சாப்பிட்டதுக்கு
2: அப்புறம் எத்தனை தடவை சாப்பிட வந்து இதுல கூலிங்ல சாப்பிட கூடாதுன்னு பயிற்சியா சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் சொல்லி எங்களுக்கு இது பண்ணுவாங்க. அது மாதிரி கடலை பிடிங்கி அது மாதிரி உடனே அவிச்சு சாப்பிட்டா அது நல்லா இருக்கும்.
1: நல்லா சாப்பிட, எல்லாமே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கணும். நம்மளோட குறிப்பே என்னன்னா சாப்பாடுங்கிற வார்த்தை வரக்கூடாது.
2: அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து மருந்தடிக்க வந்து கொஞ்சம் அச்சப்படுவாங்க எல்லாரும் மக்களுக்கு
1: தானே.
2: அதனால மருந்து பிரேயர் பண்றதுக்கு ரொம்ப யோசிப்போம். நாங்க மாதிரி இந்த இது
0: யோசிச்சுட்டு பண்ணுவேன்றீங்களா பண்ண மாட்டேன்றீங்களா?
2: நல்லா பண்றேன், இஷ்டா பார்ப்பேன், நல்லா பண்றேன், நானும் பண்றேன். அது மாதிரி
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
2: கொஞ்சம் முடியாதாலதான் பண்ணுவேன் இன்னைக்கு.
0: சரிங்கய்யா, இனிப்புல வந்து
1: இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லாவே முயற்சி

0: சாப்பாடு பத்தி பாவம் அவங்க முதல் தடவையா வரதுனால இப்பதான் கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வர வர வர அவங்க சரியா வந்து,
1: ஆனா மதிய உணவு எடுத்துட்டதுக்கு அப்புறம் இத்தனை தடவை சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பாடு அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா வந்து நிறைய சாப்பாடு
0: சொல்லிட்டாங்க, பரவாயில்ல இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தகவல்கள் கொடுத்தாங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் நேரலையில பங்கு பெறணும்னு நினைச்சீங்கன்னா 4431 என்ற முன் இணைப்பு என்னோட 240-102-1 இது அறிமுக நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாங்க எங்களோட நேரலையில பேசலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: 4:57 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பாங்க, என்னப்பா
1: அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா,
0: ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்
1: பேசலாம்னு இருக்கு. நானும் நிறைய கொண்டு வந்தேன்,
0: ஆனா நிறைய பேர் ஷாக்கா இருக்க மாட்டாங்க.
1: சரி, உங்கள்ட்ட வேணா ரெண்டு விடுகதை வேணா கேக்கட்டுங்களா?
0: ஏன், இன்னும் உங்களுக்கு நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காது, சரிங்களா?
1: சரிங்க சரிங்க.
0: ஆனா ஒரு விஷயம், நிறைய சில பேர் வந்து தவறான கண்ணோட்டத்துல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு கேள்வியே எடுத்துட்டு வந்துட்டோம், எங்க இருந்தோ கேட்டு எழுதிட்டு வந்துட்டோம். அப்படின்னா அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த எதிர்ல இருக்கவங்கள்ட்டே கேள்வி கேக்குறாங்களே,
1: ஏன்
0: அந்த கேள்வியை கேட்டுட்டு அவங்களே அந்த பதில சொல்லி ட்ரை பண்ணலாமே, ஒரு புது ஒரு மெத்தட் கொண்டு வரலாமே.
1: கேள்வி சொல்லி நானே பதிலையும் சொல்றது
0: நிகழ்ச்சியில வந்து பங்கேற்ற
1: அனைத்து நேயர்களுக்கும் நன்றி,
0: வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா,
1: நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா.

0: ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாடு முழுவதும் செயற்கை நுண்ணறிவு ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் தொழிற்சங்க உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் அரசின் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை எடுத்துரைத்ததோடு ஸ்கில் இந்தியா மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முன்முயற்சிகள் குறித்தும் விவாதித்தார். இளைஞர்கள்

பொறுப்புடன் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள், கல்வி இயக்கம், அனைத்து மண்டல இணை கல்வி இயக்கங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நடப்பாண்டு பணியிட மாறுதல்களுக்கான பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதன்படி டி பிரிவு பணியாளர்கள் தவிர்த்து ஏனையோர் நான் டீச்சிங் DCETransfer.in என்ற இணையதளத்தில் நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை விண்ணப்பித்து பயன்பெறலாம். தமிழக அரசால் வழங்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் சட்ட ரீதியாக அனைவருக்கும் சமநீதியுடன் நிரந்தர நடைமுறை விரைவில் கொண்டுவர உள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நெட்டுக்குப்பம்

தேங்குவது தொடர்பாக உரிய தீர்வு காண வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள், நலத்திட்டங்கள், சந்தைப்படுத்துதல் குறித்த வழிகாட்டுதல்கள் அரசு சார்பாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த மேலும் 3 தமிழர்களின் உடல்கள் கோவை விமான நிலையம் இன்று கொண்டுவரப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பர்மிங்ஹாமில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இங்கிலாந்து சற்று முன் 17 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு

சூரியன் தனது தங்க நிற கதிர்களை கொண்டு உலகத்தை மெல்ல தழுவி நிலவின் வருகைக்காக கதவை திறந்து வைக்கும் இந்த அமைதியான வேளையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று காலத்தின் கீதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கவிதை. நம் வாழ்வின் பக்கங்கள் மறைந்திருக்கும் பழைய நினைவுகளை இந்த ராகங்கள் வழியே மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்ப்போமா? பறவைகள் கூட்டமாய் கூடி தேடி செல்லும் நேரம் மரங்களின் இலைகளின் காற்றின் தாளத்திற்கு ஏற்ப மெல்ல ஆடுகின்றன. இயற்கையின் மடியில் இந்த மாலை பொழுது இனிமையாக தொடங்கட்டும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: காலம் வேகமாக ஓடினாலும் சில பாடல்கள் மட்டும் அந்த பழைய நாட்களின் வாசனையை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றன. இதோ உங்கள் பசுமையான நினைவுகளுக்கான ஒரு அழகான கீதம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. காதல் என்பது வெறும்

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஏக்கம் தனிமையின் நிழலில் அமர்ந்து சில பாடல்களை கேட்கும்போது அவை நம்மிடம் ஏதோ பேச துடிக்கின்றன. தொலைந்து போன உறவுகளை தேடும் ஒரு மெல்லிய ராகம் இதோ உங்களுக்காக.

எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நட்பு வாழ்க்கை பயணத்தின் சோர்வு ஏற்படும் போதெல்லாம் தோள் கொடுத்து தாங்கும் தோழமை நட்பின் ஆழத்தை இனிமையின் உச்சத்தை உணர்த்தும் பாடல்.

0: கேட்கட்டும் டும்டும் திசையட்டும் கேட்கட்டும் டும்டும்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இடைக்கால கீதங்களோடு இதமாய் வளம் வரும் பொன்மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாழ்க்கை தத்துவம் இன்பம் துன்பம் என மாறி மாறி வரும். வாழ்வின் சுழற்சியில் ஒரு சில பாடல்கள் நமக்கு தேறுதல் தருகின்றன. வாழ்வின் அர்த்தத்தை அழகாக பாடும் பாடல்.

எழுந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலையில். நம்பிக்கை. இருள் என்பது வெறும் வெளிச்சத்தின் இடைவெளிதான். நம்பிக்கை என்னும் ஒளியை நம் இதயத்தில் ஏற்றி வைக்கும் வரிகள் காலத்தின் கீதங்களாய் மாறட்டும்.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதமான இடைக்கால கீதங்களோடு பொன் மாலை. நேரம் 5:45 தொடர்ந்து கண்களை மூடினால் விரியும் கனவுலகம், அங்கு நாம் ரசிக்கும் ஒவ்வொரு இசையும் நமக்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. அந்த கனவுலக பாடல் இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: அன்பு உலகத்திலேயே மிகவும் அழகான தூய்மையான சொல் அம்மா. அந்த அன்பிற்கு ஈடாக உலகில் எதுவும் இல்லை. அன்னை அன்பை பாடும் இதமான பாடல்.

5:56 கடந்து நிறைவாக இசைக்கு முடிவில்லை, பொன்மாலை பொழுதுக்கும் முடிவில்லை. நாளை மீண்டும் இந்த ராகங்களோடு உங்களை சந்திக்கும் வரை இந்த இனிமையான இசையின் மடியில் உங்களை சுருட்டிக் கொள்ளுங்கள்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 6 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டின் நிலம், அடையாளம், கண்ணியம் ஆகியவற்றின் மீது விழும் எந்தவொரு விரோத பார்வைக்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான உறுதியான மனோதிடத்தை கார்கில் போர் வெற்றி பிரதிபலிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவிடத்தில் 13 நாட்கள் நடைபெறும் இருசக்கர வாகன பயணத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், இப்பயணத்தின்போது சந்தின் மந்திர், லே உள்ளிட்ட போர் நினைவிடங்களில் வாகன ஓட்டிகள் அஞ்சலி செலுத்த உள்ளதாக கூறினார். நாட்டின் எதிர்காலத்திற்கு தேவையான அறிவியல் பூர்வமான உணவு தானிய சேமிப்பு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சேமிப்பு கொள்கை, தனியார் தொழில் முனைவோர் உத்தரவாத திட்டம், உபரி இருப்பு மேலாண்மை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நேரிட்ட அமோனியா வாயு கசிவு தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். முன்னதாக அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்த 18 பேரின் குடும்பங்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். மேலும் அருங்காட்சியகத்திற்கு வருகை தரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உயர்தரத்துடன் மேம்படுத்த அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார்.

மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள், கழிவுநீர் கால்வாய்கள், வாய்க்கால்கள் தூர்வாறுதல் உள்ளிட்ட பணிகளில் துரிதமாக செயல்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு ஆட்சித்தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அரியலூர் மாவட்டத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களுக்கு

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கிறோம் ஆரவாரம் நிகழ்ச்சியில். ஒரு நாளின் உழைப்பு ஓயும் இந்த வேளையில் சிந்திக்க ஒரு வரி. ஓய்வு என்பது வேலையை நிறுத்துவதல்ல, அந்த வேலையில் கிடைத்த அனுபவங்களை அசை போட்டு அடுத்த நாளுக்கான தெம்பை பெறுவதே சிறந்த ஓய்வு. அந்த அமைதியான மாலை பொழுதில் பாடல்களோடும் தகவல்களோடும் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா.

இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 6:10 கடந்து தொடர்ந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய சேவை செய்திகளுடன், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழாவை முன்னிட்டு ஷாரோன் தொண்டு நிறுவனம் சார்பில் நாளை திருச்சியில் உள்ள 3 பள்ளிகளில் சிறப்பு விழா நடைபெறுகிறது. காலை 10 திருச்சி பல்லக்காடு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியிலும், 11 சோமரசம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலும், 12 கள்ளிக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளிலும் விழா நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குகின்றனர். அனைவரும் வருகை தந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக, திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கம் நடத்தும் ஜூலை மாத நிகழ்ச்சிகளில் நாளை மாலை 6:30 ஓடும் நதியின் ஓசை என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் முனைவர் அலிபி நிஷா அவர்கள்.

அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் நாள் நாளை காலை 9 மணி முதல் 16ஆம் தேதி காலை 9 மணி வரை நடைபெறவிருக்கின்றது. 15ஆம் தேதி அதாவது நாளை அன்று மாலை 4:30 மணிக்கு அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற உள்ளார். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரத்தோடு.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேயர்களே, உங்களின் நினைவிற்காக கரூர் மாவட்டத்தில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான தொழில் நெறி வழிகாட்டல், போட்டித் தேர்வு, இலவச திறன் பயிற்சி, அரசு கடனுதவி திட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நாளை நடைபெறும் இடம் காடியாலம்பட்டி அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலையில் நடைபெறுது. கரூர் வெண்ணெய்மலை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிற்பகல் நடைபெறுதுங்க.

0: நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: இப்போ காற்று காலம் வந்தாச்சு, ஆடி காத்துல அம்மியும் பறக்கும், அதே மாதிரி நோய்களும் வரிசை கட்டி வந்துட்டு தாங்க இருக்கு. காற்று காலத்துல பாத்தீங்கன்னா வாத நோய்கள் பொதுவாகவே அதிகரித்து காணப்படும். அதுல இப்ப மூட்டு வலிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பொதுவான பிரச்சனையாவே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு நிறைய வலி மாத்திரை சாப்பிட்டிருப்பாங்க. என்னடா பண்றது, எப்ப பார்த்தாலும் மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஏதாவது சாப்பாட்டுலதான் கொண்டு வர முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்றது என் காதுல விழறது. அவங்களுக்காக ஒரு சில உணவு குறிப்புகளை நான் சொல்றேங்க. இதை நீங்க பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா உங்க மூட்டு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணமே கிடைக்குங்க. இப்ப நான் சொல்ல போற எதுவுமே கஷ்டப்பட்டு நீங்க வாங்கணும்ன்ற அவசியமே இல்லை. விலை மலிவா வீட்டு பக்கத்திலேயே தினந்தோறும் கொண்டு வர கீரைக்கார அம்மாட்ட கூட இதெல்லாம் கிடைக்கும். பிரண்டை, இத வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலும்புக்கு பிரண்டை, எலும்பு வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா பிரண்டைய நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எலும்புக்கு வந்து ஒரு வலுவான தன்மை வந்து கிடைக்குங்க. இதுல நிறைய கால்சிய சத்து இருக்கிறதுனால மூட்டு தேய்மானம் கூட இதுல சரியாகும், வலி கண்டிப்பா குறையும். இந்த பிரண்டைய என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட கணு பகுதிகள் எல்லாம் வெட்டிட்டு நல்ல எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா அந்த பச்சை கலர் வந்து கண்டிப்பா மாறிடும். அந்த பச்சை கலர் மாறின உடனே கருப்பு உளுந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அதை எடுத்து அதையும் வறுத்துக்கணும். வரமிளகா வச்சுக்கலாம், கொஞ்சமா புளி, தேவைக்கு ஏற்ப உப்பு வச்சு அரைச்சு ஒரு துவையல் மாதிரி சாப்பிடுங்க. இது இட்லி தோசைக்கு கூட நீங்க தொட்டுட்டு சாப்பிடலாம். இது வந்து ஒரு மருந்து மாதிரியே இருக்காது உங்களுக்கு. இத ஒரு 40 நாட்கள் நீங்க தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூட்டு வலி இருந்ததே மறந்து போயிடுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல நிவாரணம் இதுல கிடைக்கும். இன்னொன்னு முடக்கத்தான் கீரை, இதுவும் கீரைக்காரங்கள்ட்ட கிடைக்குங்க. இத வந்து நீங்க சூப்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம், இல்ல முடக்கத்தான் கீரைய ரசம் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வரலாம். இது வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் சாப்பிட்டீங்கனாலே போதுமானது. பூண்டும் அது மாதிரி வாத நோயை போக்குறதுல நல்ல நிவாரணத்தை

0: கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள்னு தான் சொல்லணும். பூண்டையும் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு 10 பல் பூண்டை சும்மா தண்ணியில் வேக வச்சு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். வீக்கம் குறைக்கிற தன்மை இஞ்சிக்கு உண்டு. இஞ்சியை நீங்கள் டீ கூட டெய்லி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், வலி நிவாரணையாகவும் இஞ்சி வந்து செயல்படுங்க. கருப்பு உளுந்த உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வாங்க. வாரத்தில் ஒரு 2 முறை வடை செஞ்சு சாப்பிடலாம், உளுந்தம் கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி கருப்பு உளுந்த நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் மூட்டு வலிக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்குங்க. நல்லெண்ணெய் பசு நெய் இது ரெண்டுமே மூட்டு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். தவிர்க்க வேண்டியது அப்படின்னா கிழங்கு வகைகளை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பருப்பு வகைகளும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அதிக புளிப்பு அதிக குளிர்ச்சியான உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. காஃபிக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து மூட்டு வலிக்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும். வலிக்கு வெளிப்பிரயோகமாக தடவறதுக்கு வீட்டிலே செய்யறதுக்கு ஒரு எண்ணெய் சொல்லித்தரேன். தேங்காய் எண்ணெயை லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அதில் சூடம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டு மேலே தேய்ச்சிங்கன்னா வலிக்கு எதமாகவே இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அருகிலுள்ள சித்த மருந்தகங்களில் போய் பிண்டத்தைலம் வாத நாராயண தைலம் இது மாதிரி நிறைய இருக்கு, அதை அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மூட்டு வலிக்கு வெளிப்பிரயோகமாக தைலம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் தேய்ச்சிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி உத்தரம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி உங்களோட மூட்டு வலியிலேருந்து நீங்க நிவாரணம் அடைஞ்சிக்கலாம்.
1: மூட்டு வலிய போக்குற உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக, சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 31 தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்விருதிற்கான விண்ணப்ப படிவத்தினை tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வேத்துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வேத்துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக

0: இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர் பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேக அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 11ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை

0: மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14 தேதி முதல் 20 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் நிகழ்ச்சியில்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று 7:25 உழவர் உலகத்தில் வாழ வைக்கும் வாழை தொட்டியம் வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் ஏ கல்யாணசுந்தம் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடவிருக்கிறார் மித்ரா அவர்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரவாரம். ஆரவாரத்தில் அடுத்ததாக பயணங்கள் மற்றும் திட்டமிடலுக்கு உதவியாக இருக்கும் வானிலை நிலவரத்தை இப்பொழுது கேட்போம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவீடுகளை அடுத்ததா பார்க்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களிலும் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்ததாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நாளை அதாவது இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28-29 செல்சியஸ்

டிகிரியை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்து அசௌகரியம் ஏற்படக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதுவுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது ஆரவாரம்.

0: நேரம் 7 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், இது சர்வதேச நிகழ்வாக உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் டிஎன் இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். தமிழகத்தில் கால்நடை மற்றும் பால்வளத்துறையினருடன் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகள், நலத்திட்டங்கள், சந்தைப்படுத்துதல் குறித்த வழிகாட்டுதல்கள் அரசு சார்பாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருளாளினி கூறியுள்ளார். இதனை சம்பந்தப்பட்ட வேளாண் பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வியட்நாமில் கடந்த 11ஆம் தேதி நேரிட்ட படகு விபத்தில் உயிரிழந்த திருச்சியைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் இன்று ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி வந்தடைந்த உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு தமிழக துணை சபாநாயகர் திரு ரவிசங்கர், முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பர்மிங்ஹாமில் நடைபெறும் 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இங்கிலாந்து சற்று முன் 45 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8 மணிக்கு.
2: இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு சொல்ல சொல்றதுக்கு முன்னாடியும் அதனால வர விளைவுகளை யோசிச்சு சொல்லணும் செய்யணும்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. இருந்தும் பல வேளைகள்ல பல காரணங்களுக்காக நாம அதை செய்யறதில்ல. அப்போ அதுக்கான பலனை சந்திக்க நம்ம தயாரா இருக்கோமா? இப்ப பி அரவிந்த் ராஜ் அவர்கள் சொல்றத கேட்போமா?
3: ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் வயதான ஆசான் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய ஞானமும் அனுபவமும் அப்பகுதி முழுவதும் புகழ் பெற்றிருந்தது.

யாருக்காவது மனக்குழப்பம் ஏற்பட்டாலோ, வாழ்க்கையில் சரியான வழி தெரியவில்லையோ, அவர்கள் ஆசானை நாடி செல்வார்கள். ஒரு நாள் காலை இரண்டு இளைஞர்கள் ஆசானை தேடி வந்தனர். இருவரின் முகத்திலும் கவலை தெரிந்தது. ஆனால் அந்த கவலையின் காரணம் வேறுபட்டது. முதலாம் அவன் ஆசானின் காலில் விழுந்து வணங்கினான். அவன் கண்கள் கலங்கியிருந்தன. ஆசானே என்றான் அவன், நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன். பல ஆண்டுகளாக எனக்கு உயிர் நண்பனாக இருந்த ஒருவனை கோபத்தில் மிகவும் அவமானப்படுத்திவிட்டேன். அவன் என்னிடம் அன்பாக பேசிய போதும் நான் கடுமையாக பேசி காயப்படுத்தினேன். அந்த நிகழ்ச்சி நடந்த நாள் முதல் என் மனம் அமைதியாக இல்லை. தினமும் அதையே நினைத்து வருந்துகிறேன். நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? ஆசான் அவனை பார்த்து எதுவும் பேசாமல் புன்னகைத்தார். அடுத்ததாக இரண்டாம் அவன் பேசத் தொடங்கினான். ஆசானே, நான் இவ்

0: அடுத்ததாக இரண்டாம் அவன் பேசத் தொடங்கினான். ஆசானே, நான் இவரைப் போல பெரிய தவறு எதுவும் செய்யவில்லை. ஆனால் நண்பர்களை சிரிக்க வைக்க சில நேரங்களில் யாரையாவது கேலி பேசுவேன், சிறிய பொய்கள் சொல்வேன், சில சமயம் பிறரை பற்றி பின்னால் பேசுவேன். அதெல்லாம் வாழ்க்கையில் சாதாரண விஷயங்கள் தானே. ஆனால் சிலர் இதுவும் தவறு என்கிறார்கள். எனக்கு அது புரியவில்லை. ஆசான் இருவரையும் சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பின்னர் எழுந்து நின்று, நீங்கள் இருவரும் என்னுடன் வாருங்கள் என்றார். அவர்கள் ஆசானை பின்தொடர்ந்து கிராமத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு பழைய மரப்பட்டறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே பெரிய மரப்பலகைகள், சுத்தியல்கள், ஆணிகள் அனைத்தும் இருந்தன. ஆசான் முதலாமனிடம் ஒரு பெரிய இரும்பு ஆணியை கொடுத்தார். இந்த மரப்பலகில் ஒரே ஒரு ஆணியை ஆழமாக அடித்துவிடு என்றார். அவன் ஆசான் சொன்னபடி செய்தான். பிறகு இரண்டாம் அவனிடம் ஒரு பெரிய பையை கொடுத்தார். அதில் நூற்றுக்கணக்கான சிறிய ஆணிகள் இருந்தன. நீ இந்த எல்லா ஆணிகளையும் இந்த பலகையில் அடித்துவிடு என்றார். இரண்டாம் அவனும் வேலை செய்யத் தொடங்கினான். சிறிது நேரத்தில் பலகை முழுவதும் சிறு ஆணிகளால் நிரம்பியிருந்தது. இருவரும் வேலை முடித்ததும் ஆசான் மீண்டும் பேசினார். இப்போது நீங்கள் அடித்த ஆணிகள் அனைத்தையும் பிடுங்கி எடுத்து விடுங்கள். சில நேரத்தில் இருவரும் ஆணிகளை அகற்றின. ஆசான் பலகைகளை அவர்களுக்கு காட்டினார். என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். முதலாம் அவன் சொன்னான், என் பலகையில் ஒரு பெரிய துளை இருக்கிறது. இரண்டாம் அவன் சொன்னான், என் பலகை முழுவதும் சிறு சிறு துளைகளால் நிரம்பியிருக்கிறது. ஆசான் மெதுவாக சிரித்தார். இதுதான் உங்கள் வாழ்க்கை என்றார். நீ என்று முதலாம் அவனை நோக்கி ஒரு பெரிய தவறு செய்தாய். அந்த தவறால் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டது. ஆனால் அதை நீ உணர்ந்து விட்டாய். அதற்காக வருந்துகிறாய். அதை சரி செய்ய முயற்சிக்கிறாய். அதனால் அந்த காயம் ஒரு நாள் ஆற வாய்ப்பிருக்கிறது. பிறகு இரண்டாம் அவனை நோக்கி திரும்பினார். நீ செய்தவை உனக்கு சிறிய விஷயங்களாக தோன்றுகின்றன. ஆனால் ஒவ்வொரு கேலியும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு புறம்பேச்சும் யாரோ ஒருவரின் மனதில் ஒரு சிறிய துளையை ஏற்படுத்துகிறது. இரண்டாம் அவன் அமைதியாக நின்றான். ஆசான் அருகில் இருந்த ஒரு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்தார். அதில் தூய்மையான நீர் இருந்தது. அவர் ஒரு பெரிய கல்லை அதில் போட்டார். நீர் அலை பாய்ந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் மீண்டும் அமைதியானது. இது ஒரு பெரிய தவறு என்றார். பிறகு ஒரு கைப்பிடி மணலை எடுத்து அதே பாத்திரத்தில் தூவினார். நீர் முழுவதும் கலங்கி போனது. இது சிறு சிறு தவறுகள். ஒரு பெரிய கல் தற்காலிகமாக நீரை அசைக்கும். ஆனால் எண்ணற்ற மண் துகள்கள் நீரையே மாசுபடுத்திவிடும். இருவரும் ஆழமாக கேட்டு கொண்டிருந்தன. ஆசான் தொடர்ந்தார். மக்கள் பெரும்பாலும் பெரிய பாவங்களை பற்றி பயப்படுகிறார்கள். ஆனால் சிறிய தவறுகளை அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையில் மனிதனின் குணத்தை அழிப்பது தினமும் செய்யப்படும் சிறு சிறு தவறுகள்தான். ஒரு வீடு ஒரே நாளில் இடிந்து விழுவதில்லை. சின்ன சின்ன விரிசல்கள் தோன்றுகின்றன. யாரும் கவனிக்கவில்லை. பிறகு ஒரு நாள் முழுவதும் கட்டிடம் சரிந்து விடுகிறது. ஒரு மரம் ஒரே அடியில் விழுவதில்லை. சிறு பூச்சிகள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரிக்கின்றன. வெளியில் அது வலிமையாக தெரியும். ஆனால் உள்ளே காலியாகி விடுகிறது. இரண்டாம் அவன் மெதுவாக கேட்டான், ஆசானே, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசான் புன்னகைத்தாள். இன்றிலிருந்து உன் வார்த்தைகளை கவனிக்கத் தொடங்கு. யாரையும் கேலி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் ஒரு நொடி யோசி. பொய் சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் உண்மையை சொல். பிறரை பற்றி பேசுவதற்கு முன் அவர்கள் முன்னிலையிலும் அதையே சொல்ல முடியுமா என்று உன்னையே கேள். பிறகு முதலாம் அவனை நோக்கி, நீ உன் நண்பனை சந்தி, மன்னிப்பு கேள் என்றார். இருவரும் ஆசானுக்கு நன்றி கூறி புறப்பட்டனர். சில மாதங்கள் கழித்து அவர்கள் மீண்டும் ஆசானை சந்திக்க வந்தனர். முதலாம் அவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், ஆசானே, நான் என் நண்பனிடம் மன்னிப்பு கேட்டேன். முதலில் அவன் கோபமாக இருந்தான். ஆனால் என் மனமாற்றத்தை பார்த்து என்னை மன்னித்து விட்டான். இப்போது எங்கள் நட்பு உன்னை விட வலிமையாக உள்ளது. இரண்டாம் அவனும் பேசினான், ஆசானே, சிறிய தவறுகள் பெரிய பிரச்சனை இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் அவற்றை திருத்தத் தொடங்கிய பிறகுதான் நான் எத்தனை பேரை காயப்படுத்தியிருந்தேன் என்பதை உணர்ந்தேன். இப்போது என் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஆசானின் முகத்தில் திருப்தி மலர்ந்தது. மனிதனின் உயரம் அவன் தவறு செய்ததில் இல்லை என்றார். தவறை உணர்ந்து திருந்துவதில்தான் இருக்கிறது. பெரிய தவறு செய்தவன் மனம் திருந்தனால் உயர முடியும். ஆனால் சிறிய தவறுகளை தவறாகவே கருதாதவன் வளர்வது மிகவும் கடினம்.
1: தவறை உணர்ந்தால்தானே தவறை களைய முடியும் என்பதை கூறிச் சென்றார்

0: பி அரவிந்தராஜ் அவர்கள். தன் குழந்தைகள், தன் வீடு, தன் குடும்பம், இதன் பொருட்டு தனக்கென ஒரு வேலை என்ற எண்ணங்களை கடந்த பயணத்தை குறிக்கும் நூலை அறிமுகம் செய்கிறார் ஏ கௌசல்யா அவர்கள்.
1: பௌத்த பிக்குனிகளின் பாடல்களை தேரிக்காதை என்ற பேருல ஆ மங்கை அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. தேரிக்காதை அப்படின்ற பேர் இருக்கு இல்லைங்களா, தேரினா பெண்களை குறிக்கும், காதைன்றது அந்த பாடல்களை குறிக்குது. தேர காதை அப்படின்னா அது ஆண் துறவரத்தை பத்தி இருக்கு. பாலி மொழியிலிருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவங்க யாருன்னா ரைஸ் டேவிஸ். ஆங்கிலத்திலிருந்து ஆ மங்கை அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 சருக்கங்கள்ல 522 பாடல்கள் இருக்கு. 73 பாடல் ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. இந்த 73 பேருமே பெண்கள் தான். இந்த நூல்ல வந்து பௌத்த கலை சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டுள்ளது. பௌத்த பிக்குனிகள் அவங்க யாரு, எப்படி இந்த பௌத்தத்துக்கு மாறினாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் பின்னாடி குறிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எப்படி இருக்குன்னா எண்ணிக்கை அடிப்படையில வரிசையா தொகுக்கப்பட்டிருக்கு. கடைசியா பெருங்காண்டம் அப்படின்ற முடிகிற வரைக்கும் இருக்கு. காதல், குடும்பம், குழந்தை வளர்ப்பு என்ற வட்டத்தை மீறி செயல்பட்ட சிந்தித்த பெண் குரலை பதிவு செய்யற நூலா இருக்குது. இது வந்து உலகின் முதல் பெண் எழுத்து தொகுதியா அறியப்படுது. இந்த நூலை எழுதின ஆ மங்கை அவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஆங்கிலத்துறை பேராசிரியர். பெண்ணியம், அரங்கம், மொழிபெயர்ப்பு ஆகிய துறைகளில் தொடர்ந்து இயங்கி வருபவர். அறிவுருவாக்கத்தோடு களச் செயல்பாடு இரண்டையும் இணையாக செய்பவர். இந்த நூல் வந்து எதிர் வெளியீடு பதிப்பகத்துல ஜனவரி 2023 வெளியிடப்பட்டிருக்கு. பழந்தமிழ் இலக்கிய கட்டமைப்பில் உள்ள அகம்புறம் என்ற பிரிவு நிலை பெற்ற காலத்திற்கு முன்போ அல்லது சமகாலத்திலோ எழுதப்பட்ட தேரிக்காதை அகத்தையும் புறத்தையும் ஒன்றாக்கி தனி வாழ்வின் பொது வெளிக்கூறுகளை வெளிப்படுத்துவதாக உள்ளது. பெண் வெளிப்பாட்டு வரலாற்றை அறிவதில் தேரிக்காதை முன்வைக்கும் அரசியல் பெண்ணியவாதத்தின் அடிப்படை அம்சங்களை காட்டுவதாக உள்ளது. இதுல வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா வீட்டு உழைப்பின் தன்மை குறித்து இசிதாசி விளக்குகிறாள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா காலையும் மாலையும் மாமி மாமனை வணங்கினேன், எனது கணவரை தொழுதேன், மண்டியிட்டு அவர்கள் பாதம் பணிந்து எனக்கு சொல்லி தந்தபடி வணங்கினேன். என் கணவரது சகோதரிகளோ சகோதரர்களோ பிற உறவினரோ எவராயினும் நுழைந்த உடனேயே பதறி எழுந்து பணிந்து அவர்களுக்கு இருக்கை அளித்தேன். உணவை பொறுத்தவரை வேக வைத்து காய வைத்து உரியபடி செய்து அருந்தும் பானங்களையும் சேமித்து வைத்தேன். அவரவர்க்கு உரியதை தேவைக்கேற்ப பரிமாறினேன். கருக்களில் எழுந்து வீட்டில் பின்புறம் சென்று கை கால் சுத்தம் செய்து எனது கணவருக்கு மரியாதை செலுத்தச் சென்றேன். சோப்பு, சீப்பு, கண்ணாடி, நறுமணப் பொருட்கள் கொண்டு அவரை அலங்கரித்தேன். பணிமகளாய் சோறு ஆக்கினேன், சட்டி பானை கழுவினேன். தன் ஒரே மகனை தாய் பராமரிப்பது போல் எனது ஆண்மகனை கவனித்தேன். இப்படி அவங்களோட இடைவிடாம நீளும் வேலை பட்டியலை பத்தி சொல்லிட்டு அவங்க ஏன் துறவரம் மேற்கொண்டாங்க அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கிறதா இருக்கு. இது வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒட்டி போகுது. இப்போ ஒரு பெண்கள் படிக்கிறாங்க இந்த பாடல்கள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி நம்மளாம் இந்த வேலையதான்டா செஞ்சுட்டு இருக்கோம், இதை மீறி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுறமா இருக்கு. ஆனா இந்த பாடல்கள்லாம் வந்து உரை எதுவும் கிடையாது, வெறும் பாடல்களா இருக்கு. ஆனா படிச்சாவே எல்லாமே புரியுது, எளிமையா தான் இருக்கு. இந்த நூல்ல வந்து துறவரம் மேற்கொண்ட பெண்களை பத்தி இருக்கக்கூடிய பாடல்கள். இவங்களோட கணவர்கள் கூட துறவரம் மேற்கொண்டதா பின்னாடி குறிப்புல இருக்கு. அதனால இதை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்.
0: பேராசிரியர் ஆ மங்கை அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட தேரிக்காதை நூல் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொண்டார் ஏ கௌசல்யா அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேர்களே.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM Rainbow 102.1.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்காக திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் 7:25 உழவர் உலகத்தில் வாழ வைக்கும் வாழை தொட்டியம் வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் ஏ கல்யாண சுந்தரம் அவர்களுடன் நேர்முகத்தில் பங்கேற்கலாம். உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நீங்கள் தொட்டு வர வேண்டிய எண்கள் (0431-240-102-1) மற்றும் ஒரு எண்ணான 246-102-1. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 7,73,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணைத் தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட உள்நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணைத் தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணைத் தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் 2 பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம் வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்

0: கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24 தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31 தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3 தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31 தேதி முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்கற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27 தேதி முதல் அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின்

0: இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:25.

0: உழவர் உலகம் இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் வாழ வைக்கும் வாழை குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு அனுபவ விளக்கம் தருகிறார் தொட்டியம் வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் ஏ கல்யாணசுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நேர்களின் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 431-240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1. நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது.
1: வேளாண் உறவுகளுக்கும் வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. முக்கணிகளில் ஒன்று என சிறப்பு பெற்றது வாழை. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சங்ககால இலக்கியங்களான அகநானூறு குறுந்தொகையில் கூட இந்த வாழை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. சங்ககாலம் தொடங்கி இன்றைக்கு வீட்டில் துவங்கி நம்முடைய ஊர் திருவிழா வரைக்கும் முதல் வரிசையில் இடம் பிடித்திருப்பது இந்த வாழை என்றே சொல்லலாம். அந்த வகையில் வாழையில் ஏறக்குறைய ஒரு 15 வருடங்களுக்கு மேற்பட்டு வாழையில் மதிப்பு கூட்டி பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய வாழை விவசாயி திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த ஏ கல்யாணசுந்தரம் அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
2: வணக்கங்க ஐயா, எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
1: சரி, வாழையை பொறுத்த வரைக்கும் வாழை பழங்கள் ஆரம்பித்து இலை தண்டு வாழைப்பூ இப்படி எல்லாருமே எல்லா வகையான பொருட்களுமே விவசாயிக்கு பயனளிக்கக்கூடியது. வாழையுடைய சிறப்புகள்லேருந்து ஆரம்பிப்போம். வாழையில் என்னென்ன மாதிரியான பொருட்களை நம்ம வந்து ஒரு மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய வாய்ப்பேன்.
2: மிக முக்கியமான செய்தி நீங்கள் சொன்னது, வாழை வைக்கும் வாழைன்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அதிலேயே எல்லாமே அடங்கி போயிடுது. எந்த ஒரு ஃப்ரூட்லேயுமே வந்து ஒரு தெய்வக்கனின்னா அது வந்து வாழை தான். அது ஒரு வேரில் நீங்கள் தண்டு கனியிலேருந்து நீங்கள் தண்டுன்னு சொல்லிட்டீங்க, நான் அது கீழே கிழங்குலேருந்து தன்னை தண்டு வரையும் இது வரையும் கனி வரையும் வரேன். இதில் எதுவுமே வேஸ்ட் இல்லைங்கிற ஒரே ஒரு சாத்தியக்கூற தொகுத்து வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லாத அளவுக்கு கல்பக ருட்சமோ இல்லை வேறு காமதேனோ அந்த மாதிரியான ஒரு உயர்வான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தலைச்சு நிற்கிறது எல்லா யங்ஸ்டர்ஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள்னால் அது வந்து வாழையாக தான் இருக்கும். அதான முன்னேற்றங்களை நம்ம எவ்வளோ வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம். நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி
1: சொல்லு. சரி, அது இப்போ வாழைப்பழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணங்களும் இருக்கக்கூடியது. வாழைப்பழங்களை வந்து நம்ம வயிற்று புண்கள் இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதே போல் இன்றைக்கு இந்த அதிகமாக விளையாட்டு வீரர்கள் சாப்பிடக்கூடியதும் அந்த விளையாட்டு நேரத்தில் அதிக சக்திக்காக அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவதை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த வாழைக்காயிலையும் நிறைய மருத்துவ பயன்பாடு இருக்குது. வயிற்று கோளாறு மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த வாழைக்காயை சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த செவ்வாழை வந்து நிறையா இந்த குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால செவ்வாழையை வந்து சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களை அறிவுறுத்துகிறாங்க. அதே போல் வாழைத்தண்டு வாழைப்பூ இப்படி எல்லா வகையான பொருட்களும் நீங்கள் சொல்வது போல் கற்பக தரு என்றே சொல்லலாம். இப்போ இந்த வாழை பழங்களுடைய சிறப்பை பற்றி சொன்னால் கூட ஒரு சில நேரங்களில் ஒரு சரியான விலை கிடைக்கல

0: இல்லை எங்களுக்கு வந்து வாழையில் நாங்கள் எதிர்பார்த்த உற்பத்தி கிடைக்கல. இப்படி வாழை சாகுபடியில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன சொல்லலாம்?
1: ரொம்ப அருமையான கேள்வி. 198 நாடுகளில் 192 நாடுகளில் விரும்பி சாப்பிட்ற ஒரே ஒரு பழம்னா அது வாழைப்பழம் தான். நம்ம ஆங்கிலத்திலேருந்து வந்ததுனால ஆப்பிளை வந்து பெருசாக சொல்கிறோம் அல்ஃபபெட்ஸ்னால். அது காரணத்தில் உலகத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு உடம்பை காப்பாற்றுற ஒரே ஒரு பொருள் வாழை. வாழை இல்லைனாலும் நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை இருக்கக்கூடிய லைவ்ஹுட்ஸ் ஆஃப் தி மிருகங்களும் இல்லை இந்த இருக்கக்கூடிய தாவரங்களுக்கும் திருப்பி பயன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள்னால் அது வாழை தான். எந்த விதத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மருத்துவ குணங்கள் அத்தனையும் அமைஞ்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் டாக்டர்கிட்டயே போக வேண்டாங்கிற பழமொழியே இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஒன் ஆப்பிள் பர் டே ஷுட் நாட் கோ ஃபார் அ டாக்டருங்கிற மாதிரி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது. இந்த இன்றைக்கி இருக்கிற சர்க்கரை நோய் அது இதெல்லாம் சில மாற்றங்களுடைய நம்மளுடைய உணவு பழக்கங்கள் தானே ஒழிய நம்ம விருந்து சார உணவுகள்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம இதுவரையும் பயன்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்தே வாழை தான். குழந்தைங்களில் ஆரம்பித்து வயசில் பெட்டில் படுத்திருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருள்கள் வந்து இன்றைக்கி வாழையில் இருக்குது. முதல்ல வாழை முதல்ல மூணு பொருள் மூணு அங்கங்களை நம்ம ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம். ஒன்று இருதயம், ஃபஸ்ட்டு மூளை, மூணாவது வந்து லீவர். இந்த மூணும் ஒரு இடத்துல ஒரு கட்டிடத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே பழுதுங்கிறதுக்கே அங்கே வேலை கிடையாது. அந்த காலத்தில் நம்ம வந்து சித்த வைத்தியங்கள் மற்ற வைத்தியங்கள்லாம் சொல்லும் பொழுது நாடி அது இதுன்னு பற்றி பேசுவோம். அப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் அது இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நிறைய மாடர்ன் சயின்ஸ் வந்ததுனால விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும்.
0: இந்த விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன்.
0: ஐயா சொல்லுங்க.
2: வாழை வந்து விவசாயிகள வாழ வைக்குது, ஆனா அதே சமயத்துல ஒரே நேரம் ஒட்டு மொத்தமா கண்ணீர் சிந்தவும் வைக்குது மழை மற்றும் காற்றுனால. ஆனா இப்ப நான் கேட்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வாழைகள் போல நம்ம எவ்வளவுதான் பயிர் செஞ்சு வாழைத்தார் வந்த பிறகு பழுத்த பிறகு விட்டுறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாயும் போது இதை வந்து அளவு, அதாவது உயரத்தினுடைய அளவு குறைந்தால் போல் உள்ள இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி ரகங்கள் என்ன என்பதை சாத்துனா நல்லா இருக்கும்
0: கேட்கலாம். அதாவது ஒரு வாழை விவசாயி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்.
1: மிக அருமையான கேள்வி. எந்த ஒரு வேலைகளுக்குமே பிரச்சனைகள் இல்லாத வேலைகள் கிடையாது. பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோமாங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி விஞ்ஞான முன்னேற்றங்களில் நிறையா வந்திருக்கு. உங்களுக்கு இது வாழை வந்து ஃபைபர்லேயே உருவான ஒரு தாவரம். அது அந்த ஃபைபருக்கு காற்றோ இல்லை மிக மீறிய அதனுடைய சக்திக்கு மீறிய செயல் எது தாக்கினாலுமே அது அழிஞ்சு போகக்கூடியது. அப்போது ஒரு குழந்தையை நம்ம எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி தான் ஒரு பொருள் ஈட்டு கொடுக்குற பொருளையும் நம்ம கவனிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இன்றைக்கி வந்துட்டோம். இன்றைக்கி கன்றுகள்லேருந்து அதை வந்து நம்ம முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது மண் எப்படி இருக்குங்கிற காலத்துலேருந்து அடுத்து விதை நேர்த்தி எப்படி பண்ணுறோங்கிறத எடுத்துக்கிட்டு வளர்ப்பில் என்னென்ன தகுதிகள் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துட்டு போஸ்ட் ஹார்வெஸ்டிங் நம்ம பண்ணி அதில் என்ன லாஸ் வராமல் அதை எப்படி பாதுகாக்கிறோங்கிற அளவுக்கும் கொண்டு போகிறது தான் இன்றைய விவசாயம். அதை நம்ம செய்கிறோம். அது செய்யும் பொழுது உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் கொண்டு குறைக்கத்தான் முடியும். சிறிய அளவில் செய்யும்பொழுது
0: குறிப்பாக அந்த காற்று பெருவாரியான மழைங்கிற போது சாயக்கூடிய பிரச்சனை.
1: அருமையான கேள்விங்க. இந்த காற்றில் மிகப்பெரிய சேதாரம் வந்து வாழையில் உண்டாகும். வாழையில் 50% வந்து அதுக்கு உண்டான சப்போர்ட்டுக்கு பண்ணுற போஸ்ட்டுக்கு வர காஸ்ட்டே பெரிய காஸ்ட். அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்யத்தான் வேணும். அதில் வந்து ஒரு மாற்றமே கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய கண்ணீர் விடுதுன்னு சொன்னார். கண்ணீர் விடுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணிகளாக இருக்கக்கூடியது. இதை வந்து இப்போ பந்தல் முறையில் ஒரு கயிறுகளை கட்டி ஓரளவு எதிர்ப்பு சக்தி அப்புறம் இடைவெளிகளை குறைச்சிட்டு இது நம்ம காடு வளர்ப்பு மாதிரி வாழையை வந்து வாழை காடாக பண்ணுற அளவுக்கு சில டெக்னாலஜியை கொண்டு வருது. இதெல்லாம் மேட்டு பாசனம். இப்போ முன்னாடி வந்து வாழை வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருந்து இப்போ வருஷம் 365 நாளும் எந்த ஏரியா எந்த காடாக இருந்தாலும் பண்ணுற அளவுக்கு வாழையை கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தேவையாக இருக்குது. உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய உற்பத்தி நாடு இந்தியா தான். அதே மாதிரி நிறைய தேவைகளும் இந்தியாவில் தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இதனுடைய பாப்புலாரிட்டினால் அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பட் அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் வந்துடுச்சு. நம்ம நேஷனல் ரிசர்ச் சென்டர் பண்ணனால அதுக்கு நீர் வளத்திலிருந்து விதை நிறுத்தியிலிருந்து இது நோய்கள் எதிர்ப்பிலிருந்து சின்ன அது வரையும் அவங்க எல்லா விதமான டெக்னாலஜியும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யார் வேணாலும் அவங்கள ரொம்ப அணுகலாம்.
0: சரி, இந்த காற்றில் மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு பந்தல் வகை அப்படிங்கிற ஒரு
1: சொன்னீங்க,
0: அந்த தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: ஒன்றும் இல்லை, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோத்துக்கிட்டால் கூடி இருந்தால் கூடி நன்மைங்கிற மாதிரி தனித்தனியாக இடைவெளியோடு இருக்கும்பொழுது காற்று வரும்போது எதை வேணாலும் உடைக்கிறதுக்கு தெரியாது. இப்போ போஸ்ட் இருந்தால் கூட அதை உடைச்சிரும். அதுக்கு மேலேயும் ஒரு பாதுகாப்பாக நம்ம ஒரு அம்பர்லா மாதிரி ஒரு வலையை சேர்த்து விடு, எல்லாத்துக்கும் சேர்த்து போடும்பொழுது ஒட்டுமொத்த காற்று வெளிப்போகத்தில் இருக்கிற அளவுக்கு உள்பக்கத்தில் வராது.
0: அதாவது ஒவ்வொரு மரத்தையும் ஒரு இணைப்பு
1: சங்கிலி மாதிரி போட்டு நினைக்கிறேன். அது

0: ஒரு மெத்தடாக இப்போ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம தொழில்நுட்பத்தை ரொம்பவும் ஓவராக கொண்டு போனாலும் எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது, அதுக்குண்டான காஸ்ட் இருக்கும். அப்போ எளிமையான முறைகளில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறது ஒரு பாதுகாப்பு.
1: அதே போல் இந்த அதிக காற்றினால் பாதிப்பு ஏற்படாத வகையில் குறைந்த உயரம் கொண்ட காவிரி வாமனன் மாதிரியான ரகங்களும் இப்போ தற்போது ஆராய்ச்சி
0: நிறையா வந்தாச்சுங்க. நிறையா நம்ம எந்த வெரைட்டி எடுத்தாலுமே டார்ஃபுங்கிற ஒரு வெரைட்டியை இது குறை ரொம்ப உயரம் குறைவாக இருக்கக்கூடிய செய்கிறது. கற்பூர வழியிலே ரெண்டு இருக்குது, ஹைட்டான நார்மலாக இருக்கக்கூடியதும் இருக்குது, டார்ஃப் வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி மிகைப்படுத்திய உற்பத்தியும் கொடுக்குற அளவுக்கு நம்ம உற்பத்தியை குறைக்காத அளவுக்கு நம்ம அந்த மாதிரியான மாடல்லாம் கொண்டாச்சு.
1: முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சித்திரை சுழின்னு சொல்லக்கூடிய அந்த காற்றுடைய வேகத்தில் பாதிக்கப்படுறது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழை தோட்டங்களை சுற்றி ஒரு உயிர்வேலியை அமைப்பதன் மூலமாக காற்றுடைய வேகத்தை குறைக்க
0: மிகப்பெரிய, அதாவது இப்போ நம்ம வந்து விஞ்ஞானம் நிறைய வளர்ந்துருச்சு. முதல்ல வந்து நமக்கு எப்போ காற்று வரும் எப்போ மழை வரும்னே தெரியாது. அதே மாதிரி ஒரு லாஸ் ஏற்பட்ட பிறகு தான் நம்ம அதுக்குண்டான ஒரு சலுகைகளை கேட்டு நம்ம எங்கேயாவது அலைவோம். இப்போ அப்படி கிடையாது, ஜியோ ஃபென்சிங்னு வந்துருச்சு. அதனால் சேட்டலைட் மூலயமா நமக்கு வேணுங்கிற உதவிகளும் நிறையா வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ தொழில்நுட்பத்தில் நிறையா இருக்குது. அதுக்கு உண்டான உதவியை நீங்கள் என்ஆர்சிபியில் சொல்லுவாங்க, நம்மள்ட்டையும் இருக்குது, அதை வேணாலும் சொல்லி கொடுக்கலாம்.
1: சரி, இப்போ இந்த முட்டுவலி செலவு, அதே போல் அந்த உற்பத்தி பிரச்சனைகள், எனக்கு எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கல அப்படிங்கிறது, அதுக்கு நீங்கள் சொன்னது போல் ஒரு ரகத்தேர்வில் ஆரம்பித்து அறுவடை வரைக்குமே நமக்கு கவனம் செலுத்தணும்.
0: கண்டிப்பாக
1: நிறைய இடங்களில் நிறைய நேரங்களில் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சந்தை விலை வந்து ஒரு நிலையில்லாத விலை இருக்குது. திடீர்னு 50 ரூபாய்க்கு விற்கிது, 20 ரூபாய்க்கு விற்கிது, 150 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ இந்த சந்தை விலை ஒரு நிலையாக இல்லாத பிரச்சனையும்
0: ஒரு மனுஷனோட வருத்தம் என்னென்னா, ஒரு எதிர்பார்க்குற ஒரு எதிர்ப்போட பலனும் கிடைக்காம வரையும், அவங்க கையை கிடைக்காத வரையும் கூட அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. கையை கடிச்சிட்டா அது எல்லாருக்குமே இழப்பு தான், யாரும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அது வராமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை எப்படி வேணாலும் பண்ணுறாங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது பெருசு இல்லை, பாதுகாப்பு. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதோட அதை வளர்க்க வைக்கிறதுக்கும் நம்ம எப்படி பாடுபடுறோமோ அதே பாடு இதுலேயும் தேவையாக இருக்குது.
1: அதாவது இந்த சந்தை விலை திருப்தியாக இல்லை அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்றைக்கு வந்து நம்முடைய உள்ளூர் மார்க்கெட்லேயோ அல்லது பக்கத்து மாவட்டங்களுக்கோ இல்லை எங்கே விலை கிடைக்குதோ அந்த மாதிரியான ஒரு சந்தைகளுக்கு போய் விற்பனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அந்த மாதிரி பக்கத்து ஊருக்கு போய் செல்ல முடியாத அளவுக்கு வசதி குறைபாடு இருக்கக்கூடியவங்க பொருளாதார ரீதியிலையோ அல்லது குறைவான அளவு தான் எனக்கு விளைஞ்சிருக்கு, நான் என்கிட்ட இருக்கிறது ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான், அதில் நான் இவ்வளவு தார்களை நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறது, இப்படி ஒரு கேள்வியும் வருது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு?
0: அருமையான கேள்விங்க, இது எல்லாரும் மனசில் வச்சுக்க வேண்டிய கேள்வி. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை செய்யும் பொழுது பாதுகாப்பான செய்யாத பொழுது மினிமம் ஒரு 40% நஷ்டம் கூட நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அது ரொம்ப அளவில் குறைய வந்திருக்கு. முதல்ல இப்போ 10% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. முதல்ல 40%க்கு வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதே தப்பாக ஹேண்டில் பண்ணோம். டைம்த்துக்கு எப்போ அறுவடை வரும்னு நம்ம ப்ரீ பிளானிங்கே இல்லாமல் பண்ணினோம். இப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடையாது. இப்போ நிறையா மாதம் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அப்படி இல்லைன்னா மதிப்பு கூட்டலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம். அது பலன்களையும் ஒரு 10-15 வருஷமாக எல்லாருக்கும் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ வாழைப்பழங்கன்னா 3 நாளைக்கு மேலே நம்மளால் சாதாரணமாக வச்சுக்க முடியாது. அதையே நீங்கள் வந்து 3 மாசத்துக்கு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், இல்லை 6 மாசத்துக்கு வச்சுக்கிட்டா எப்படி இருக்குங்கிற டெக்னாலஜிலாம் இன்றைக்கி வந்துருச்சு. அது நிறையா விஷயங்கள் தெரியலன்னா கூட அதில் இருக்கக்கூடிய பதப்படுத்தல் தன்மையை பயன்படுத்தினாலே நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய பலன்கள்லாம் நிறையா இருக்குது. அதை போல் ப்ராடக்ட் நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது.
1: நிச்சயமாக அறுவடை செய்யும் போது ஒரு சந்தை விலை திருப்தியாக இல்லைன்னா கூட அதை பதப்படுத்தி மதிப்பு கூட்டும் போது திருப்பி அதை வந்து நல்ல விலைக்கே விற்பனை செய்ய முடியும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் மணிகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார், மூர்த்தி சிறுகமணிங்க சார்.
1: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
2: மித்ரா சாருக்கும் கல்யாண் சாருக்கும் மாலை வணக்கங்கள்.
1: சொல்லுங்க
2: சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மதிப்பு கூட்டுதல் வந்து உங்கள மாதிரி யாரும் நடத்த முடியல, ஆனா யாரும் இந்த அளவுக்கு எல்லாருமே நடத்தணும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பஞ்சகவியா இதெல்லாம் மீனம்பளம் எல்லாரும் இயற்கை விவசாயம் அரிசியெல்லாம் வச்சுறாங்க, அந்த மாதிரி வாழைப்பழத்துல மதிப்பு கூடுதல் தொட்டியத்தை தவிர யாரும் பண்ணல. இது எல்லாரும் பண்றதுக்கு விழிப்புணர்வு இல்லையா?
1: வாழை மதிப்பு கூட்டுதல்ல என்ன காரணத்துக்காக விழிப்புணர்வு இல்லை, விவசாயிகள் மத்தியில் பரவலான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு கேட்கிறேன்.
0: கரெக்ட், ரொம்ப அருமையான கேள்வி அது. இது கேட்க வேண்டிய கேள்வி. அந்த காலத்திலேயே வீட்டில் ஏதாவது மிச்சப்பட்டால் அதை பதப்படுத்தி வச்சுக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் இது பெரிய லெவலில் பதப்படுத்தும் போது அதுக்குண்டான தேவைகள் எப்படி பண்ணணுங்கிறது நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நிறையா வந்துடுச்சு. எதில் போட்டாலும் கிடைக்கிற அளவுக்கு கைபேசி உங்கள் வீட்டு

0: பக்கத்துலேயே ஒரு பெரிய டேட்டா பேங்க்ஸாக உட்காந்துருக்கு. அதுவும் இல்லாமல் அவேர்னஸ் இல்லைங்கிறதுக்கு என்னென்னா ஒவ்வொருத்தருமா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எஃபிஓவை ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷனே இதுக்குள்ளே கொண்டு வரோம். ஒரு 40 மைல் சுட்டார்த்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்கிறதுக்கோ இல்லை எங்கள் உதவிகளை கேட்டுக்கிறதுக்கோ இல்லை ஆத்மா போன்ற குரூப்புகளில் வந்து நாங்கள் மேம்படுத்தி எல்லாத்தையும் அறிவுசார்வாக எல்லாத்தையும் உண்டு பண்ணுறதுக்கோ எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரீச் ஆலைங்கிறது ஒரு புதிய இன்புட்டு தான். இதுக்கு எங்களால் முயற்சி நீங்கள் எப்போ அணுகினாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களை மாதிரி ஆர்வமுள்ள ஆர்வலர்கள்லாம் நீங்கள் எல்லாரையும் எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுங்க இல்லை கேட்டு சொல்லுங்கள். எந்த உதவி வேணாலும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது இப்போ பரவலாக ஆல் ஓவர் பேன் இண்டியா அளவில் இது நல்லா பறந்து கிடக்கு. எங்கள் தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு 5000 வில்லேஜ் எல்லாம் நல்லா நடக்கிற அளவுக்கு மத்திய பிரதேசத்தில் கூட நடந்துட்டுருக்கு.
1: அதாவது ஒன்று சேர்ந்தால் உண்டு வாழ்வுன்னு சொல்வது போல் விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க அல்லது ஒரே பயிர் சாகுபடி செய்கிறவங்க ஒன்றாக இணைந்து இந்த உற்பத்தி செய்யலாம் அல்லது மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சி இன்னொரு நேயர் நினைக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்கள்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் ஆத்தூர் காவிரி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: சிறப்பு வந்து ஐயாவுக்கு வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
2: அந்த காலத்துல அந்த குழந்தைகளுக்கு ரஸ்தாளி பழம் கொடுப்பாங்க, நல்லா குழந்தை 6 மாசம் குழந்தைக்கெல்லாம் ஊத்துவாங்க, நல்ல மென்மையா இருக்கும், நல்ல விதை அதிகமா இருக்கும். அந்த பழத்தை இப்ப பாக்கற முடியல, நம்ம தமிழ்நாட்டுல என்னன்னு தெரியல, பாக்கல, வெத்த பழம் எல்லாம் சாப்பிடறோம். அந்த ரஸ்தாளி பழத்துக்கு எப்படியாப்பட்ட தன்மையில நம்ம வந்து பயிர் செய்யணும், எந்த மாநிலத்துல அந்த ரஸ்தாளி பழம் அதிகமா விளையுது சொல்லுங்க சார், அதான் தெரிஞ்சுக்கலாம்.
1: ரஸ்தாளி பத்தி சிறப்பாக கேள்வி கேட்கறாங்க. நம்ம பகுதியிலேயே வந்து இந்த நாட்டு
0: நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவமா. ரஸ்தாளி நம்மளுடைய பாக்குற பழத்துக்கே அந்த அழகு அப்படி இருக்கும், அதனுடைய இனிப்பு சுகமும் அப்படி ஒரு தன்மையா இருக்கும், அதெல்லாம் குறவே கிடையாது, இன்னைக்கே இருக்குங்க. இப்ப மண்ணோட தன்மை மாறினதுனால பழத்தோட தன்மையோ வளர்ப்பனுடைய பிரச்சனைகளோ ஜாஸ்தி இருக்கு. இப்ப ரஸ்தாளிலேயே புது புது வெரைட்டி இல்லாம நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இருந்தாலும் நீங்க மண்ணோட தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து பழங்கள் கெட்டு போறதுனால உங்களால சால்வா வளர்க்க முடியல, சாதாரணமா வள முடியல. இப்போ பூவனை தவிர்த்து பாக்கி எதுவுமே எந்த மண்ணையும் தாங்கி வரத்துக்கூடிய அளவுக்கு வாழைகள்லாம் மாறி இருக்கு. அன்னைக்கு கான்வென்ட்ல படிக்காம எந்த குழந்தைகளும் படிக்க வைக்க முடியல, சிபிஎஸ்சியோ அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் வளர்ந்து போச்சு. அதனால நம்ம பூவன் மட்டும் தான் இன்னும் அரசு பள்ளியாட்டம் ஜாலியா இருக்கு. அதனால மற்றதுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டா நீங்க அதையும் வளர்க்கலாம், கண்ணும் அவைலபிள் இருக்குங்க.
1: அதாவது சந்தை வாய்ப்பையும் என்ன இருக்கு, சந்தையில என்ன அதிகமாக தேவை இருக்கு, விவசாயிகளும் மாறுறாங்க,
0: ரொம்ப முக்கியம்.
1: ஒரு ரகத்தை குறிப்பிட்ட ரகத்திலிருந்து இன்னொரு ரகங்கள்
0: அவசியமான ஒரு ஆலோசனை கண்டிப்பாங்க.
1: சரி, இப்போ வந்து நமக்கு நீங்கள் சொல்வது போல் இந்த மதிப்பு கூட்டத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. வருடம் முழுவதும் ஒரு வேலை வாய்ப்பு.
0: ஆமாங்க,
1: நம்ம அதை ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பயன் இருக்கு. வாழைப்பழங்களில் எத்தனை விதமான மதிப்பு கூட்டு பொருட்களை ஒரு உற்பத்தி
0: மினிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் சயின்டிஃபிக்காக நோட் பண்ணி சொல்லணும்னு ஒரு 250 சொல்லலாங்க. 50 கூட நம்ம ட்ரையல் பண்ணி பார்த்துருக்காங்க. வித்த நம்ம பக்கத்துலேயே நம்ம ரிசர்ச் சென்டர்லேயும் எல்லாமே ட்ரையல் பார்த்து கண்கூட்டமாக எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. ஒரு 25 பொருளாவது நம்ம நார்மலாக மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாங்க. ஏன்னா நீங்கள் கனி முதல் தண்டு வரைன்னு கேட்டதுனால நம்ம ஃபைபரையும் உள்ளே கொண்டு வரோம். இப்போ மூணாக பிரிக்கிறோம் வாழையை. முதல்ல ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய வாழை பழ வியாபாரங்கள் தனி, மதிப்பு கூட்டி அதை வேஸ்ட் ஆகாமல் எப்படி பண்ணுறோங்கிறது ஒரு தனி, அதுக்கப்புறம் பயோ மாலிகுல்ஸோ அல்லது பயோ சிஸ்டமோ அதில் கொண்டு போயிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கலை பிரித்து எடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இருக்குங்க. இதை மூணாக பகுதியாக பிரிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் போனவுடைய ஆர்வலர்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு போகலாங்க. வெறும் விவசாயம் நம்ம குறுக்க வேண்டாம். இதை ஒரு பெரிய அளவில் இன்றைக்கி வீடியோலாம் கூட எல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபைபர்லேயே என்னென்னலாம் வந்திருக்குன்ட்டு. அந்த ஓல்டு கிளாஸ் டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. இன்னும் அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு கூட போகாம வேஸ்ட் ஆகாமல் பயோச்சார், பயோ கெமிக்க, பயோ பிளாஸ்டிக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கிற அளவுக்கு நிறையா வந்துருச்சுங்க. இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ நிகழ்ச்சிங்க. இது வாழ வைக்கும் வாழைங்கிறதுனால விவசாயிகளுக்கு தேவையானதை மட்டும் சொல்லுவோன்னு நம்ம நிறுத்தி பேசுகிறோம்.
1: சரி, இப்போ நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் என்னென்ன?
0: முக்கியமாங்க, நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். எப்போ பார்த்தாலும் மனுஷனுக்கு இப்போ டயர்டாகிடுது, அவனுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதனால் நாங்கள் பனானா ஃபிக்கை வந்து ஒரு வாழை இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஃபுட்டுன்னே கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம்.
1: உலர்பழம்.
0: ஆமாம், அதை வந்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலும் அதில் கலக்காது. வெறும் இயற்கையான ஒரு இதை தேன் மட்டும்தான் கலந்து கொடுக்குறோம். தேன் ரத்தத்தை சுத்தி பண்ணி கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஆரோக்கியத்துக்கு எது தேவையோ அந்த மாதிரியான பொருள் எங்கள்கிட்ட இருக்குங்க. முதல்ல குழந்தை முதல் பெரியவங்கள வரை யாருக்கு வேணாலும் சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். பகல்லையோ சாப்பிடணும் இல்லை காலையில் சாப்பிடணும். எப்போ பார்த்தாலும் சும்மா சாப்பிட்டுட்டு இருந்தால் அது ஸ்வீட்டு, எல்லார் உடம்பும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அதனால் சில தகுதிகள் மார்க்கள் ஏற்படலாம். ஆனால் இது ஒன்றோ ரெண்டோ வாழைப்பழம் சாப்பிட்றது எந்த விதத்துலையும் ஆரோக்கியத்தை கெடுக்காது, உங்களோட ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய உணர்வாக இருக்கும்.
1: சரி, இந்த உலர் பழத்தில் வேற ஏதாவது சேர்க்குறீங்களா? இப்போ தேன் மாதிரியான பொருள் சேர்க்குறீங்க,
0: அது வந்து ஃபைபருக்காக, அந்த அது வந்து ஃப்ளெக்சிபிளுக்காக, உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்காக.

0: அதுவும் இல்லாமல் இயற்கை அதை எல்லாமே நம்ம ஆரோக்கியத்தின் அடிப்படையில் தான் எதுவுமே செய்கிறோம். எந்த விதமான கெமிக்கல் சிந்தட்டிக் கெமிக்கல்ஸும் கிடையாது,
1: ரசாயன கலப்புங்க
0: கிடப்பு கிடையாது, அதுக்கு வழியே இல்லை. அங்கே இருந்து உலர் நாங்கள் செய்கிற எல்லா பொருளையுமே அந்த மாதிரி வேலைக்கே வழி இல்லை.
1: சரி, இந்த உலர் பழம் அடுத்ததாக
0: பனானாவில் வந்து உகாண்டா தான் மிகப்பெரிய இதுங்க. நம்ம பச்சை வாழையில் நம்ம சாப்பிட்றது, கறி வாழை இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் ரெண்டு மூணு கண்ட்ரீஸில் ரொம்ப அருமையாக சாப்பிட்றவங்க. இந்தியாவிலேயும் அந்த பழக்கம் உண்டுங்க. நம்ம சிப்ஸ் மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஒரு மேடம் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கள் குழந்தைக்கெல்லாம் நிறையா கொடுத்தோம், இப்போ கொடுக்க முடியல. அப்படிலாம் நீங்கள் கவலையே பட வேண்டாங்க, நாங்கள் பனானா பவுடர் வச்சுருக்கிறோம். இன்றைக்கும் கேரளாலலாம் குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அதுதான். நம்ம முதல் இதயத்தை நான் சொன்னேன் இல்லையா, அந்த இதயத்தை உங்களை பாதுகாக்கணும்னா ஏஜ் பை வைஸ் குழந்தைங்களை கொடுத்தீங்கன்னா மூளமும் வளரும், இதயமும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். மிடில் கிளாஸ் பீப்புளை கொடுத்தீங்கன்னா இதயம் ப்ராப்ளமே ரத்த அடைப்பே இல்லாமல் இருக்கும். முதியோர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஜாயின் பெயின்ஸ் கூட வராது. இதை எப்படி அளவாக பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கெல்லாம் இன்றைக்கி பவுடர் இருக்குங்க. அதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பழத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறதுக்கு மதிப்பு கூட்டல் பொருளில் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி பயனடையலாம்.
1: சரி, இந்த வாழை
0: இது ரெண்டாவது பொருள்.
1: இந்த வாழை பவுடர் சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: இதை வந்து எதோட கலந்து சாப்பிடணும், பாலோட கலந்து?
0: ஆமாம், இது வந்து ஒரு பாலோட சாப்பிட்லாம், கஞ்சியோட சாப்பிட்லாம், சப்பாத்தியில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேக்கரி ஐட்டமாக இருந்தால் பிஸ்கெட்லாம் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அதில் கூட இது மாதிரி பண்ணலாம். பேக்கரி வச்சுருந்தா பேக்கரியில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். இது ஆரோக்கியத்துக்கான மூலப்பொருளுங்க அது.
1: சரி,
0: அதை எல்லா விதத்துலையும் பயன்படுத்தலாம். அடுத்தது மூணாவதுங்க, இந்த வாழைப்பொருளை நம்ம எப்போ பார்த்தாலும் நெஞ்சரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பனானா ஃப்ரூட் அண்ட் நட்ஸ்னு ஒன்று பண்ணுறோம், இன்டாக்சிகேஷன் அதுக்கு குறைஞ்சி போகும். சாப்பிட்ட அப்புறம் எல்லாரும் இனிப்பு சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கும். அது எதுக்கு என்ன, ஜீர்ண சக்திகள் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இந்த முட்டாய் கிட்டாய் சாப்பிட்றதுக்கு பதில் அதில் சுவிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டாலே போதும், யூ கேன் கெட் ஃப்ரீ. அப்போ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் இல்லாமல் முக்கியமான ஒரு பொருள் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக எப்போ பார்த்தாலும் நெஞ்சரிச்சல் இருக்குது. இப்போ மைதா வந்து மிகப்பெரிய கெடுதலாக இருக்குது. அப்போ அந்த மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மிலட்ஸும் சிறுதானியங்களில் போட்டு அதில் பனானா பவுடரோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய குக்கீஸு நூடுல்ஸு இதெல்லாம் தயாரிக்கிறோம். நூடுல்ஸ்னாலே எதுவும் மைதானாலே நீங்கள் ஒரு அபாயம் நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு மாற்றுப்பொருள் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் பயன்படுத்துக்கான பொருள் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது இது நம்ம கொடுக்குறோம், நம்ம ஜூஸ் எல்லாம் கொடுக்குறோம். தண்டில் கொடுக்கறது வந்து லீவருக்கு, வெறும் பழத்தையே நீங்கள் வந்து உரிச்சு சாப்பிட முடியாத போது கூட உங்களுக்கு ஜூஸாக குடிக்கிற அளவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லாதனால உடம்புல இருக்கிற கழிவுகளை அதை நீக்கிடுது. அப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்துகிறோம். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பொருளே ஒரு 5 பொருள் 10 பொருள் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபைபர்ஸுக்கு போனீங்கன்னா ஹேண்ட்மேட் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது, லெதர் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இலையில நம்ம வியாபாரம் பண்ணுறோம், இலையிலையும் சில பொருள்கள் எடுக்க முடியும், பயோ பிளாஸ்டிக்ஸ் பண்ண முடியும். இது எல்லா கழிவுகளும் இருந்தால் அதை ரீசைக்கிள் பண்ணி சர்க்குலர் எக்கானமியில் நீங்கள் திரும்பி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி எல்லா விதமான அமைப்புகளுமே வாழையில் இருக்குங்க. அது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமையான மெத்தடுகளும் இருக்குது. சில இண்டஸ்ட்ரியல் மெத்தடும் நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஆர்வத்தில் பண்ணிக்கலாம்.
1: அது குறிப்பாக இப்போது உணவகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காகிதத்தில் செய்தித்தாள்களில் உணவு பதார்த்தங்களை கட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு அரசு ஆணையவே
0: பண்ணிப்பாங்க.
1: அப்போ அந்த வாழை இலையை பயன்படுத்தி நிச்சயமாக அதை வந்து ஒரு சுகாதாரமாகவும் இருக்கும்,
0: கண்டிப்பாக
1: சுற்றுச்சூழலையும் நம்ம வந்து மாசுபடுத்தும்.
0: அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறதுனால தான் இலை பிரியாணினே தனியாக அதுக்கு ஒரு 10 ரூபா சார்ஜே பண்ணுறாங்க. அதை நீங்கள் வழக்கமாக அந்த காலத்தில் நம்ம பண்ணது எல்லாத்துக்குமே விஞ்ஞான ரீதியான அறிவுமுறைகள் இருக்கிறதுனால அது வெளிப்படுத்தாதனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இனிமேல் நீ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். விஞ்ஞானமும் உங்களோட துணை நிற்கும், நம்மளோட தொழில்முறையும் உங்களோட உதவி செய்யும். நம்ம ஆராய்ச்சியிலேயே நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் வழி இருக்குது. எல்லாமே நாங்கள் நிறைப்படுத்த அவங்களோடையும் சேர்ந்து மக்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்.
1: சரி, அதை குறிப்பாக அந்த வாழை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் தவிர ஒரு வீடாக ஒரு வீட்டில் இருக்கவங்க கூட வீட்டுக்கு பின்னாடி இடம் இருந்தால் ஒரு 2 வாழை மரங்களை நடலாம். வீட்டுக்கு தேவையான ஒரு வாழை பழங்களும் கிடைக்கும்.
0: ஒரு வாழை மரம் அது கண்டிப்பாக நடக்கணும்,
1: இருக்கணும்.
0: இது சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் வேறு.
1: சரி, நம்ம சாப்பிடும்போது அந்த வாழை இலையை பயன்படுத்தி சாப்பிடும் பொழுது அது ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக.
0: ஆமாம், இதில் என்னென்ன 17 விதமான ஃபோலிக் இது இருக்குது. அதில் அந்த ஆசிட்ஸில் எது நம்ம ஜீரண சக்தி உண்டு பண்ணுற ஒரு பொருள் வந்து வாழை இலையில் இருக்குது. அதனால தான் வாழை இலைக்கு இருக்கிற சிறப்பு வேறு எதுக்குமே இல்லை. அதனால் அது கண்டிப்பாக செய்யணும்.
1: சரி சரி, இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தயாரிப்பு பொருட்கள் மதிப்பு கூட்ட பொருட்களை வந்து நீங்கள் சொல்வதே எங்களுக்கு வாங்கி சாப்பிடணுமேங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு இயந்திரம், அந்த செய்வதற்கான இயந்திரம், அதுக்கான ஒரு முதலீடு, இதெல்லாம்
0: ரொம்ப சிம்பிளுங்க. நாங்கள் ஒரு விவசாயிங்க, எங்களால் பல கோடி போட முடியாது. அதனால் சூரிய சக்தியை வச்சு நாங்கள் பண்ணுற ஒரு உலர்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் கொண்டு போயிருக்கோம். அப்புறம் சாதாரண அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை எரித்து குளிர்சாதனத்தை உண்டு பண்ணி அதை மாதிரி பண்ணுறோம். வேறு இயற்கையாக என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே நம்ம இதுலேயே கொண்டு வர அளவுக்குலாம் இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. டெம்பரேச்சர்லாம்

0: பண்ணுறதுக்கெல்லாம் இயற்கை குழு சின்ன சின்ன குழுக்களாக பண்ணுறதுக்கும் டெக்னாலஜி இருக்குது, பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் லெவல் பண்ணுறதுக்கும் இதில் இருக்குது.
1: சரி,
0: அவங்களுடைய ஆர்வம் பொறுத்து தான் முக்கியம், அது வேறு எதுலேயுமே முக்கியம் இல்லைங்க.
1: இந்த இயந்திர மயமாக்கல் அதே போல் உணவு பதப்படுத்தும் தொழில் வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: என்னோட
2: பேர் கிருத்திகா, நான் சிறுகமணியிலிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வாழையில மடிப்பு கூட்டு பண்றாங்கல்ல, இதுக்கான பயிற்சியை வந்து நாங்க எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த நேரத்துக்கு வரணும், டைமிங் எதுவும் இருக்குங்களா, இதுக்கான கட்டணம் எதுவும் இருக்குங்களாங்கிறது தான்
1: கேட்கலாம். கேட்கலாம், அதாவது இந்த உணவு, இந்த குறிப்பாக வாழையில மதிப்பு கூட்டு பயிற்சி எது நீங்க நடத்துறீங்களா?
0: ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து பயிற்சின்னு கொடுக்கறது இல்லைங்க, எங்கள்கிட்ட ஆலோசனைகளுக்கு வரவங்களுக்கு செய்கிறோம். காலேஜிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம அதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறோம். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு தேசிய வாழை உற்பத்தியாளர் இதுவே இருக்குங்க, ரிசர்ச் சென்டரே இருக்குங்க. அவங்கள்ட்ட நம்மளோட பல விஞ்ஞானிகள் பல விதமான ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களே சில சர்டிஃபிகேஷன்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க செய்யக்கூடிய முன்னேற்பாடுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு சில கட்டண நிர்ணயங்கள் இருக்குது, அதுவும் மிக ரொம்ப மினிமம் அமௌண்ட்டு தான். அதனால் அவங்க ஃப்யூச்சரில் வரக்கூடிய டெக்னாலஜி அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால இங்கே திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிறதுல மிகப்பெரிய வாய்ப்பு, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் நெஃப்டம் இருக்குது, இது மாதிரி நிறைய நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் புது வெரைட்டிலாம் கண்டுபிடிச்சி செய்கிறவங்க இருக்காங்க.
1: சரி,
0: எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம்.
1: இப்போ தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நடக்கக்கூடிய பயிற்சியில் கலந்துக்கலாம். முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்
0: இருக்குது,
1: அதனால் விவசாயிகள் அல்லது தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அந்த நம்மளோட வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகி பயிற்சியில்
0: கண்டிப்பாக.
1: நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, லால்குடிலேருந்து ரமேஷ் பேசுறேன் ஐயா.
1: சொல்லுங்க.
3: இப்போ இந்த ஒரு பவுடர் சொன்னீங்க, ஜூஸ்லாம் சொன்னீங்க, இப்போ எங்களுக்கு வந்து வாழை இந்த விவசாய விஷயத்துலதான் எங்களுக்கு அதனுடைய இது தெரியாது. இதெல்லாம் நாங்கள் வீட்டில் வாங்கி உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அது எங்கே போய் வாங்கலாம், எங்கே கிடைக்கும்?
1: சரி, கேட்கலாம் கேட்கலாம். இப்போ இந்த மதிப்பு கூட்ட பொருள் பட்ட பொருட்கள் அப்படிங்கும் போது, இப்போ நீங்கள் வந்து ஒரு வாழை உற்பத்தியாளர் நிறுவனத்திலையும் ஒரு பங்கு வகிக்கிறீங்க, அதே போல் தொட்டியம் வாழை ஆர்வலர் குழுவிலையும் நீங்கள் இருக்கீங்க.
0: நல்லதுங்க.
1: அப்போ இந்த வாழை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எப்படி செய்யணுங்கிறத நேரடியாக தெரிஞ்சு கொள்வதற்கும் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்துவதற்கும் உங்களுடைய அலைபேசி என்ன?
0: ரொம்ப நன்றிங்க. 99 44 81 30 32, அப்படி இல்லைன்னா 99 94 3 0 2 8 7 7, இந்த நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம். இதில் நாங்கள் 24x7 24 மணி நேரமும் உங்களுக்கு பதில் தரோம். எங்களுடைய நேரடி விற்பனை இருக்கிறதுனால நம்ம கவுண்டரில் கொண்டு போய் கொடுக்கலைங்க. அமேசான்கிற போல் ஓஎன்டிசி, அமேசான் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்லலாம் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நாங்கள் என்ன பண்ணுறோம், சயின்டிஃபிக்காக ப்ரைஸிங் வச்சுருக்கோம். என்ன ஏழைகள் விவசாயிகளுக்கு கிடைக்குதோ அந்த ப்ரைஸில் மிக குறைஞ்ச லாபத்தில் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறதாது. அதனால் எங்களுடைய நேரடியாக அலர்மை தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு வேணுங்கிற சர்வீஸை நாங்களே பண்ணி தந்துடுறோம். இப்போ 4 இடம் கை மாறும்போது அதனுடைய விலைகள் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் எங்களோட கண்டக்டர் நாங்கள் அவசியம் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம். த்ரூ அவுட் இந்தியா பூரா அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கும்.
1: சரி, இப்போ இந்த மதிப்பு கூட்டு தொழில்நுட்பத்தில் இயந்திரங்கள் பயன்பாடு பற்றி பேசுவோம். இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து தனிப்பட்ட முறையில், இப்போ நீங்கள் ஒரு குழுவாக இணைஞ்சு செயல்படுறீங்க, வாழை உற்பத்தியாளர் நிறுவனத்திலையும் இருக்கீங்க, தனிநபராக ஒரு தொழிலாக செய்யணும், இந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு குறைந்தபட்ச முதலீடு அல்லது என்னென்ன மாதிரி இயந்திரங்கள் தேவைப்படும்?
0: கண்டிப்பாங்க. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற முதல்ல நம்ம அந்த டார்கெட்டை வச்சுக்காமல் நம்ம பண்ணினா நம்மளால் பண்ண முடியாதுங்க. அதனால் ஒரு சின்ன அளவில் நம்ம பதப்படுத்தி வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா இந்த டெம்பரேச்சருக்கான ஒரு சிஸ்டம்லாம் நம்ம பண்ணிக்கணும். வெதர் நம்ம வந்து ஃபெர்மெண்ட், இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகக்கூடிய பொருட்கள், அது மாதிரி ஏதாவது ஜூஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடி வச்சுட்டா இது எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கான முக்கியமான
1: உணவு பாதுகாப்புங்க.
0: அந்த உணவு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஹேண்டிலிங் நம்ம பண்ண முடியாது. எக்ஸஸாக இருக்கும் பட்சத்தில் தான் இது, இந்த நார்மல் ட்ரேடிங் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கும் பட்சத்தில் இவங்க அது மாதிரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஒரு கூடாரம்லாம் அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குங்க. இப்போ சூரிய வெப்பம் கூடாரம்லாம் இப்போ ரொம்ப ஈஸிங்க, முன்ன மாதிரிலாம் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு என்ன அளவில் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் ஈஸியாக கிடைக்குது. அந்த டெக்னாலஜி அந்த
1: மானியம்
0: நாங்கள் அணுகிறதுக்கு மானியமும்
1: இருக்குது,
0: அதுக்கு நாங்கள் அணுகிறதுக்கான நம்பரும் நாங்கள் சொல்கிறோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இட்ஸ் வெரி காமன்.
1: சரி, இப்போ இந்த உலர்த்துவதற்கு இந்த சூரிய கூடார வளர்த்து
0: அது ஒன்றே போதுங்க. அது போல் நிறையா நம்ம ஒன்று இப்போ கிராம கூட்ட அளவுலையோ இல்லை இண்டிபெண்ட்டாக செஞ்சுக்கிற அளவுக்கோ பழைய மெத்தட்லேயே மண்ணில் செஞ்சு கூடாரம் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கிற பழக்கம்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன அளவுக்கு வச்சுக்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி வளர்ந்து வந்துருச்சு. விஞ்ஞானத்தில் நான் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு பிளண்ட்டியாக கிடைக்கும்.

0: கிடைக்குதுங்க. எங்கே அணுகினாலுமே அதை அப்ரோச் பண்ணி சொல்லிவிடுவாங்க.
1: சரி, இப்போ இந்த வாழையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கான சந்தை வாய்ப்புகள் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் விற்பனை செய்ய முடியும்?
0: அருமையான கேள்விங்க. இன்னும் மக்களுக்கு உணவு பழக்கங்கள் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஃபாஸ்ட்டான உணவும் அதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவும் தேவை. நம்ம ஆரோக்கியத்தை மட்டுமே முக்கியமாக கையில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இது எங்கே வேணாலும் கிடைக்கும். அமேசானில் நீங்கள் தேடினாலும் கிடைக்கும், டைரெக்டாக எங்களோட காண்டாக்ட் பண்ணாலும் கிடைக்கும். இல்லை சில ஒரு சில ஏதாவது வழிமுறைகள் வேணும்னா அதுவும் நம்ம ஏற்பாடு பண்ணி தரத்துக்கும் ரெடியாக இருக்கும். ஏன்னா எங்களோட என்னென்ன கூட்டு முயற்சினால எல்லாருமே வரணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா டைரெக்டாக நம்ம மட்டும் வேணும்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணி அதுக்காக தான் இந்த பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லலாம் பார்க்குறோம். ONDCலலாம் நம்ம பண்ணுறோம். மக்களுக்கு எங்கே ஆர்வம் இருக்கோ அங்கே நிச்சயம் முன்னேற்றம் வரும். எதையும் தேடல் இருந்தால் உங்களுக்கு வழியும் கிடைக்கும். இது ரெண்டும் ரொம்ப பிலாசபி. அது சிறுசோ பெருசோ உங்களை மதிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கேன். எங்களை நீங்கள் ஆரோக்கிக்கும் போது நான் அதுக்கான வழிபாடுகளை நாங்கள் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கும். இது ரெண்டுமே நடக்கக்கூடியது
1: நிச்சயமாக. அதே போல் இப்போ நம்முடைய மாநிலம் தவிர்த்து தேசிய அளவில் எந்த மாதிரியான மாநிலங்களில் இந்த பொருட்களுக்கான ஒரு விற்பனை வாய்ப்பு, ஒரு சந்தை வாய்ப்புலாம் அதிகம்?
0: அருமையான கேள்விங்க. இது ராஜஸ்தான், குஜராத், டெல்லி, எங்கே பார்த்தாலுமே வாழை மதிப்பு கூட்டலுக்கு எங்களுக்குன்னு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குங்க. அதுவும் நார்த்துலெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த நேந்திரன் பழத்தை விரும்பி த்ரூ அவுட் எங்களுக்கு டெய்லியே இது இருக்குது. ஒன்ஸ் ஒருத்தர் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அப்புறம் விடுறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டட் சேல்ஸும் இருக்குது. இதுக்கு மக்கள் பூரா நல்ல பழக்க ஒரு தடவை பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கும் போக மாட்டாங்க. இதில் என்ன ஆரோக்கியத்துக்கு உண்டானதும் நேர்மையாக கெமிக்கல் இல்லாததும் ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கோட நீட்டாக அவங்களுக்கு கேட்குற டயத்துக்கு கேட்குற இடத்துல போகிறதுனால ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு என்றைக்கு வேணாலும் கிடைக்கும். எந்த தொழிலையுமே நேர்மையும் ஒரு நிர்வாகமும் நல்லா இருந்தால் கண்டிப்பான பலன் கிடைக்காம போகவே போகாது. அது எந்த தொழிலுக்குமே உள்ளது, இந்த தொழிலுக்கும் அதுதான் நடக்குது.
1: நிச்சயமாக. இப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு வாழை சாகுபடி,
0: 1.5 லட்சமே நடக்குது ஆவரேஜ்.
1: திருச்சி மாவட்டத்தில் ஒரு சராசரியாக ஒரு 10,000 ஹெக்டேர் நமக்கு வந்து வாழை சாகுபடி நடந்துட்டு. அதனால் வாழை வைக்கும் வாழை அப்படிங்கிறதுக்கான ஒரு திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் வாழை சாகுபடியில் கவனத்தோடு செயல்பட்டோம்னா நமக்கு வந்து வெறும் உற்பத்தி மட்டும் இல்லாமல் மதிப்பு கூட்ட தொழிலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது.
0: ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க, இன்றைக்கி பழைய இதை நினச்சிக்கிட்டே நம்ம இருக்க வேண்டாம். நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ இன்னும் நம்ம மேலே ஆகாயத்துலேருந்தெல்லாம் பார்க்குற அளவுக்கு நமக்கு சிஸ்டம்லாம் டெவலப் ஆகிடுச்சு. கீழேந்து தேண்டி பார்க்குற அளவுக்கு ஏஐ வந்துருச்சு. நீங்கள் பாசுகிற தண்ணியிலேயே நீங்கள் வந்து மருந்தெல்லாம் செலுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் டெக்னாலஜி நீங்கள் அதிகப்படுத்தப்படுத்த அதோட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மண்ணை மட்டுமே நம்பி ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லாமல் பாசிட்டிவாக வாங்க, உங்களுடைய தலைமுறையும் அதில் சேர்ந்து நிற்கிறதுக்கான உதவிகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த முயற்சியை எல்லா விவசாயிகள்ட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
1: நிச்சயமாக. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பங்களை
0: ரொம்ப முக்கியம்
1: நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய.
0: சிறு அளவாக நம்ம மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது மாற்றங்கள் நிச்சயங்க, அதில் எந்த மாற்றமுமே கிடையாது.
1: சரி,
0: மாற்றங்கள் மாறாததாக இருக்கலாம், மாற்றங்கள் நல்லதாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்,
1: சொல்லுங்க.
2: எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார். என் பேர் சங்கரே, திருப்பராய் துறைங்க சார்.
1: சொல்லுங்க.
2: வலுத்தவன் வாழை போடணும், இணைத்தவன் எள்ளு போடணும்னு ஒரு பழமொழி இருக்கு சார்.
1: சரி,
2: அதுக்கான விளக்கமும் இந்த நடைமுறைக்கு சாத்தியம் வாங்கிறத மட்டும் கொடுங்க சார். ரொம்ப நன்றி, நேரம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.
0: வெரி குட், நல்ல கேள்விங்க. ஆக்சுவலா வலுத்தவன் வாழை போடலாம்னு அவனால மேனேஜ் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இப்ப அப்படி இல்லைங்க, எல்லாருமே வலுத்தவங்க தான். இப்போ எழுத்தவனை எள்ளு போடணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாருமே எல்லாம் செய்யலாம். ரெண்டையும் ஊடு பயிராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் அதுலேயும் போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான் இருக்குது. பழைய பாலிசியில் ஒரு காரண காரியங்களோட சொன்னது, இனிமேல் காரணத்தையும் காரியத்தையும் நீங்கள் தான் மாற்றணும் செயல்முறையில்.
1: நிச்சயமாக. அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்து உற்பத்தி வந்து அதிகமாக ஒரு பயன்பாடு இருக்குது, நமக்கு தேவை இருக்குது. இன்றைக்கி எள்ளு போட்டவங்களாம் முறையாக
0: சம்பாதிக்கிற
1: நல்ல அருமையான சந்தை வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
0: எல்லா பொருளுமே இருக்குங்க, ஈவன் காடு வளர்ப்பு கூட இன்றைக்கி நன்மை கொடுக்கக்கூடியது.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பொதுவாக அந்த வாழை அறுவடை முடிந்த பின்பு அந்த கழிவுகளை எல்லாம் எரிக்கிறாங்க. இப்போ அதற்கான மாற்று
0: இது தவறுங்க. ஏன்னா வாழையில் இருக்கக்கூடியது வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், சல்ஃபர், அயனு, ஜிங்க்கு, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது. அது எல்லாமே திருப்பி ரீசைக்கிளில் கொடுக்கக்கூடியது. அப்போ அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. மல்ச் மாதிரி போட்டு திருப்பி அதை மண்ணுக்குள்ளேயே பழப்புறது இருந்தது, அப்படி இல்லைனா கூட எரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த வாழை கழிவுகளை பூரா நீங்கள் மண்ணில் போட்டு ஒரு பெரட்டிட்டாலே போதும், அத்தனையும் உங்களுக்கு பொட்டாசியமாக உங்களுக்கு தான் பலன் கொடுக்க போகுது. மேற்கொண்டு வெளியில் எடுத்து நம்ம கெமிக்கல் செலவு பண்ணி எடுக்கக்கூடிய பொருளோட திருப்பி அதை மண்ணுக்குள்ளேயே போடும் பொழுது உங்களுடைய அத்தனையும் உங்களுக்கு பலனா தரப்போகுது.
1: சரி, ஒரு நேயர் மணிகிறார். வணக்கம்.

0: கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, இவ்வளவு நேரம் நமக்கு இந்த வாழை வாழ வைக்கும் வாழைங்கிற தலைப்பில் வாழை சாகுபடி குறித்தும் குறிப்பாக வாழையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை குறித்தும் ஏராளமான பயனுள்ள தகவலை சொன்னீங்க. வாழை சாகுபடி மட்டுமல்ல, அறுவடைக்கு பின்பு ஒரு விவசாயி ஒரு உற்பத்தியாளராக மாறினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார நன்மைகளை பற்றியும் சொன்னீங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்ம நேயர்களுக்கு ஒரு உபயோகமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். மனமார்ந்த நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்க ஐயா. நானும் ஒரு வேண்டுகோள் எல்லார்ட்டையும் வைக்கிறோம், பல பல அனுபவங்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லத்தான் சொல்லுவாங்க. உங்களுடைய முயற்சி தனிப்பட்ட ஆர்வத்தோடு சேர்ந்ததாக இருந்தால் வெற்றி நிச்சயம், உங்களாலேயும் வர முடியும், உங்களாலேயும் நடக்கும். நீங்கள் தான் நாளை இந்தியாவை மாற்ற போகிறீங்க. இளைஞர்களுக்கும் வழிகாட்டுங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க. நன்றி.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை வாழ வைக்கும் வாழை குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்த தொட்டியம் வாழை மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பாளர் ஏ கல்யாணசுந்தரம் அவர்கள் உடன் உரையாடினார் மித்ரா அவர்கள்.
3: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி.
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டின் நிலம், அடையாளம், கண்ணியம் ஆகியவற்றின் மீது விழும் எந்தவொரு விரோத பார்வைக்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான உறுதியை கார்கில் போர் வெற்றி பிரதிபலிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவிடத்தில் 13 நாட்கள் நடைபெறும் இருசக்கர வாகன பயணத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், இப்பயணத்தின்போது சந்தி மந்திர், லே உள்ளிட்ட போர் நினைவிடங்களில் வாகன ஓட்டிகள் அஞ்சலி செலுத்த உள்ளதாக கூறினார். நாட்டின் எதிர்காலத்திற்கு தேவையான அறிவியல் பூர்வமான உணவு தானிய சேமிப்பு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சேமிப்பு கொள்கை, தனியார் தொழில் முனைவோர் உத்தரவாத திட்டம், உபரி இருப்பு மேலாண்மை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், இது சர்வதேச நிகழ்வாக உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நாடு முழுவதும் செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற பிரிக்ஸ் தொழிற்சங்க உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், அரசின் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை எடுத்துரைத்ததோடு ஸ்கில் இந்தியா மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் முன்முயற்சிகள் குறித்தும் விவாதித்தார். இளைஞர்கள் பொறுப்புடன் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். வருமான வரித்துறையில் நடப்பு நிதியாண்டில் நேரடி வரி இதுவரை 7,73,000 கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இது 16.11% அதிகமாகும். 4,11,000 கோடி ரூபாய் நிறுவனங்கள் சாராத வரியும், 3,35,000 கோடி ரூபாய் நிறுவனம் சார்ந்த வரியும் இதில் அடங்கும். இதுவரை 1,22,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வரித்தொகையை மத்திய அரசு திருப்பி அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1,393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். தமிழகத்தில் கால்நடை மற்றும் பால்வளத்துறையினருடன் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் ஆலோசனைகள் இடம்பெற்றன. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகள் கல்வி இயக்கம் அனைத்து மண்டல இணை கல்வி இயக்கங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நடப்பாண்டு பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதன்படி டி பிரிவு பணியாளர்கள் தவிர்த்து ஏனையோர் nonteaching.dcetransfer.in என்ற இணையதளத்தில் நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றார். தமிழக அரசால் வழங்கக்கூடிய வேலைவாய்ப்புகளில் சட்ட ரீதியாக அனைவருக்கும்

சமநீதியுடன் நிரந்தர நடைமுறை விரைவில் கொண்டுவர உள்ளதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் நெட்டுக்குப்பம், தாழங்குப்பம் உள்ளிட்ட 8 கிராம மீனவர்களின் கோரிக்கைகள் குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், வளர்ச்சி திட்டங்களையும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமநிலையுடன் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கொள்கையோடு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். அமராவதி அணையிலிருந்து திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக நாளை முதல் 6 நாட்களுக்கு 414.72 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அடுத்த மாதம் 3 தேதி நடைபெறவுள்ள வல்வில் ஊரி விழாவை முன்னிட்டு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பதிலாக அடுத்த மாதம் 8 தேதி பணிநாளாகும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலை உறுதியளிப்பு

0: தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வளர்ச்சியடைந்த பாரதம் வேலை உறுதியளிப்பு திட்டம், மத்திய அரசின் சுகாதார காப்பீடு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த 3 நாள் கண்காட்சி நாளை தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உறையூர் அருள்மிகு ஸ்ரீ கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் வரும் வெள்ளிக்கிழமை சேஷ்டாபிஷேகமும் சனிக்கிழமை திருப்பாவாடை நிகழ்ச்சியும் நடைபெறும். பர்மிங்ஹாமில் நடைபெறும் முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்திற்கு எதிராக 259 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கி
1: 8:15. ஆகாஷ்வாணி
2: நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
3: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தான் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
4: கரிசல் கதை சொல்லிகளையே ரொம்ப வித்தியாசமான

0: பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைச்சாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலூத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 வயது பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்டிருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர் அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க, வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்கலை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8 அறையும் மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10 அறையும் மாளிகளும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தால மைந்தன் இல்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கோம் சொன்னவரே எங்கு சென்றீர், சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை, 6 புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், 6 தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை, அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ, காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
1: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல, வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
3: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலையின் சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினைய எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்த பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 டிசம்பர் 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி

0: ஏயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. நண்பர்கள் பதிப்பகத்திலிருந்து எல்லா பேருமே நாங்கள் போய் ஒரு 10 லிருந்து 15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறையில் சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி, கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு என்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, என்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன். நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
2: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

இந்த நேரலையில் தொட்டு வர வேண்டிய எண்கள் 4431 இந்த முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1. நீங்க முதன்முறையா எங்க நிகழ்ச்சியில கலந்து கொள்பவர் என்றால் இந்த எண்களை தொட்டு வாருங்கள். நம்மோடு எப்போதும் பயணிக்கின்ற அன்பு நேயர்களுக்கான வழக்கமான உங்கள் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 4431-246-102-1.

0: நேரம் 8:25 நிமிடம். நேயர்கள் கேட்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர், வருக, வணக்கம்.
1: இருவருக்கும் மற்றும் மலைக்கோட்டை வானொலிக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும், எந்த படத்துல இருந்து?
1: நான் வந்து அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS கொளஞ்சிநாதன்.
2: கொளஞ்சிநாதன் ஐயா, சொல்லுங்க.
1: புரட்சி கலைஞர் விஜயகாந்தன் நடித்த படம் வைதேக காத்திருந்தால இருந்து.
2: சரிங்க ஐயா.
1: மேகம் கருக்கையில, ஏன்னா மழை பெய்யல, எப்படியாவது மேகம் கருத்து மழை வரணும், அதுக்காக இந்த பாட்டு அனைத்து நேர்களுக்காக கொடுத்துருங்க. வாய்ப்பு, நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்து கேட்கலாம்.

0: நேரம் 8:30. நேயர்கள் கேட்டு நினைப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு
1: இரவு
0: இசை
1: இசை
0: இனிமையோடு.
1: இனிமை. அடுத்ததா இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
2: குழலோடும் யாழோடும், குழலோடும் யாழோடும் நேயர்களின் செவிகளில் இசையை பொழிந்து கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பு சகோதரிக்கும் அன்பு சகோதரருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்வது
2: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் ஆண்டனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். நன்றிங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பா திருச்சிராப்பள்ளியோடு வானொலியோடு இணைந்து இசையை கேட்டுக்கொண்டு மகிழ்ச்சியா இருக்கும். அதற்காக நன்றி சார்.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாடல் வேணும்?
2: எனக்காக காத்திரி திரைப்பட சோதரி, அதுல தீபன் சக்கரவர்த்தி ஐயாவும் அண்டு ஜானகி அம்மா பாடிய அந்த ஓ நெஞ்சம் என்ற பாடல் சோதரி. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ.
1: வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. உங்களுக்கான பாடல் இதோ.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. 80 மற்றும் 90களில் அந்த பொற்கால ராகங்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை தெரிவிக்கவும் எங்களோடு உரையாடவும் நமது தொலைபேசி எண்கள் 0431-240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 ஆகிய எண்களை தொடர்ந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. உடனே அலையுங்கள், இசையோடு இணைந்திருங்கள்.
1: இப்போ இந்த எண்களை தொட்டு இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, இனிப்பில் இருக்கீங்க. வணக்கம் ஐயா.
1: இணைப்பில் இருந்தாங்க என்ன அப்படிங்கிறது
0: தெரியல.
1: அதாவது இரவு இசை இனிமை அப்படின்னாவே 80-90 காலகட்டம், இந்த காலகட்டத்தில் வந்த நீங்க சொன்ன மாதிரி பொற்கால திரை இசை பாடல்களை நேயர்கள் போட்டி போட்டு விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலை நேயர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இனிமையான பாடலை கொடுத்துடலாம். நேர்களே தொடர்ந்து இணைஞ்சிருக்காது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையிலுமே கேட்டு நினைஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:42.
1: இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
2: தஞ்சாவூர் மகனாமுத்தாவில இருந்து குருமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: குருமூர்த்தி ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
2: எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் இந்த அன்புக்கு நான் அடிமை, இந்த இரவு நேரத்துல இனிமையாக கேட்கறேங்க. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு.
0: ஐயா குருமூர்த்தி ஐயா,
2: சொல்லுங்க சார்.
0: அதாவது நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு வந்து பாட்டு சரிதான் நீங்க கேட்டது. படம் வந்து தாய் மீது சத்தியம். சரிங்க சரிங்க, நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல அந்த அருமையான பாடல் வருது, கேட்டலாம்யா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் இப்போ இணைப்புல இருக்கிற நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்கம்மா?
1: உங்க தொடர்புல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வந்து பேச முடியுமா? இப்ப கேக்குதுமா? சொல்லுங்கம்மா, யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க? கலைச்செல்வி அம்மா. உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: கரடம் படத்துல இருந்து ஊர் விட்டு ஊர் வந்து போறது.
1: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க போகுதுமா.

சொல்ல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்காக காலத்தின் சுவடுகளில் பதிந்த கவிதைகள், மனதின் ஆழத்தில் உறங்கும் இனிய நினைவுகள், 60 மற்றும் 70களில் அந்த பொற்கால ராகங்களை மீண்டும் ஒருமுறை ரசிக்க தயாரா? இன்று இரவு சரியாக 10 மணிக்கு உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒலிக்கவிருக்கிறது ஞாபகம் வருதே. அந்த காலத்தின் இனிமையான பாடல்களை உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணான 9364548102. மீண்டும் ஒருமுறை 9364548102 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை உங்கள் குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்ப பாடல்கள் உங்களுக்காகவே ஒலிக்க காத்திருக்கிற மறக்காதீங்க. இன்னைக்கு இரவு 10 மணிக்கு உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே.
1: நேரம் 8:53. நேர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமையில் நிறைவாக வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் திருச்சி செல்வன் நகர்ல இருந்து விமலா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: மாநகர காவல்ல இருந்து தோடி ராகம் பாடவா சார்.
1: நன்றிம்மா இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்கம்மா.

இன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. 80 மற்றும் 90களின் பாடல்கள் வழியாக உங்களோடு உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் விருப்பங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த இசையோடு உங்கள் இரவு பொழுது இனிமையாக அமையட்டும். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை கேட்கலாம்.

நேரம் 9:15. இது உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அமைதியான இந்த இரவு நேரத்தில் மனதிற்கு இதமான பாடல்களோடு உங்களோடு இணைகிறது இனிய ராகம். நாள் முழுவதும் ஓடியாடி களைத்திருப்பீர்கள். இப்போது அந்த அலைச்சல்களை எல்லாம் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு இசையோடு உங்களை நீங்களே மீட்டெடுக்க வேண்டிய நேரம். நான் உங்கள் அன்பு தோழி அனீஷா உங்களோடு பயணிக்கிறேன்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனிய ராகம் நிகழ்ச்சியோடு. இசை என்பது காற்றின் மொழி, சொற்கள் இல்லாத இடத்திலெல்லாம் ராகங்கள் பேசத் தொடங்குகின்றன.

இதயத்தின் துடிப்பும் இசையின் தாளமும் ஒன்றாய் இணையும் போதுதான் வாழ்வு இனிக்க துவங்குகிறது. இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் 1 ஏக்கரில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை நாசி ராதாரவி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம் இனிய ராகத்தோடு. நேரம் 9:34 கடந்து பாடல் என்பது வெறும் வரிகள் அல்ல, நாம் தொலைத்த நினைவுகளை மீண்டும் தேடித்தரும் ஒரு பயணம்.

நேரம் 9:37 30 நொடிகளை கடந்து இரவு இனியராகம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மௌனத்தின் மடியில் பிறக்கும் மெல்லிசை நம் மனதின் பாரத்தை மறக்கச் செய்யும்.

நேயர்களே, உங்களின் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒலிக்கவிருக்கிறது ஞாபகம் வருதே. அந்த காலத்தின் இனிமையான பாடல்களை உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 936-548-102.1 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை உங்கள் குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒவ்வொரு ராகத்திற்கும் நிறம் உண்டு. கவலைகளை நீக்கி கனவுகளை தீட்டும் வர்ணங்கள் அவை. பாட்டுக்கு மொழி தேவையில்லை, அன்பும் இசையும் தெரிந்த இதயம் இருந்தால் போதும். அது எல்லா இடத்திலையும் கசியும்.

இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 9:55 கடந்து நேர்களே, உங்களின் நினைவிற்காக அடுத்ததாக ஞாபகம் வருதே நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களான 60 மற்றும் 70 காலங்களை சார்ந்த பொற்கால ராகங்களை கேட்க விரும்பினீர்கள் என்றால் உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு ரசிக்க நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப் எண்ணான 936548121 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை உங்கள் குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விருப்ப பாடல்கள் உங்களுக்காகவே ஒலிக்க காத்திருக்கின்றனர். மறக்காதீங்க, இன்னைக்கு 10 மணிக்கு. காலம் மாறினாலும் கலை மாறாது, ராகங்கள் என்றும் நம் இதயத்தின் இனிய நண்பர்களாக தொடரும். இசையின் வழியே நாம் பயணிக்கும் போது உலகம் அழகாக தெரிகிறது, துயரங்கள் தூசியாக மறைகின்றன. உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிரும் ராகம் எண்ணற்ற நினைவுகளை தாளாட்டும். இன்று அந்த இனிமையான தருணம் உங்களுக்காக.

நேரம் 10:01 கடந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு பயணிக்க தயாராக உள்ளது. 60 மற்றும் 70களின் இனிமையான பாடல்களை தேடி பழைய நினைவுகளின் பயணத்தை ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் மூலம் தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில்

0: உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்களே தேர்வு செய்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எங்கள் கட்சவி எண்ணான 936548102 என்ற எண்ணிற்கு உங்கள் விருப்ப பாடல்களை குரல் பதிவாகவோ அல்லது தட்டச்சு செய்தோ அனுப்பி வையுங்கள். உங்கள் ரசனைக்கேற்ப பாடல்களை ஒலிக்க செய்ய காத்திருக்கிறேன். வாருங்கள், நினைவுகளுக்குள் நுழையலாம்.
1: இனிய இரவு வணக்கம். திருச்சி முதலியார் சத்திரம் ரஹமத்துல்லா. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல், காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் தெரியுதுப்பா. இந்த இனிமையான பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

இருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:05.

நேரம் 10:09 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்காக. அடுத்த பாடல் நாணல் திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் கீழ வாளடி இளஞ்சேத் சென்னி, ஜோசப், சிவா இவர்களின் விருப்ப பாடல்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கால இயந்திரத்தில் ஏறி 60களில் அந்த இனிய இசை பிரபஞ்சத்திற்குள் நாம் இப்போது நுழையலாம். அடுத்த பாடல் கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் வீரமணி, காமராஜ் நகர் மணப்பாறையிலிருந்து.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்கார வேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: மகிழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். இது ஞாபகம் வருது. நேரம் 10:20 கடந்து அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்
1: லால்குடியிலிருந்து கொத்தனார் சுந்தர பேசுறேன். படம் வந்து வேட்டைக்காரன், பாட்டு வந்து ஒன்னே அறிந்தால் ஒன்னே இருந்தால் உலகத்தில் போராடலாம்.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:24 கடந்து இது ஞாபகம் வருதே. மனதின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் அழகான நினைவுகளை சீண்டி பார்க்கும் ஒரு பாடல் இதோ உங்கள் ரசனைக்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: வணக்கம். கல்லுகுழியிலிருந்து முருகேசன். அனைத்து நேயர்களுக்காகவும் நல்ல நேரம் என்ற படத்தில் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் உழவன் என்ற பாடலை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
2: 2, 3, 4.

தம்பி, நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு. நேரம் 10:28 கடந்து 60 மற்றும் 70களின் மேதைகள் படைத்த அந்த அற்புத ராகங்களை ரசிக்க தயாரா? இதோ அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: வீர திருமகள் படத்தில் ரோஜா மலரை ராஜகுமார் என்ற பாட்டு ஒளிப்பவளை கேட்டுக்கொள்கிறேன். கீரனூர் செல்வகுமார், நன்றி, வணக்கம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆசைமுகம் திரைப்படத்திற்காக திருச்சி துறையூர் ரமேஷ் இவர்களின் விருப்பத்திற்காக TM சவுந்தரராஜன் குரலில்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை அன்று பாடியவர்கள் ராகங்களால் சொல்லி சென்றார்கள். இந்த ராகம் விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் அந்தோனிராஜ், சென்னையிலிருந்து. பாலும் பழமும் திரைப்படத்திற்காக.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் 10:40:36 கடந்து அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி பண்பலை 102.1 வணக்கம். நான் ஐயப்பராஜ், தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து நேத்து பூத்தாலே ரோஜா மோட்டு என்ற திரையிலிருந்து ஒளிபரப்பு செய்யுங்கள். நன்றியம்மா, வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:44 கடந்து ஞாபகம் வருதே நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்
1: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை தாலுக்கா புதுநூர் கிராமத்திலிருந்து சதீஷ் செட்டியார் பேசுகிறேன். எனக்கு ஜானகி நினைவாக ஒரு பாடல் போடுங்க, அவங்க பாட்டிலேருந்து.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:50 கடந்து அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்.
1: வணக்கம் ஐயா. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வீரப்பூர் பூசாரிப்பட்டியிலிருந்து பெயிண்டர் சின்னத்தரங்கய்யா. எம்ஜிஆர் நடத்திய படத்தில் பலிபாபாவும் 40 திருடர் படத்தில் சின்னஞ்சிறு சிட்டே போல சீனா கல்கண்டையன் பாடலை போடும்படி கேட்டுக் கொடுக்க முடியா. நன்றி ஐயா.

0: நீ கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, செய்யாதே தாஜா.
1: நஞ்சி ரோட்டி செய்யந்தன் பீனாக்கர் கண்டே, என் பீனாக்கர் கண்டே, ஜில்ஜில் என்று ஆடிக்கொண்டு

0: தட்டாதேயின் சொல்லை தௌலத்துன்னை ஏக்க பார்க்கலே, ஹா உன்னை ஏக்க பார்க்கலே.
1: கட்டிக்கொள்ளும் உன்னை நம்ப மாட்டா புல்புல்லே, நம்ப மாட்டா புல்புல்லே.

குஞ்சி குஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கேட்க வந்து செய்யாதே காஜா, செய்யாதே காஜா.

0: நீங்கா செய்வர்
1: கொஞ்சி கொஞ்சி சேத்த வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா செஞ்சி செஞ்சி சித்தே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா.

காலங்கள் மாறினாலும் மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் என்றும் மாறப்போவதில்லை. அந்த வகையில் 60 மற்றும் 70களின் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிறைவு பாடலாக ஒலிக்கவிருக்கின்றது மன்னார்புரம் மீனாட்சி இவர்களின் விருப்பத்திற்கான பாடல்.

காலங்கள் மாறினாலும் மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் என்றும் மாறப்போவதில்லை. அந்த வகையில் 60 மற்றும் 70களின் அற்புதமான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நாளை இரவு மீண்டும் 10 மணிக்கு ஞாபகம் வருதே. திருச்சி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடரும். நேயர்கள் ரெயின்போ பண்பலை 102.1 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம் சென்னை அஞ்சல் வாயிலாக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களுடன் ஆர் ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்திற்குனே இந்த பாடல் இசையமைத்ததா, இந்த பாடல் பாடப்பட்டதா, இல்ல மெட்டுக்கு எழுதப்பட்டதா என்னும் பல கேள்விகள் மனசுக்குள்ள இருந்தாலும், இரவு நேரத்துல இந்த பாடலை மனசுக்குள்ள பாடி பார்ப்பதும் கேட்டு பார்ப்பதும் ஒரு சந்தோஷமான ஒரு நினைவுதான். பாடலுடைய இசை மெல்லிய ஒரு இசை, இரவு நேரத்திற்கான இசை. அந்த பாடும் எஸ் ஜானகி அவங்களோட பாடல் பாடின விதம் கேட்கும் போதும் நல்லா இருக்கும். அந்த முதல் இலை குயிலு கருங்குயிலு மாமன் மனக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே மயிலு இளமயிலு மாமன் கவிக்குயிலு ராகம் பாடும் கேட்டாலே அப்படின்னு சொல்லி, ஒன்ன எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன் கண்ணி பொண்ணுதானே ஏன் மாமனை அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த டியூன்ல ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர் வரும். அது ஒத்தையில அத்தமாக ஒன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டு மூடலையே கால நேரம் கூடலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த தவிப்பு வெளிப்படுத்தும் விதமா இருக்கும். அதற்கு இரண்டாவது இட இசையும் அந்த ஃப்ளூட்டினுடைய ஒரு மெல்லிய இசையும் அந்த பாடல இன்னும் நமக்கு மிருதுவா இருக்கும். நிலாக்காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் ஒன்னு எண்ணி பொட்டு வச்சேன் ஓலப்பாய போட்டு வச்சேன் இஷ்டப்பட்ட ஆசை வச்சேன் என்ன ஏனோ ஏங்க வச்சேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. பாடல் வரிகளை அந்த மெட்டுக்கேத்தம் அழகா கங்கை அம்மன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. இளையராஜா எம் எஸ் விஸ்வநாதன் இரண்டு பேரும் இணைந்து இசையமைச்ச படம் தான் அந்த தகவல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா அரண்மனை கிளி படத்திற்காக ஒலித்த குரலை மீண்டும்

மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என்னெஞ்சம். ஏன் காதலன் வாசல் வர வேண்டும், அதற்கு வான்மதியை தூதுவிட்ட மாதிரி அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதி இளையராஜாவினுடைய இசை தெரிஞ்சிருக்கும். அந்த பாடல்ல எல்லா வரியுமே ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மெட்டுக்கு ரொம்ப மென்மையான ஒரு மெலடி தான் இரவு நேரத்தில் கேட்பதற்கான மெலடி. அந்த பாடல் வரிகள்ல வைகை வந்து கையணைக்க வெள்ளி அலை மெய்யணைக்க வாடி நின்ற தென்மதுரை நான் தானோ, தென்றலுக்கு ஆசை இல்லை தேம்பிடுதே வாசம் இல்லை அம்மம்மா அன்பு தொல்லை ஏன் தானோ, வண்ணப்பூவும் என்னை கண்டு வாயுதலை மூடிக்கொண்டு புன்னகைக்க மாட்டேன் என்று போராடுது, அந்தி மாலை வரும் நோய் கண்டு தன்னத்தனின் ஆள் என்று பாவை நிதம் வாடும் விதம் பாறை. அந்த ராகம் அந்த டியூன் அப்படி மெல்ல ஏறி இறங்கும் வழியில் அழகான ஒரு பாடல் வரிகை வச்சிருப்பாங்க. அந்த பாடலுடைய இசை இனிமையா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த இரவு நேரத்தில். இந்த பாடல் முடிஞ்சு போச்சு கேட்ட நேரத்தில் இன்னும் கூட ஒரு முறை கேட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பாடல் தான் கேட்டு ரசிச்சோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்ததா மாப்பிள்ளை படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல்.

வேலை 1000 இருந்தாலும் உனக்கு வேறு வேலை இல்லை, என்னை காதலிப்பதை தவிர அப்படின்னு அந்த தலைவி சொல்லக்கூடியதும், அதற்கு அவங்களுக்குடைய நடக்கூடிய ஒரு சம்பாஷணைகள் உரையாடல்கள் மாதிரியான அந்த வார்த்தைகளை இணைச்சு கவிதையா பாடல் வரிகளா தந்தவர் பிரைசூடன். இளையராஜாவினுடைய இசைதான் பாடல் வரிகள் கேட்டு ரசிச்சோம். அந்த பாடல் வரியில கடைசி அவர்களை ஏகாந்தனே இனி என் காந்தனே, அந்த மின்காந்தம் என்னோடு ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன துள்ளல் மெட்டுக்கில் அழகான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் ரசிக்கும் விதமா இருந்தது பாடலை கேட்டோம். நேரம் 11:20 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் எந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தெற்கத்தி கள்ளன் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மின்னும் வண்ண கண்ணன் தோளிலே மாலையாக கூடிடும் வேலையாக ராதா அழைக்கிறாள் அப்படின்னு அந்த பாடலுடைய பாட்டு சத்தம் கேட்டு அந்த முதல் இசை கேட்கும்போது அந்த பாடல் நமக்கு எந்த பாடல் தான் கண்டுபிடிச்சிருவோம். இளையராஜனுடைய இசை தான் கங்கை அமரன் பாடல் வரிகள் தான். கேட்ட உடனே பாடல் அப்படி தொடங்கினதுலேருந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு வரிகளை நினைச்சு பார்த்து அந்த இசையில நம்ம மனசை இணைச்சு பார்க்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். ஊடல் என்னும் நாடகம் ஏன் தேவையாவா, கட்டிக்கொள்ள நீ தொட்டுக்கொள்ள, ஊடல் என்னும் நாடகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்ல எழுதியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. மொட்டு வீட்ட பூவை கட்டிக்கொள்ளவாவா, மெட்டி சத்தம் கேட்டு மெட்டு கட்டு தேவா, நீயும் நானும் பாலோடும் தேனாய் சேர அப்படின்னு அந்த டியூன் வந்து எப்படி அதுல முடியுதோ அதுக்கு அந்த பாடல் வரிகளும் இணைந்து இருக்கிற மாதிரி பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அந்த பாடலை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியில் இனி என் ஜீவன் பாடுது படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் பாடல்.

வானம் பூமி ஆகலாம் மனதுதானே காரணம். இந்த பாடல வரிகள் வந்து பஞ்சு அருணாசலம் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. பாடல் வரிகளை கேட்கும்போது அதில் ஒரு சோகம், ஒரு தத்துவம், ஒரு தனிமையினுடைய காரணம் இருக்கும். தென்றல் வந்து தென்றலை சேர்ந்த பின்பும் தென்றலை, கண்கள் ரெண்டும் காணும் காட்சி ஒன்றுதான், ஆத்மராகும் பாடுவோம் அளவில்லாத ஆனந்தம் மனதிலே அப்படின்னு சொல்லி அந்த பாடல்கள் எழுதியிருக்கும். அதற்கு பிறகு என் கோவில் மணிகள் உன்னை அழைக்கும், நெஞ்சோடு என் கண்ணோடு நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல எழுதியிருப்பாங்க அந்த ஒரு வரி. அது அவங்க பாடின விதம் ரொம்ப கேட்கதற்கு ரொம்ப ஆனந்தம். தெய்வம் என்றும் தெய்வம் கோயில் மாறலாம், தீபம் என்றும் தீபம் இடங்கள் மாறலாம், கீதம் போகும் பாதையில் தடைகள் ஏதும் இல்லையே, உருவம் இல்லை என்றால் ஒரு உண்மை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல் இந்த இரவு நேரத்தில் கேட்கும்போது நம்ம மனசுலையும் சொன்ன ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நினைவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கும். அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:31. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
1: ஆடி வைக்கும் பாடலுக்கும் ஜே, பாட வைக்கும் காதலுக்கு ஜே,
0: வாரிபத்தின் பாடலுக்கும் ஜே.
2: துள்ளிசையில் ஒரு மெல்லிசை பாடலை கேட்டோம். அந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய இளையராஜாவினுடைய இசை. கேட்டு

வேலை செஞ்சோம். கோடை காலம் முடிந்தாலும் வெயிலின் தாக்கம் குறையவே இல்லை. அந்த நேரத்துக்கு ஒரு சின்ன மழைகள் பெய்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சி நடத்த கேட்க போறோம். நினைக்க தெரிந்த மரமே படத்துக்காக சின்ன சின்ன முத்து நீரிலி என்ற பாடல் தான் கேட்க போறோம். கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, குரல்கள்.

மழைத்துளி பூமியை நினைத்தாலும் மனதை நினைத்தாலும் மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு சந்தோஷம் தான். நீரில் ஆடும்போது இன்பம், நீரில் காணும்போது இன்பம் அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. என்னைத்தோடும் உன்னைத்தோடும் தண்ணீருக்கும் காதல் வரும், பாடலாம் ஆடலாம் நீந்தலாம், அன்பு சிந்துகின்ற நெஞ்சத்திலே சின்ன சின்ன முத்து நீரிலே தேகம் வண்ண வண்ண கோலம் போடுதுன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பாங்க. கவிஞர் காமக்கோடியானுடைய பாடல் வரிகள் தான் மழையும் அன்பையும் இணைத்து எழுதிய பாடல். இளையராஜாவினுடைய இசைதான். நேரம் 11:42. உறங்க செல்லும் முன் நமது மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யார் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் முரளிதரன் விழுப்புரம் அவங்க வந்து பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, அப்புறம் போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. முத்துலட்சுமி நிகழ்ச்சிக்கு பாடல் ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமா கவிதை மூலமா அந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. அது மெல்ல திறந்தது மனசு, புகுந்தது மகிழ்ந்தது பண்பலை நிகழ்ச்சி, இரவு பூபால ராகங்கள், இசை அளித்தது பாடல்கள், வான்மதி ஒளித்தர கீதங்கள் உலாவர, மனசெல்லாம் மத்தா பூஜொலிக்க விழிமூடாது செவிப்பட கேட்டு ரசிக்கிறேன் மனசு மயங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கவிதை அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க நிகழ்ச்சியில பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் பேஸ்புக் அந்த முகநூலிய அந்த போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. புறசேவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியினுடைய போஸ்டரையும் குறிப்பிட்டு பாடல்களும் அருமைன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஏ ஆர் சதாசிவம் அமுதீஸ்வரி திருப்பூர் மாவட்டம் இடுவம்பாளையத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து அவங்களும் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நேரம் இரவு 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா காதல் பரிசு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பயணத்தில் தொடங்குகிற மாதிரி அந்த ஒரு பாடல் இனிமையா இருந்தது. மேகம் தேர்கொண்டு மின்னல் சீர்கொண்டு காதல் ஊர்கோலம் போகும், வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கமாகும். அதாவது அன்பில் இணைந்து வருவங்களை வந்து அப்படி ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு அந்த லவ் ஃபீல் அவங்க போகும்போது, வானம் கை நீட்டும் தூரம் எங்கெங்கும் எங்கள் ராஜாங்கம் வந்து பூமியே முழுதும் நமக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகளை, அந்த அன்பினுடைய உச்ச வெளிப்பாடையும் அந்த பாடல்கள் எழுதியிருப்பாங்க. புலவர் புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசையில அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் அறுவடை நாள் படப்பாடல்.

ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங், அதனுடைய முதல் துவக்கம் வந்து வெஸ்டர்னைஸ் இருந்தாலும் பாடல் உள்ள அந்த சரணத்தில் வரும்போது மெல்லிய மெல்லிய அழகான அந்த இசையில் மென்மையான ஒரு மெலடியான அந்த பாடல் அமைந்தது. நித்திரை என் விழி காணவில்லை, நெஞ்சினில் கூடியும் போதவில்லை, ஆளிலும் ஆட ஆசை நாள் முழுக்க, ஓரத்தில நதி தீரத்தில சாரத்தில இதழ் ஈரத்தில நேரத்தில மணியாரத்தில நெஞ்சினில் ஏறிய பாரத்தில ராகத்தில தாளத்தில சேர்ந்தது எம்மனம் சொன்னது சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்துல அந்த ஒரு இசை ஒரு சேஞ்ச் ஓவராய் அந்த ஒரு மங்கள வாழ்த்துக்கு இட்டு செல்ல மாதிரி அந்த பாடல் மேலத்த மெல்லத்தட்டு அப்படிங்கிற பாடல கேட்டோம். கங்கை அமரன் அவர்களுடைய பாடல் வரிகள் தான் இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வரும் பாடல் குங்குமச்சமிழ் படத்திற்காக நிலவு தூங்கும் நேரம். அந்த பாடல் எஸ் ஜானகி அவர்கள் குரல்கள் பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சி நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பரை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பே

தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன். ஆறா

செல்வியே மாதுளம்

கண்ணிழந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம்.

பழங்கூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். குந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் காலை 4:10. நேர்களினை கேட்கலாம்.
1: மங்கலம். மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபில்.
1: முதலில் நம்பிக்கெட்டவர் எவரையா, பாபநாசம் சிவன் பாடல், ராகம் ஹிந்தோளம், ஆதி தாளம்.

நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. பாபநாசம் சிவன் பாடல், ராகம் நவரச கன்னடா, ஆதிதாளம்.

மதுரை எம்பி என் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து தேவி நீயே துணை என்ற பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எம்பிஎன் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். சாந்தாபுரம் எஸ்பி ஆறுமுகம் அவர்கள் தபல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரிலே நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் தாம் கேட்கப் போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில்

கண்டே குருட்சிதிபதே தவ சுப்பிரபாதம். ஏலாதி சமஸ்கிருத சுகந்தி நதி ஜலாஜைஹி ஹைமைர்கடை நிஜசிரோ வித்ருதை லசந்தஹ த்வத்கிங்கரா.